0: மாப்பிள்ள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சிட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள்ள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயரு பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு
1: இருக்கு.
0: டெங்கு
2: கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
2: சரியான நேரத்தில் சரியான முறையில் சரியானதை பேசுவதையும் செய்வதையும் தான் சாதுரியம் என கூறுகிறோம். நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. எந்த ஒரு நபரும் தங்களுடைய கருத்தை ஒரு நபர் மேல திணிக்கிறத விரும்புறது இல்ல. ஒருவர் தன்னுடைய கருத்தை மற்றவர்களுடைய கருத்தாக அவர்களே வெளிப்படும்படி சாமர்த்தியமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு திறமையதான் சாதுரியம்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் தங்களுடைய பேச்சு செய்கை தங்கள் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் அனைவரையும் தங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபர்களா மாத்திடுவாங்க. சாதுரியத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய நபர்கள் யாருடைய மனசு புண்படும்படி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. யாருடைய சுய கௌரவத்தையும் பாதிக்கும்படி ஒரு செயல் கூட செய்ய மாட்டாங்க. மற்றவங்களுடைய உணர்வுகளை மதிச்சு அவங்களுக்கு துன்பம் தராதபடி கவனமா நடந்துக்குவாங்க. ஒரு நபர் மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை குலைக்கும்படியா அந்த நபரை இகழ்ச்சியா பேச மாட்டாங்க. சாதுரியத்தோடு நடந்து வரக்கூடிய நபர்களுக்கு ஒரு விரோதி கூட இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட நபர்களோடு பேசி மகிழக்கூடிய சந்தர்ப்பங்களை எதிர்பார்த்து மற்றவர்கள் ஆவலோடு காத்திருக்கும்படி செய்வார்கள். இவங்களுடைய முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு தர எல்லாரும் ஆவலா இருப்பாங்க. எண்ணெய் போடாத இயந்திரம் சூடாகி உடைந்து விடுகிறது. யாராவது ஆணவத்துடன் பேசும்போது அதை கேட்பவர்களும் சூடாகி வன்முறை செயல்களில் ஈடுபட ஆரம்பித்து விடுகிறார்கள். ஆக பேச்சில் சாதுரியம் அப்படின்ற எண்ணெயை கலக்கும் போது பேச்சு மென்மையாகவும் இனிமையாகவும் மாறி அழிவுகளை தவிர்த்து நல்ல விளைவுகளை உருவாக்கும். சாதுரியமா நடந்துக்க யாரெல்லாம் கத்துக்கலையோ அவங்க தங்களுடைய தவறுகளை உணராம மறுபடி மற்றவங்களை அவமானப்படுத்தி நிறைய விரோதிகளை உருவாக்கிக்குவாங்க. ஆனா சாதுரியமா நடந்துக்க கூடிய நபர்கள் தாங்கள் சந்திக்க கூடிய அனைத்து மனிதர்களுடைய மனசுலயும் நீங்க ரொம்ப நல்லவரு, உங்களை நான் ரொம்ப மதிக்கிறேன், உங்களை சந்திச்சு பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, உங்களுடைய அறிவுரையும் உதவியும் எனக்கு தேவைப்படுது அப்படின்ற அபிப்பிராயம் உருவாகிற மாதிரி நடந்துக்குவாங்க. இந்த குணம் கொண்ட நபர்கள் மற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய முன்னேற்றம் புகழ் வெற்றி இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கூட பொறாமப்பட மாட்டாங்க. கோபத்தை எல்லாம் தாங்கிட்டே இருந்து முற்றிலுமா அகற்றிட்டு எல்லா நேரமும் அமைதியோட ஒரு சின்ன புன்னகையோட மகிழ்ச்சியா இருப்பாங்க. தங்களை பத்தி மத்தவங்க புகழ்ந்து சொன்னதையோ அல்லது இகழ்ச்சியா பேசின வார்த்தைகளையோ மனசுக்குள்ள நினைச்சிட்டே இருக்க மாட்டாங்க. ஒரு நபர் கம்ப்யூட்டர் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரியான பிரிவுகள் எல்லாம் டாக்டர் பட்டம் பெற்று நிபுணராக மாறி இருக்கலாம். ஆனால் சாதுரியமாக நடந்து கொள்ள கற்றுக்கொள்ளாவிட்டால் தன்னுடைய வாழ்க்கையில் சாதிக்க போவது பூஜ்யமாக இருக்கும் அப்படின்றத ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. தன்னுடைய அதிகாரத்தை நிலைநாட்டி தன்னுடைய முக்கியத்துவத்தை மற்றவங்களுக்கு எடுத்து காட்டணும் அப்படின்ற எண்ணத்துல சில நபர்களுடைய செயல்கள் இருக்கும். ஆனா அது முடிவுல நஷ்டத்துடைய நிலைக்கு கொண்டு வந்துடும். சாதுரியமா வாழ கற்றுக்கொண்ட நபர்களுடைய வாழ்க்கையில நல்ல விளைவுகள் தான் உருவாகும். கெடுதலான விளைவுகளையும் செய்கைகளையும் தவிர்த்து பிறரால் விரும்பக்கூடிய மனிதரா இருப்பாங்க. ஆக இந்த சாதுரியமா நடக்கிறது அப்படின்றது இந்த உலகத்துல பிறந்த ஒரு சிலருக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட வரப்பிரசாதம் கிடையாது. கடினமான பயிற்சியோட எல்லாராலையும் சாதுரியமா நடந்துக்க முடியும். அந்த ஒரு பழக்கத்தை நாமளும் கத்துக்க முன்வரணும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: ஷர்ட், பைக், கார், ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலமெல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ணக்கூடாது?
2: தென் தமிழ்நாட்டிலே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஸ்டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000 மேற்பட்ட டிசைன்கள், 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரியும் உண்டு.
1: அனுஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாள் மற்றும் தென்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம் கடலோசை FM 90.4.
5: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நாம் அறியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி இறைமாட்சி, அதிகாரம் 39, குறள் எண் 382. அஞ்சாமை, ஈகை, அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கியல்பு. அஞ்சாமை, எளியோருக்கு கொடுத்து உதவக்கூடிய ஈகை குணம். அறிவு, உற்சாகம், இந்த நான்கும் குறைவில்லாமல் இருப்பதுதான் வேந்தருக்கு இயல்பாதல் வேண்டும். அநீதிக்கும் பகைவருக்கும் பயப்படாத ஒரு குணம், வேண்டுபவருக்கு வேண்டியதை கொடுக்கக்கூடிய இரக்க குணம், வருமுன் காக்கக்கூடிய முன்னறிவு, ஆபத்து வந்த பின் தளராத ஊக்கம், இந்த நான்கும் குறையாமல் இருக்கணும் அப்படின்றது தான் இந்த திருக்குறள் நமக்கு உணர்த்துது. இந்த திருக்குறளுக்கு பொருத்தமான ஒரு வரலாற்று மனிதரை தெரிஞ்சுக்கலாமா? பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் நெப்போலியன். மாவீரன் நெப்போலியன் சொன்னாதான் எல்லாருக்குமே தெரியும். சின்ன வயசுல இருந்தே பயம் அப்படின்னா என்னன்னு தெரியாம துணிச்சலோடையும் தைரியத்தோடய வளர்ந்தவர். 16 தன்னுடைய பள்ளிக்கூட படிப்பை முடிக்கிறாரு. அதுக்கப்புறமா இராணுவத்துல சேர்ந்து இராணுவ அதிகாரியா வீரரா தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா மாமன்னனா மாறிய பெருமை அவரையே சேரும். பல போர்கள்ல வெற்றி அடைஞ்சு மிகச்சிறந்த போர் வீரராகவும் மன்னனாகவும் திகழ்ந்தவர். ஒரு முறை இத்தாலி வழியாக ஆஸ்திரியாவை தாக்குவதற்கான முயற்சி, அந்த நேரத்துல மிக உயரமான ஆல்ப்ஸ் மலை வழியாதான் அவர் கடந்து போகணும். அப்போ அந்த மலையடி வாரத்துல மலை ஏறுறதுக்கான முயற்சிகளை ஈடுபடும் போது அங்க இருக்கக்கூடிய குடிசை ஒண்ணுல ஒரு வயதான பெண்மணி இருந்து வெளியே வராங்க. மாவீரன் அலெக்சாண்டரை பார்த்ததும், நான் உனக்கு ஒரு யோசனை சொல்றேன், இந்த ஆல்ப்ஸ் மலையை கடக்க முயற்சி செஞ்சவங்க யாரும் உயிரோட திரும்பினதா சரித்திரமே இல்லை. உன்னை காப்பாத்திக்கணும் அப்படின்னா நீ இந்த பாதையை தேர்ந்தெடுக்க வேணாம் அப்படின்னு அறிவுரை சொல்றாங்க. அப்போ அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? முடியாது அப்படின்றது என்னுடைய சரித்திரத்திலே கிடையாது. நான் அந்த முயற்சியில வெற்றி அடைஞ்சு அப்படின்னா இந்த உலகமே என்னை பாராட்டும். ஒருவேளை அந்த முயற்சியில இந்த மலையிலே உயிர் விட்டேன் அப்படின்னா என்னுடைய தைரியத்தை நினைச்சு நீங்க என்ன பாராட்டுவீங்க. முயற்சி செய்யாம ஒரு நாளும் நான் இருந்ததே இல்லை. என்னுடைய முயற்சி வெற்றி அடையணும் அப்படின்னு என்னை வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்கம்மா அப்படின்னு கேட்டதும் அவருடைய அந்த தைரியத்தை பாராட்டி அந்த மூதாட்டி ஆசீர்வாதம் கொடுத்து வழி அனுப்புறாங்க. வெற்றிகரமா அந்த மலை தொடர கடந்து தன்னுடைய போர்லையும் வெற்றி அடைஞ்சாரு. ஆக தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு துணிச்சல், இரக்க சிந்தனை, அறிவாற்றல், உயர்ந்த குறிக்கோளை அடையக்கூடிய முயற்சி, இந்த நான்கு பண்புகளும் கண்டிப்பா இருக்கணும். வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: அதிக நாள் தண்ணி குடிக்காம உயிர் வாழக்கூடிய விலங்கு என்னன்னு கேட்டா நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது ஒட்டகம் தானே. ஆனா ஒட்டகம் இல்ல, ஒட்டக சிவிங்கின்னு சொன்னா நம்புவீங்களா? ஒட்டக சிவிங்கி ஒரு வருஷத்துக்கு 30 தடவையிலிருந்து 40 தடவை மட்டும்தான் தண்ணி குடிக்குமா. காரணம், அது சாப்பிடுற இலைகள்ல இருந்தே அது உடலுக்கு தேவையான நீரையும் எடுத்துக்கிறோமா. இனிமே யாராவது உங்ககிட்ட அதிக நாள் நீர் அருந்தாம உயிர் வாழ்ற விலங்கு எதுன்னு கேட்டா ஒட்டக சிவிங்கின்னு சொல்லுங்க.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
2: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஒரு நாள் ஒரு அரண்மனையில் ஒரு இளவரசன் வாள்வீச்சு பயிற்சி எடுத்துட்டு இருந்தாராம். அவர் வழக்கமா வாள்வீச்சு பயிற்சி எடுக்கக்கூடிய அந்த இடத்தில் எலி ஒண்ணு அவரை தொந்தரவு பண்ணிட்டே இருந்ததா, அதாவது குறுக்கும் நெடுக்குமா ஓடிட்டே இருந்ததா. இந்த இளவரசன் வாள்வீச்சு பயிற்சியில் தேர்ச்சி பெற்றவன். அதனால அந்த எலியை நோக்கி தன்னுடைய வாளை வீசுறான். ஆனா எலி லாவகமா தப்பிச்சு ஓடிடுச்சு. ஒரு முறை இரண்டு முறை அல்ல, இளவரசன் முயற்சி செய்யும் போதெல்லாம் இப்படியே நடந்ததால எவ்வளவு பெரிய வாள்வீச்சு பயிற்சியில நான் மிகப்பெரிய வீரனா இருந்தாலும் இந்த சாதாரண எலியை என்னால குறி வச்சு தாக்க முடியலையே, இதனுடைய தொந்தரவுல இருந்து என்னை காப்பாத்திக்க முடியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தமா ஒரு நாள் உட்காந்துட்டானா. எதேச்சியா அந்த வழியா வந்தாரா மன்னர். தன்னுடைய மகன் சோகமா இருக்கிறத பார்த்ததும் பக்கத்துல போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சாராம். விவரத்தை சொன்னாரா இளவரசர். இதுக்கு ஏன் நீ கவலைப்பட்டுட்டு இருக்க, அந்த எலி தானே இப்போ உனக்கு தொந்தரவு, உடனே அதை நான் பிடிக்க வழி செய்யறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் என்ன செஞ்சாரு தெரியுமா? யாரங்கே அப்படின்னு தன்னுடைய காவலர்களை கூப்பிட்டாரு. அரண்மனை பூனைகளை இங்கே கொண்டு வாருங்கள் அப்படின்னு எல்லா பூனைகளையும் இங்கே வரவழைச்சாரு. அப்புறம் அந்த எலியை பிடிக்க உத்தரவு போட்டாரு. அரண்மனை பூனைகள் எவ்வளவு நேரமா முயற்சி செஞ்சாலும் அந்த எலியை பிடிக்கவே முடியல. எந்த பக்கமாவது ஓடி

இளவரசருக்கும் மகனுடைய கவலையை தீர்க்கணும்னு நினைச்ச அரசருக்கும் யோசனை சொல்லிட்டு இருக்கிற மன்னருக்கும் வந்ததே கோபம். அதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணி கரண்ட் போகுது, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன, புயல் எத்திரிக்கு கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே
2: எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையசன் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாலா மாலா, இந்த மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தா வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன்தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்னமாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. வாழ்வீச்சு பயிற்சி செய்யக்கூடிய இளவரசரை தொந்தரவு செய்யற விதமா அந்த இடத்துல எலி ஒண்ணு நடமாடிச்சு. தன்னுடைய வாழ்வீச்சல பிடிக்கணும்னு நினைச்சாரு, முடியல. அரண்மனை பூனைகளை மன்னர் அந்த எலிய பிடிக்க அனுப்புனாரு, அரண்மனை பூனைகளாலேயும் முடியல. எப்படியாவது இதை பிடிக்க ஒரு வழி சொல்றேன் அப்படின்ற எண்ணத்துல அமைச்சர் பாரசீகம் சைனா மாதிரியான நாடுகள்ல இருந்து பூனைகளை வரவழைக்கணும், அந்த பூனைகளாலதான் அது முடியும், இது சாதாரண எலி கிடையாது அப்படின்னு பூனை எலியோடைய பெருமைகளை சொல்லிட்டு இருந்தாரு. இத கேட்டுட்டு இருந்த காவலருக்கு சிரிப்பு வந்துடுச்சு. அப்போ எப்படியாவது இந்த எலியை ஒழிச்சு கட்டணும் அப்படின்ற எண்ணத்துல இருக்கக்கூடிய இந்த மூணு பேரும் கோபமா அந்த காவலரை திரும்பி பாக்குறாங்க. என்ன உனக்கு சிரிப்பு? நாங்க எவ்வளவு முக்கியமான விஷயத்த பேசிட்டு இருக்கோம், நீ எவ்வளவு அலட்சியமா சிரிக்கிற அப்படின்னு கோபப்பட்டாரு மன்னர். உடனே காவலர், மன்னா என்ன, நீங்க மன்னிக்கணும், பாரசீகம் சைனா மாதிரியான நாடுகள்ல இருந்தெல்லாம் நீங்க பூனைகளை கொண்டு வர வேண்டாம், என் வீட்டுல வளர்ற பூனையே போதுமானது அப்படின்னு சொன்னாராம். அரண்மனை பூனைகளால் முடியாதது, வெளிநாட்டு பூனைகளால் முடியாதது, உன் வீட்டு பூனையால் முடிந்து விடுமா, இங்கே கொண்டு வா பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சவால் விட்டாரு மன்னர். காவலர் வேகமா தன்னுடைய வீட்டுக்கு போனாரு. தன்னுடைய பூனைய ஒரு பையில வச்சு எடுத்துட்டு வந்தாரு. வாழ்வீச்சு பயிற்சி நடக்கக்கூடிய இடத்துல அவுத்து விட்டாரு. அதே நேரத்துல அந்த எலியும் குறுக்கும் இருக்குமா வழக்கம் போல ஓடிட்டு இருந்தது. பூனை இப்ப ரொம்ப நேரம் எடுத்துக்கல, ஒரே தாவல லபக்குன்னு புடிச்சிடுச்சு. எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம், எப்படி அரண்மனை பூனைகளால் முடியாதது, வெளிநாட்டு பூனைகளால் முடியாதது, உன் வீட்டு பூனையால் எப்படி முடிந்தது, அதுக்கு என்ன பயிற்சி கொடுக்கிறாய், என்ன உணவு கொடுக்கிறாய், இது எப்படி சாத்தியம் அப்படின்னு ஒரே கேள்விய பல விதமா அடுக்கிக்கிட்டே போனாரு மன்னர். அவர் கேள்விகள் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா காவலர் பொறுமையா சொன்னாரா, அரண்மனை பூனைகளுக்கு பசியோ தாகமோ ஆர்வமோ இல்லை, ஆனால் எனது பூனைக்கு கடுமையான பசி, அதை எப்படியாவது பிடித்து விட வேண்டும் எனும் ஆர்வம், அதை உண்டால்தான் தனது வயிறு நிரம்பும் எனும் லட்சியம், அதனாலதான் அந்த பூனையால முடிஞ்சது அப்படின்னு சொல்லி முடிச்சாராம். இந்த கதை நம்ம வாழ்க்கைக்கும் பொருந்தும். ஒரு லட்சியத்தை அடையணும், ஒரு முயற்சியில வெற்றி அடையணும் அப்படின்னா அது பத்தின ஆர்வமும் தாகமும் நமக்குள்ள இருக்கணும். வெற்றி அடைய தேவை ஆர்வமும் உழைப்பும். இந்த நாள் உங்களுக்கு வெற்றியின் நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை FM 90.4. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு சிறப்பான நல்ல நாள் வந்து தொடங்கிடுச்சு. இந்த நாள் எல்லாருக்கும் ஒரு இனிய நாளாக அமையட்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்படியே நம்ம நிகழ்ச்சி வந்து தொடங்கிடலாம். நீங்கள் இப்போ கேட்டு இணைஞ்சிருக்கிறது நம்ம பாமன் நேசக்கரங்களாக இருக்கட்டளை இனக்கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேச வந்திருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். அப்படியே நம்ம நிகழ்ச்சியை தொடங்கி இன்றைக்கான வானிலை நிலவரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கலாம். வானிலை அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி மழை வருவதற்கான ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சூழல் தான், மழை வருமா வராதா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் மழை வருவதற்கான ஒரு சூழல், ஒரு அறிகுறி வந்து இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. காற்று தென்மேற்கு திசையிலிருந்து குறைந்தபட்சமாக மணிக்கு 26 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக மணிக்கு 34 கிலோமீட்டர் வரை காற்று வந்து வீசக்கூடும் அப்படிங்கிறதும் தெரிவிச்சிருக்காங்க. காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது ஒரு மந்தாரமாக தான் வந்துருந்துச்சு. வெயிலும் இன்னும் வரல. எப்போவுமே இந்த நேரத்துக்கு ஒரு சூரிய ஒளி வந்து அடைச்சிருக்கும். இன்ன வரைக்கும் வந்து வெயில் பெருசாக வந்து வரல. அப்படியே ஒரு மிதமான ஒரு சூழலில் தான் இருக்குது. மழை வந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு மழை வந்து பார்த்து. ஒரே ஒரு நாள் ஒரு சரி போனால் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆடிப்பெருக்கு சமயத்தில் வந்து ஒரு மழை வந்து வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மழையே வரல. பார்ப்போம் மழை வந்து வருதா அப்படிங்கிறத சொல்லிட்டு. இப்போதைக்கும் இருக்கிற வானிலை தான், வெப்பநிலை அதிகபட்சமாக 29°C வரை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக தூள் திரைப்படத்திலேருந்து சங்கர் மகாதேவன், சுஜாதா அவங்க குரலில், வித்யாசாகர் இசையில் ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. பாடலை கேட்டு தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலே கிடைக்குது. திருப்பூழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன்.
2: பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150800065.
3: என்ன ராணி, நேத்துல இருந்து ஜிம் போறியாமே?
4: பின்ன பாத்ரூம் டைல இருக்கிற உப்பு கரையை தேய்க்க தெம்பு வேண்டாமா?
5: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டேனோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத், தெங்காசி.
6: பெண்களின் நலம், தாய்மையின் பாதுகாப்பு. இனி உங்கள் அருகிலேயே பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
7: பெண்கள் மற்றும் மகப்பேறில் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 முதல் 8 வரை ஆலோசனை வழங்குகிறார்.
6: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு, பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 95.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூ கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூ கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
8: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் சகாயம், நாட்டுப்படகு மீனவர் சங்கத்தினுடைய கணக்கு பிள்ளை. 2001 ஆகஸ்ட் மாதம் 2001 வந்து கடலுக்கு போயிட்டோம். போனால் ஒரு 5 பேர் போயிருக்கோம். போனால் இங்கேருந்து செவ்வாய்க்கிழமை போகிறோம். அப்போ வந்து இந்தியன் பாய் 2001 கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ கச்சதீவில் நம்ம பிடிச்சி தாராளமாக சுற்றி வள விடலாம். அப்போ கச்சதீவுக்கும் நெடுந்தீவுக்கும் ஊட வந்து நல்ல திருக்கைகள் கிடைக்கும். சல்லி எடுக்கும்னு சொல்லுவாங்க. அந்த ஊடு உள்ள இடங்களில் நல்ல திருக்க வரும். திருக்க விலைகள் தான் அந்த நேரங்களில் நிறைய அந்த இடத்துல விட்டு வாங்குவாங்க, பரவாயில்லாமல் இருக்கும். ஆனால் நாங்கள் போன காலகட்டம் சில்வஸ்டியான் அவருடைய வளத்தில் தான் போனேன். அப்போ நாங்கள் போன காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா முதல் நாள் விட்றோம் வாங்குகிறோம், ஒன்றுமே ஒரு திருக்க கூட வரல. ரெண்டாவது நாளும் அதே மாதிரி தான், ஏதோ 1-2 மீன் வருது, அவ்வளோதான். கிட்டத்தட்ட ஒரு 4-3 நேரம் வலை வாங்குகிற டைம் அந்த நேரத்தில். இப்போ நாட்டிக்கல் இன்றைக்கி GPSலாம் இருக்குது, அப்போ அதெல்லாம் கிடையாது. அப்போ கொடி தான், அப்போ கொடியை போட்டு அந்த கொடியை தேடி எடுக்கிறதுக்குள்ள நம்ம வர்ற பாடு. அந்த கொடி எங்கே போட்டோம்னு அதை கொடியை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு தேடல் ஓடிக்கிட்டே இருக்கும். இதை அங்கே தெரியுதுன்னு சொல்லுவாங்க, எங்கே தெரியுதுன்னு சொல்லுவாங்க. கடைசியில் 1/2 நேரமாக தேடிக்கிட்டு அங்கே இருக்குப்பா அந்த தெரியுதுப்பான்னு சொல்லி கொடியை பிடிச்சி வலையெடுத்தால் வலையில் ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது நாளும் மூணாவது நாளும் அதே மாதிரி தான். நம்ம ஏதோ சரி, ஏதோ 10-50 கிலோ சேர்ந்துருக்கு மொத்தத்தில் 3 நாள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவான். ஒன்றும் பாடலை, நீவாடு சரியில்லை, சரியில்லை, மீன் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் அனுபவம் வாங்கி அதுக்கப்புறம் சொல்கிறாங்க. கரைக்காக போய் சேர்ந்துடும்னா. ஆனால் அந்த சம்மாட்டி சில்வஸ்டியானுங்கிறவர் மட்டும், அந்த மண்டாடி மட்டும் அந்த தன்மைக்கு வரல. அவர் எப்படினாலும் கரையை போகும்போது மீன் பிடிச்சிட்டு போனால் தான் ஒரு மீனவனுக்கு வந்து ஒரு சேட்டிஸ்ஃபை திருப்தி இருக்கு. அப்போ அந்த நேரத்தில் அந்த கச்சதீவில் அந்த அந்தோனியார் கோயிலில் அப்படியே கடலை பார்த்துக்கிட்டே அந்த நெடுந்தீவு நோக்கியை பார்த்துக்கிட்டே இருக்காப்புல அந்த சில்வஸ்டியான்னு சொல்கிறார். எனக்கு எரிச்சலா போச்சு. இதால என்னடா, வந்ததுல இருந்து சாப்பிடவும் மாட்டேங்கிறான், தூங்கவும் மாட்டேங்கிறான், அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு. அப்ப நாங்க ஒரு இடத்துல வலை விட்டுட்டு தான் வந்து கரையை கடந்தோம். அந்த நேரத்துல டக்குனு அவன் என்ன பண்ணா, இருந்தாலும் டக்குனு வலையை பிடிங்க, நம்ம இந்த அங்கிட்டு விடுவோம் சொன்னா. டக்குனு விட்ட வலையை பிடிச்சிட்டு போய் அவன் சொன்ன இடத்துல கொண்டு போய் அவன் ஒரு தோது மாதிரி காமிச்சாரு. இங்கிட்டு பிடிச்சி அவர் தானே காணாக்கம்புல இருக்காரு, ஓட்டியா இருக்காரு. வலையை விட்டுட்டு வந்தாச்சு. வந்த ஒரு மனிதனுடைய அனுபவம், அந்த காத்திருப்பு, 4 எதுவுமே இல்லாமல் காத்திருந்தது, இந்த விஷயங்கள்லாம் வந்து அன்றைக்கி எனக்கு ரொம்ப பிரமிப்பாக தெரிஞ்சு. உண்மையிலே வலையை பிடிக்க பிடிக்க திருக்க, நான் வெப்பலாக தான் கடல் காற்று அதிகமாக இல்லை, வெப்பலாக இருந்துச்சு. வலையை பிடிக்க பிடிக்க திருக்க அன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு அந்த டைம்லேயே ஒரு 2 டன் இருக்கும். 2 டன்ங்கிறது பெருசு, விலையெல்லாம் கம்மி தான். ஒன்றுமே இல்லாமல் வந்ததுக்கு ஒரே 2 டன்னோடு தான் கரையை வந்தோம். இது என்ன கதைனா, மீனும் தேனும் கண்டனைக்குத்தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது ஒரு அனுபவ ரீதியாக அன்னைக்கு நமக்கு அமைஞ்சிச்சு. நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
0: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 7:22 நிமிடங்கள் ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ நம்மளோட மீனவர்களுக்கு இருக்கக்கூடிய

ஒரு மிகப்பெரிய ஒரு தொந்தரவு என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னு என்னன்னு பார்த்தாவே, இந்த காற்றோட வேகம் திடீர்னு ரொம்ப அதிதீவிரமாக வந்து கூடுறது அப்படிங்கிறது தான் எப்போவுமே ஒரு பிரச்சனையாக வந்திருக்கு. இன்னும் நம்ம ஸ்கூலு வந்து போயிட்டுருக்கோம், ஸ்கூலுக்கு போயிருக்கும்போது திடீர்னு வந்து மழை வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டா, அன்றைக்கி வந்து லீவ் விட்டாங்க அப்படின்னா, லீவ் விட்டு சரி மழை தானே ஸ்கூலுக்கு கிளம்ப வேணாம் அப்படின்னு இருந்தால் 10 மணிக்கு மேலே மழையே வராது, அன்றைக்கி ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி வெயிலாகவே வந்துருக்கும். அந்த மாதிரி சில நேரங்களில் இந்த மாதிரி தான் வந்து நம்ம கடலுக்கு வந்து போகும்போது இன்றைக்கி காற்று ரொம்ப அடிக்கும் அப்படின்னு பார்த்தா, அன்றைக்கி திடீர்னு காற்று கம்மியாக இருக்கும். அந்த மாதிரியான சில சூழ்நிலையில் அந்த நடந்துடும். ஏற்கனவே இந்த 2 நாளுக்கு முன்னாடி இந்த கள்ளக்கடல் பகுதி அந்த சூழல் வந்து நிலவும் போது நம்ம ஊரை பெரிய வந்து காற்று இல்லை. ஆனால் இன்றைக்கி காற்றோட வேகம் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதனால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்றைக்கி காற்றோட வேகம் ரொம்ப அதிகமாக 45 கிலோமீட்டர் முதல் 55 கிலோமீட்டர் வரை வந்து இருக்கக்கூடும். அதிகபட்சமாக 65 கிலோமீட்டருக்கு மேலேயும் காற்று கடல் மேலே வந்து வீசுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் யாரும் கடலுக்கு வந்து போக வேணாம், பாதுகாப்பாக நம்மளோட படகுகளை நங்கூரம் மட்டும் நிப்பாட்டிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பாம்பன் பகுதியில் மீனவர்கள் வந்து கடலுக்கு போயிருந்தால் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி வந்து அனுமதி சீட்டு வழங்கப்பட மாட்டாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் மீனவர்கள் எல்லோரும் ஜாக்கிரதையாக வந்து இருந்துங்க, பத்திரமா இருந்துங்க, பத்திரமா தான் இருப்போம். இருந்தாலும் இந்த தகவலை வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு இப்போ அடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 7:30 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் இப்போ ஒரு புதிய ஒரு திட்டத்தை வந்து அமலுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்ன திட்டம் அப்படின்னா, நம்ம வீட்டில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தேவையை வந்து எப்போவுமே வந்து இருக்கிறது இந்த கேஸ் சிலிண்டர்ஸ். இந்த கேஸ் சிலிண்டர்ஸுக்கு நம்ம எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டோம் ஒரு காலகட்டத்தில் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு 3 முன்னாடி அந்த போர் சூழல் நடக்கும்போது ஒரு கேஸ் நம்ம வீட்டுக்கு எப்படி வாங்குறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டோம். நம்மளுக்கு கேஸ் கிடச்சிராதா, எங்கேயாச்சும் இருந்து வாங்கிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்து அது தள்ளாடி போயிட்டோம். இப்போ அந்த போர்னா நடந்து முடிஞ்சு எல்லா பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சம் சால்வ் ஆகிட்டு இருக்க நேரத்தில் எல்லாருக்கும் இப்போ வந்து சராசரியாக வந்து கிடச்சிட்ருக்க மாதிரியாக தான் வந்து இருக்குது. இப்போ என்ன அப்படின்னா, நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பின்தங்கிய குடும்பத்தினர் அப்படின்னு சொல்கிறது, பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பத்தினர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண்டுக்கு 2.50 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் வருமானம் வந்து இருக்கக்கூடிய குடும்பங்கள், 1.50 கோடி, அதாவது 1.50 லட்சம் குடும்பங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, வருஷத்துக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் வந்து வர இலவசமாக வந்து கொடுக்குறாங்க. இலவசமாக கொடுக்குறாங்கன்னா நம்ம காசு வாங்காமல் இருக்குமா அப்படின்னா கிடையாது, அதுனா கிடையாது, நம்ம காசு கொடுத்து தான் வாங்க போகிறோம். நம்மளோட அந்த 3 புக்கிங் சிலிண்டருக்குள்ளே அதுக்கான அமௌண்ட்டை நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து டெபிட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நமக்கு அந்த காசு வந்து மகளிர் உரிமை தொகை மாதிரி அக்கௌண்ட்டில் வந்து சேர்ந்துடும், யார் பேரில் இருக்கோ அவங்க அக்கௌண்ட்டில் வந்து சேர்ந்துடும். அதை தொடர்ந்து நம்ம அந்த காசை வச்சு நம்ம வந்து கேஸ் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கேஸ் வந்து கொடுக்குற ஏஜென்சி வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்க மாட்டாங்க. இது இந்த ஏஜென்சிக்கு நம்மளோட அரசும் வந்து பேசிக்கிறாங்க. அந்த காசு நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து கிரியேட் செய்யப்படும் அப்படிங்கிற மட்டும் சொல்லியிருக்காங்க. இந்த தகவலோட இப்போ அடுத்து பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: உலகின் அரசன் அயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4
1: அள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4
2: நேரம் சரியாக 7:38 ஆகிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 மெழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக இன்றைக்கு நம்மளோட மோனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் பற்றின ஒரு சின்ன தகவல் தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, நம்மளுடைய ராம்நாட்டில் நம்ம மக்களுக்காக, நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்காக ஒரு புதிய கிளையாக வந்து திறந்திருக்கிறது தான் மோனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர். இங்கே நம்மளோட முக அழகையும் சரி, நம்மளுடைய கூந்தல் பராமரிப்பும் சரி, அது ஆண்களாக இருக்கணும் சரி, பெண்களாக இருக்கணும் சரி, எல்லாருக்கும் அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும், நல்லபடியாக வந்து கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்மளுடைய அழகுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து சிறப்பாக வந்து செயல்பட்டு இருக்காங்க. அங்கே நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்கக்கூடிய இந்த முடி உதிர்தல வந்து நிறைய முறைகள் வந்து சரி செய்வதற்காக உதவுறாங்க. ஹேர் டிரான்ஸ்பிளண்டாக இருக்கட்டும் சரி, பிஆர்பியாக இருக்கட்டும் சரி, ஜிஎஃப்சியாக இருக்கட்டும் சரி, லேசர் ஹேர் ரிமூவலாக இருக்கட்டும் சரி, ஹைட்ராஃபேஷியலாக இருக்கட்டும் சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வச்சிட்ருக்காங்க. இது எல்லாமே இப்போ திருப்பு விழா சலுகையாக ஒரு 30% தள்ளுபடியில் இந்த மாதிரிலாம் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு இது வந்து தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கே இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய இந்த மோனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் பாரதியார் நகரில் இருக்கக்கூடிய ஆர்ஆர் பிரியாணி செகண்ட் ஃப்ளோரில் இருந்து இருக்குது. அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்களும் உங்களுடைய சுய அழகை வந்து கூட்டிக்கிங்க. இப்போ அடுத்து இன்றைக்கான விலை நிலவரங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். விலை நிலவரம் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது தங்கத்தோட விலை வந்து தாறுமாறாக உயர்ந்து போயிட்டு தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அது 120,000 தாண்டிடுச்சு. 103,000 என்னமோ இருந்துச்சு, இப்போ 120,000 தாண்டிடுச்சு. 18 கேரட் 1 கிராம் தங்கம் 12,297 ரூபாய்க்கும், 22 கேரட் 1 கிராம் தங்கம் 15,030 ரூபாய்க்கும், 24 கேரட் 1 கிராம் தங்கம் 15,782 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. 8 கிராம் ஒரு பொன் தங்கத்தின் விலை 22 கேரட் 120,240 ரூபாய். இப்போ பெட்ரோல் டீசல் எந்த விலை மாற்றம் இல்லாமல் பெட்ரோல் லிட்டருக்கு 109.50 ரூபாய் இருக்கும், டீசல் லிட்டருக்கு 101.50 ரூபாய் விற்பனை செய்யப்படுது. இதுதான் இன்றைக்கான தங்க விலை நிலவரம் மற்றும் பெட்ரோல் டீசல் விலை நிலவரம். அடுத்ததாக இப்போ தீனா திரைப்படத்திலேருந்து ஹரிஹரன் அவங்க குரலில் யுவன் சங்கர் ராஜா இசையில் ஒரு பாடல் வந்துட்டு இருக்குது. பாடலை கேட்டு தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 8:01 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 விழுப்பு பாட நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். நேற்று நம்ம இந்திய அணி விளையாட்டு அணிகள் என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன வெற்றிகள் வந்து பெற்றிருக்காங்க, எங்கெங்கே தோல்விகள் இருந்து ஆயிருக்கு அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது, இந்த உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி வந்து நடந்துச்சு. இந்த ஹாக்கி போட்டியில் நம்ம இந்தியா அணியத்தில் வந்து விளையாண்டாங்க, அர்ஜென்டினா அணி கூட வந்து விளையாண்டாங்க. இந்த அர்ஜென்டினா அணி கூட வந்து விளையாண்டு ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க அரையிறதுக்கு வந்து போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருந்திருக்கும். அப்படி ஒரு முக்கியமான ஒரு போட்டியாக வந்து நேற்று நடந்த போட்டியில் இந்த போட்டி ஒரு இந்தியாவுக்கு ஒரு சாதகமாக அமையவில்லை. அர்ஜென்டினா வந்து 5-3 அப்படின்ற கணக்கில் வந்து ஜெயிச்சிட்டாங்க. அர்ஜென்டினா 5 கோல் அடிக்க, நம்ம இந்தியா 3 கோல் மட்டுமே அடிக்காங்க. அதனால் நம்ம இந்தியா வந்து அரையிறுதிக்கு வந்து போக முடியல. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியிலேருந்து வெளியேறிட்டாங்க நம்ம இந்திய அணி. பரவாயில்ல, இவ்வளோ தூரம் வந்ததுக்கு நம்ம இந்திய அணிக்கு ஒரு வாழ்த்துக்கள் வந்து சொல்லிடலாம். அடுத்ததாக நம்ம இந்தியா மற்றும் இலங்கை 2 அணிகளும் வந்து விளையாண்டுட்டு இருக்க டெஸ்ட் போட்டியோட 2வது போட்டி வந்து நடந்துட்டுருக்கு. இதில் முதல்ல பேட்டிங் பண்ண நம்ம இந்திய அணி சூப்பரான ஒரு ஸ்கோர் வந்து அடித்து வச்சுருக்காங்க. நம்ம இந்திய அணி என்ன தான் வந்து நம்ம அப்பப்போ சில தோல்விகள் வந்து பார்த்தாலும் கிரிக்கெட்னு சொல்லிட்டா நம்ம இந்தியா தான் எப்போவுமே வந்து டாப்பில் இருந்து இருக்கக்கூடிய அணியாக வந்துருக்கும். இப்போ அதே மாதிரி தான் மொத்த முதல் இன்னிங்ஸில் வந்து விளையாண்ட நம்ம இந்திய அணி 138 ஓவரில் 9 விக்கெட் இழப்புக்கு அதுவும் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. 503 ரன் வந்து அடிச்சிருக்காங்க. 503 ரன் இலக்கை நோக்கி நம்ம இலங்கை அணி வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. இன்றைக்கி 3வது நாள் போட்டி வந்து தொடங்கியிருக்கு. பார்ப்போம் இன்றைக்கி வந்து என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இந்திய அணிக்கு ஒரு சாதகமாகவே வந்து ஆரம்பிச்சிருக்கு ஒரு வெற்றி. நம்ம இன்னொரு வெற்றி வந்து பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி 4-5 வெற்றிகளை வந்து பார்த்துட்டு இருங்க அப்படின்னா டெஸ்ட்டு போட்டி தொடரில் நம்ம இந்தியா வந்து ஒரு ஃபைனலுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து அமையலாம். இன்னும் 4-5 தொடர்கள் வந்து ஜெயிச்சாங்க அப்படின்னா பார்ப்போம். இப்போதைக்கும் ஜெயிச்சுட்டு இருக்க நம்ம இந்திய அணிக்கு ஒரு வாழ்த்துக்கள். இப்போ அடுத்த பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் விவாதித்தார். கோதுமை மாவு மற்றும் அது சார்ந்த தயாரிப்புகளின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. தமிழகத்தில் மக்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்காத வகையில் வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது தகுதி சுற்று ஆட்டத்திற்கு கோவை அணி முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் விவாதித்தார். இரண்டு நாள் பயணமாக மாஸ்கோ சென்ற அவர் இருதரப்பு வர்த்தகம், பொருளாதார ஒத்துழைப்பு, எதிர்காலத்தில் நடைபெறவுள்ள உயர்நிலை மாநாடுகள் குறித்து ஆலோசித்தார். பொருளாதார ஒத்துழைப்பு, வர்த்தகம் மற்றும் எரிசக்தி துறையில் இந்தியா ரஷ்யா இடையேயான கூட்டாண்மை வளர்ச்சியடைந்து வருவதாக டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். இந்த சந்திப்பின் போது பேசிய ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின், இந்தியாவின் வேளாண் துறைக்கும் விவசாயிகளுக்கும் ஆதரவு அளிப்பதற்கான நடவடிக்கைகளை ரஷ்யா மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். இந்தியாவிற்கான உர விநியோகம் அதிகரிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இந்தியா ரஷ்யா இடையேயான நடப்பாண்டு வர்த்தகம் வளர்ச்சியடைந்துள்ளதாகவும் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்தார். கோதுமை மாவு மற்றும் அது சார்ந்த தயாரிப்புகளின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. இதற்கான ஏற்றுமதி கொள்கையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இது உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் வெளிநாட்டு வர்த்தக தலைமை இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் குறிப்பிட்ட கோதுமை ரகத்தின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையும் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. தமிழகத்தின் மக்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்காத வகையில் வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். திருவாரூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வேளாண்மையை பாதிக்காத வகையில் இடங்களை தேர்வு செய்து விமான நிலையங்களை அமைக்கலாம் என்று தெரிவித்தார். மக்கள் கருத்தறிந்து திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேகமலையில் தொன்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களை பாதுகாக்க மாநில அரசு சட்டரீதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். வீட்டிற்கு 3 சிலிண்டர் உள்ளிட்ட மாநில அரசின் திட்டங்களை வரவேற்பதாக திரு வீரபாண்டியன் கூறினார். நீலகிரி மாவட்டம் குடலூர் பகுதியில் புலி தாக்குதலில் இருந்து மக்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கூடலூர் ஓவேலி லாரஸ்டன் பகுதியில் புலி தாக்கியதில் அண்மையில் அடுத்தடுத்து 2 பேர் உயிரிழந்ததாக சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே இந்த விவகாரத்தில் மாநில அரசு உடனடியாக தலையிட்டு புலி அச்சுறுத்தலை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக்கொண்டுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் சாலை விதிமீறல்களை கண்காணித்து தானியங்கி முறையில் அபராதம் விதிக்கும் நடைமுறை நாமக்கல் சேலம் சாலை சந்திப்பில் தொடங்கப்பட்டுள்ளது. வாகன ஓட்டிகளின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்கு மாறாக அவர்களுடைய பாதுகாப்பு கருதி இம்முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக நாமக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு யாதவ் கிரிஷ் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
1: நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் ஃபர்ஸ்ட் வாட்டி தான் இன்டெலிஜென்ஸ் டிராபிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இதே மாதிரி இன்டிகிரேட்டட் டிராபிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்காக ஏஎன்பிஆர் கேமராஸ் வித் ஆட்டோமேட்டிக் சலான் சிஸ்டம் நம்ம சேலம் ரோட் ஜங்ஷன்ல ஸ்டார்ட் பண்றோம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம 3 ஆஃபென்சஸ் தான் இப்போதைக்கு டார்கெட் பண்றோம். 1 இஸ் செல்போன் டிரைவிங் விதவுட் ஹெல்மெட் இன் ட்ரிபிள்ஸ் ரைடிங். ஸோ மோர் தென் 2 டிரைவர் ரைடுக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்கலா சலான் ஜென்ரேட் ஆகுது. அவரோட வெஹிக்கல் நம்பருக்கு என்ன போன் நம்பர் இருக்கிறது ஆட்டோமேட்டிக்கலா அவர் மொபைல் போன்ல அதை சலான் வித் என்ன ஆஃபென்ஸ் பண்ணிட்டாங்க
0: கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களின் சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒருசில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் கார், வாகன உதிரி பாகங்கள், எஃகு ஆகிய பொருட்களுக்கு அடுத்த ஆண்டு முதல் 50% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். எல்லை விவகாரம் தொடர்பான பேச்சுகளில் இந்தியாவும் சீனாவும் தொடர்ந்து ஈடுபடும் என்று சீனா தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் 14,300 கோடி ரூபாய் மதிப்பிலான நடப்பாண்டுக்கான பட்ஜெட்டை முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி தாக்கல் செய்தார். பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் சின்னசமுத்திரம் அருகில் லாரியின் பின்புறம் கார் மோதிய விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் வைக்காலின் குறுக்கே பாலம் கட்டுவதற்கு 3,00,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற நீர்வளத்துறை அதிகாரிகள் 2 பேரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். சேலம் அரசு மருத்துவமனையில் மருத்துவ பயனாளர்கள் QR கோட் மூலம் கருத்துக்களை பதிவு செய்யும் வசதியை ஆட்சியர் திரு இளம்பகவத் தொடங்கி வைத்தார். தமிழக அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சியில் பங்கேற்க விரும்புவோர் நாளை முதல் அடுத்த மாதம் 16 வரை www.cecc.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியில் இருந்து அகமதாபாத்திற்கு அடுத்த மாதம் 27 முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் வாராந்திர ரயில் சேவை இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே அமுண்டி கிராமத்தில் இருசக்கர வாகனம் பழுது பார்க்கும் கடையில் நாட்டு வெடிகுண்டுகள் வெடித்ததில் 6 பேர் காயமடைந்தனர். சென்னையில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சந்தாதாரர்களுக்கான குறைதீர்ப்பு முகாம் நாளை மறுநாள் மேற்கு மாம்பலத்தில் உள்ள திரு சீதாராம் பள்ளியில் நடைபெறவுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் 2வது தகுதி சுற்று ஆட்டத்திற்கு கோவை அணி முன்னேறியுள்ளது. சென்னையில் நேற்று நடைபெறுவதாக இருந்த கோவை திருப்பூர் அணிகளுக்கு இடையேயான எலிமினேட்டர் சுற்று ஆட்டம் மழை காரணமாக பாதியிலேயே கைவிடப்பட்டது. இதையடுத்து ரன் ரேட் அடிப்படையில் கோவை அணி 2வது தகுதி சுற்று ஆட்டத்திற்கு முன்னேறியது. கிராண்ட் செஸ் டூர் இறுதி சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி சுற்றில் அவர் ஜெர்மனியின் வின்சென்ட் கீமரை வென்றார். இறுதி ஆட்டத்தில் பிரக்யானந்தா அமெரிக்காவின் ஃபேபியோனோ காருனியாவை எதிர்கொள்கிறார். புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 11-9, 11-6, 11-5 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் வில் சால்டரை வென்றார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அரையிறுதி வாய்ப்பை இழந்தது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டெல்வெயினில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அர்ஜென்டினாவிற்கு எதிரான ஆட்டத்தில் 3-5 என்ற கோல் கணக்கில் இந்தியா தோல்வியடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் விவாதித்தார். கோதுமை மாவு மற்றும் அது சார்ந்த தயாரிப்புகளின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. தமிழகத்தில் மக்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்காத வகையில் வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் 2வது தகுதி சுற்று ஆட்டத்திற்கு கோவை அணி முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
3: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
2: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், PRP, GFC, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்லயே கிடைக்குது. திருப்பூழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன்.
4: பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR Biryani Upstairs, Bharati Nagar Bus Stop, Ramanathapuram. For appointment 9150800065.
5: சார் ஒன்டே லீவ் வேணும் சார்.
6: எதுக்கியா?
5: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடைச்சுக்கிட்டேன் சார்.
6: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் அப்ளன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
7: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
8: பெண்களின் நலம், தாய்மையின் பாதுகாப்பு. இனி உங்கள் அருகிலேயே பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
9: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணி முதல் 8 மணி வரை ஆலோசனை வழங்குகிறார்.
8: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தை இன்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு, பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 95.
10: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பேர் ராணி. எனக்கு வயசு வந்து இப்போ 48 ஆகுது. சின்ன பிள்ளைகளில் உள்ள ஒரு காலகட்டத்துக்கு ஒரு வாழ்ந்த வாழ்க்கை. குந்துகாலில் இருந்தோம் நாங்கள். அப்போ அங்கே வீடு கட்டி கடலோரமாக வீடு கட்டியிருந்தோம். அப்போ வந்துட்டு இந்த சின்ன ஃப்ரெண்ட்ஸுன்னு சொன்னாலே ஒரு ஜாலி தானே. அப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே ரொம்ப ஜாலியான டைப்பு தான். ஒருத்தரை விட்டு ஒருத்தர் எங்கேயுமே போக மாட்டாளுங்க. ஒரு குளிக்க போனாலும் சரி, தண்ணி எடுக்க போனாலும் சரி, கடைக்கு போனாலும் சரி, அப்படி உள்ள காலகட்டத்தில் ரொம்ப கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. ஜாலியாக இருந்தது, நல்லா விளையாண்டோம். எங்கே போனாலும் ஒன்றா போவோம். இருந்த கடல் நல்லா ஜாலியாக கடல் குளிப்போம். தண்ணி எடுக்க போவாளுங்க. தண்ணி எடுக்க போனால் எங்கள் வீட்டிலலாம் தண்ணி நிறையா இருக்கும். இருந்தாலும் எங்கள் அம்மா விடமாட்டாங்க, தண்ணி எடுக்க போவேணா அப்படிம்பாங்க. அவளுக்கு வந்து நிற்பாளுங்க, ஏ வா ராணி போவோம் அப்படின்னு. அதோட தண்ணியை நைஸாக போய் குடத்த தண்ணியை கொட்டி விட்டுட்டு, அம்மா தண்ணி வெறுங்கடம் கிடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுவோம். அதெல்லாம் ரொம்ப ஜாலியான வாழ்க்கை தான். இங்கே மஞ்சக்கடத்திரலாம் வரும். மஞ்சக்கடத்திரலாம் வந்தாலே திருவிழா மாதிரி தான். மச்சா மாமா அத்தாச்சி நாத்தனமார்களுக்கு இப்படி ஊற்றியே அது ஒரு ஜாலியாக விளையாடுவோம். அது வந்து நம்ம கருநாள் வர்றதுக்கு முன்னாடி இந்த மஞ்சக்கடத்திரலாங்கிறது ஒரு விழா மாதிரியே வரும். இங்கிட்டு பார்த்தாலும் மஞ்சள் முட்டையுமா தான் இருக்கும். அது நல்லா ஜாலியாக இருக்கும். அப்புறம் வந்து நாங்கள் விளையாடுறதுன்னு சொன்னால் கோவஞ்சி பிடிச்சி கோவஞ்சி தேரி மாதிரி செஞ்சு கோவஞ்சி விட்டு விளையாடுவோம். நீச்சல்லாம் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் அப்பா எங்களுக்கு நல்லா சொல்லித்தருவாங்க. எங்கள் அப்பா கூப்பிட்டு போவாங்க, கடை குளிக்க போகணும், வலைகளுக்க கூட்டிகிட்டு போவாங்க. வெள்ளத்துக்கு டீசல் வெள்ளம் வந்துடும். அப்புறம் அவன் அண்ணன் அப்பாலாம் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அம்மா சொல்லுவாங்க, டீசல் பிடிச்சிட்டு அரிசி சாமான் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த டயத்துல நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டுகளோட அவளுகளுங்க வருவாளுங்க. அங்கேருந்து இங்கே பாமன் வருவோம். பாமன் பாலத்துக்கு வந்து டீசல் பிடிச்சிட்டு பாலத்துக்கிட்டே இருந்தது அந்த டீசல் பழுக்கு, அதை எடுத்துட்டு தான் இப்போ பள்ளிவாசல் கட்டியிருக்காங்க. அந்த இடத்துல இருந்தது அங்கே வந்து டீசல் பிடிக்க வருவோம். நல்லா ஜாலியாக பேசி பேசி எப்படியும் 2-3-4 மணி நேரம் ஆக்கிரும். வந்து வாங்கிட்டு போகிறதுக்குள்ள பையன் நடந்து பேசி விளையாண்டு. இப்போ எங்கே கொஞ்சம் தூரம் நடக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கே. அப்போ வந்து குந்துகால்லேருந்து குந்துகால் முனை இருக்குல்ல, விவேகானந்தர் மடம் கட்டியிருக்காங்களே, அங்கே இருந்து நாங்கள் நடந்து வருவோம். வந்து வாங்கிட்டு அரிசி வாங்குறனால இங்கே தான் வரணும், பாமன் தான் வரணும். அந்த டைம்ஸில் நாங்கள் நடந்தே வந்து எல்லாம் வாங்கிட்டு போவோம். நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 8:31 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசை FM 90.4 வெல்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்ப அடுத்ததா நம்மளுடைய கடற்படையில வந்து ஒரு வேலைவாய்ப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வெளியிட்டு இருக்காங்க. இந்திய கடற்படையின் கீழ் செயல்படக்கூடிய கப்பல் பழுதுபாக்கும் நிறுவனத்துல அப்ரண்டிஸ் பண்ணி வந்து இருக்கான். அதுக்காக இப்ப நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஐடிஐ படிச்சவங்களை வந்து வேலைக்கு வந்து சேர்க்கிறதா சொல்லியிருக்காங்க. நிறைய வேலைகள் வந்திருக்கு, மெக்கானிக், எலக்ட்ரீஷியன், வெல்டர், பிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரிவுகளில் வந்து வேலைவாய்ப்பு வந்திருக்கு. இதற்காக உங்களுக்கு யாராச்சும் வந்து ஒரு நல்ல ஒரு வேலைக்கு வந்து போகணும், இல்லை கற்றுக்கிட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம ஏன் அவ்வளோ தூரம் போகணும், அவ்வளோ தூரம் போனால் கிடைக்குமா அப்படின்ற ஒரு எண்ணமே நம்மளை வந்து எங்கேயுமே வந்து வளர விடாமல் வந்து பண்ணிடும். நிறைய விஷயங்களை வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும், என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரினா ஒன்று ஒன்றா வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனாதான் நம்மளுக்கும் ஒரு பெரிய ஒரு கதவு வந்து திறக்கும். ஒரு இடத்துலையே இருந்துட்டு நம்ம இவ்வளோ தான் படிச்சிருக்கேன் நம்மளுக்கு இவ்வளோ தான் வரும் அப்படின்னு சொல்லி விட்டோம் அப்படின்னா நமக்கு எதுவுமே வராது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் வேலை வேணும் அப்படின்னா நீங்கள் தான் ட்ரை பண்ணி பார்க்கணும். இதை பற்றின ஒரு தகவல் வந்து தெரிஞ்சுக்க RECTTIndia.in அப்படின்ற இணைய முகவரியில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். RECTTIndia.in இந்த இணைய முகவரியில் இதை பற்றின தகவல்கள் வந்துருக்கும். வேணும்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது விண்ணப்பிக்க 10 மாதம் 10 தேதி வரைக்கும் வந்து நேரம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ரண்டிஸ் பணியாக தான் வந்திருக்கும். அதனால் நீங்கள் வந்து தொழில் கற்றுக்கிட்டு அதுக்கான ஸ்டைஃபண்ட் வந்து வாங்கிக்கிட்டு அதுபடி நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்களை உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் உங்களோட நாலேஜ் வந்து வளர்த்துக்கலாம். இப்போ எடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.
3: நேரம் சரியாக 8:42 ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பறிக்குமே வந்தாச்சு. இந்த நிறைவு பதில இப்போ நம்ம ஊருக்குள்ளே அதிகமாக வந்து இந்த சீசனில் நிறைய பழங்கள் அப்படிங்கிறது வந்து புதுசு புதுசாக நம்ம நிறைய வந்து கொண்டு வந்துட்டே இருக்காங்க. சில பழங்களோட விலைகள் வந்து குறைஞ்சிருக்கு, சில காய்கறிகளோட விலைகள் வந்து கூடியிருக்கு. இந்த சந்தைக்குனா வந்து போகும்போது சந்தையில் ஒரு போன வாரம் வந்து 1.5 கிலோவுக்கு 50 ரூபாய்க்கு வந்து வித்துட்டு இருந்தது, இப்போ 1.5 கிலோ 100 ரூபாய்க்கு வந்து வித்துட்டு இருந்த மாதிரியான வெங்காயங்கள்லாம் கீழிப்பட்டு நிறைய காய்கறிகளோட விலைகள் வந்து கொஞ்சமாக வந்து கூடி போயிட்டுருக்கு. அதே மாதிரி பழங்கள் நிறைய வந்து வரத்துக்கள்னால் நம்ம ஊருக்குள்ளே வந்திருக்கு. அந்த சாத்துக்குடினா ரேட்டு வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்துக்கிட்டே இருக்கு, குறைஞ்சிக்கிட்டு இருக்குது, கூடிட்டுருக்கு, இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தோட விலையை வந்து விசாரித்து வச்சுக்கோங்க. விசாரித்து வச்சுட்டு இது வந்து ரேட்டு குறைஞ்சி சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு பழங்கள் காய்கறிலாம் வாங்கிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எதுக்கு இந்த ரேட்டு குறைஞ்சிருக்கு, எதுக்கு கூடியிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல எதுவுமே தெரியாமல் நம்மளோட பணத்தை நம்ம வந்து கொண்டு போய் செலவழிக்கக்கூடிய பணத்தை வந்து வேஸ்ட் பண்ணிட வேணாம் அப்படிங்கிற மட்டும் சொல்லிட்டு இதோட இன்றைக்கான நிகழ்ச்சியை வந்து நிறைவு பண்ணிக்கலாம். நீங்கள் நேரம் கேட்டு இணைந்திருந்தது நம்ம பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருந்தது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ போயிட்டு மீண்டும் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, டாட்டா, பை பை, சிவ மக்களே.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: Danumo kailu mo kone manya batu mo kani bebe sili la parive malbadan le natiza na moi. O manza yo y ça va mi kone pa kan li wa rive o magato mo pandian gon li wa don na man lo bon lo mauvais.
2: Alle alle alle alle talle talle talle talle ha alle ha talle ha alle talle alle.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி. ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டில் பணியாற்றும் தூதர்கள் இந்திய பொருளாதார வளர்ச்சிக்காக புதிய முதலீட்டு வாய்ப்புகளை கண்டறிய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை கனடா மற்றும் அமெரிக்காவில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். மேற்கு வங்கத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் இதுவரை 23,000 பேருக்கு குடியுரிமை சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகன உதிரி பாகங்கள் உள்ளிட்ட பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். கிராண்ட் செஸ் டூர் இறுதி சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வெளிநாட்டில் பணியாற்றும் தூதர்கள் இந்திய பொருளாதார வளர்ச்சிக்காக புதிய முதலீட்டு வாய்ப்புகளை கண்டறிய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் தம்மை சந்தித்த இந்திய வெளியுறவு பணி பயிற்சி அதிகாரிகளுடன் உரையாடிய அவர், பாரம்பரிய தூதரக நடைமுறைகளுக்கு அப்பால் தங்களுடைய தொடர்புகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அந்நாடுகளின் உள்ளூர் சமூகங்களுடன் இந்தியாவின் தொடர்பை வலுப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். தூதரகங்களை மேலும் தொழில்நுட்பம் சார்ந்ததாகவும் மக்களுக்கு உகந்ததாகவும் திகழ செய்ய வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். தூதரக சேவைகளை தடையற்ற முறையில் விரைவாக மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். நம் நாட்டின் நாகரிக பாரம்பரியம், கலாச்சாரம், சுற்றுலா திறன் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி இந்தியாவை உலகிற்கு காட்சிப்படுத்துமாறு பிரதமர் வெளியுறவு பணி பயிற்சி அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை கனடா மற்றும் அமெரிக்காவில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். டொரண்டாவில் நடைபெறவுள்ள பொருளாதார மற்றும் நிதிசார் உரையாடலில் கனடா நிதித்துறை அமைச்சர் திரு பிரான்சோயிஸ் பிலிப்பியுடன் அவர் கலந்து கொள்கிறார். அந்நாட்டின் எரிசக்தி, செயற்கை நுண்ணறிவு, முக்கிய கனிமங்கள் ஆகிய துறைகளைச் சேர்ந்த முன்னணி நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகள் உடனான கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார். பின்னர் தமது பயணத்தின் 2ஆம் கட்டமாக அமெரிக்காவின் சிகாகோ, ஆஷ்வில்லே, நியூயார்க் நகரங்களுக்கு திருமதி நிர்மலா சீதாராமன் செல்லவுள்ளார். மேற்கு வங்கத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் தகுதியுடையவர்கள் என கண்டறிந்து இதுவரை 23,000 பேருக்கு குடியுரிமை சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்தர் அதிகாரி கூறியுள்ளார். கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குடியுரிமை சான்றிதழ் கோரி சுமார் 2,30,000 பேர் விண்ணப்பித்ததாக தெரிவித்தார். தகுதியுடைய மற்ற விண்ணப்பதாரர்களுக்கு விரைவில் குடியுரிமை சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். மத ரீதியான துன்புறுத்தல் காரணமாக பங்களாதேஷில் இருந்து வெளியேறியவர்கள் குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் குடியுரிமைக்காக விண்ணப்பிக்குமாறு திரு சுவேந்தர் அதிகாரி கேட்டுக் கொண்டுள்ளார். புதுச்சேரியில் 14,300 கோடி ரூபாய் மதிப்பிலான நடப்பாண்டுக்கான பட்ஜெட்டை முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி தாக்கல் செய்தார். 9 மற்றும் 10ஆம் வகுப்பு அரசு பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லாமல் மடிக்கணினிகள் வழங்கப்படும் என்றும், அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவர்களுக்கு இலவச போக்குவரத்து வசதி அளிக்கப்படும் என்றும் அப்போது அவர் அறிவித்தார். புதுச்சேரியில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் 3,000 ரூபாய் வரையிலான பரிசுத் தொகுப்பு வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். புதுச்சேரியில் உலகத்தமிழ் மாநாடு நடத்துவதற்கான நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தமிழகத்தின் ஈரோட்டை சேர்ந்த திரு கண்ணன் தேர்வாகியுள்ளார். இந்த விருது கூட்டு முயற்சிக்கு கிடைத்த அங்கீகாரம் என்றும், விருது பெறுவது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: இந்த அவார்டு நான் என்னோட தனிப்பட்ட வெற்றியை மட்டும் நான் பார்க்கல, அல்லது என்னோட முயற்சிக்கு கிடைத்த ரெகனைசேஷன் அப்படின்னு பார்க்கல. சோ இது ஏன்னா இது ஒரு கலெக்டிவ் எஃபர்ட். என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து கிடைச்ச வெற்றி தான் இது. செப்டம்பர் 5 அன்னைக்கு பிரசிடென்ட் மேடம் கையால இந்த அவார்டு வாங்கும் பொழுது நான் மட்டும் வாங்குறதா நினைக்கல, என்னோட சேர்ந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்னோட ஃபெலோ கலீக் இங்க காலேஜ் எல்லாருமே சேர்ந்து வாங்குறதா தான் நான் ஃபீல் பண்றேன். இந்த அவார்டா மட்டும் நான் பார்க்காம மோர் ரெஸ்பான்சிபிலிட்டியா பாக்குறேன். ஒரு டீச்சரா இதை விட எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குமா அப்படின்னா டெஃபினட்டா நோ. சோ இந்த டைம்ல அவார்டு கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்த எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சார்.
1: ஓணம் பண்டிகையொட்டி கேரளத்தில் சபரிமலை கோயில் நடை சிறப்பு சடங்குகள் மற்றும் பூஜைகளுக்காக இன்று முதல் திறக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்திராடம் புனித தினத்தையொட்டி இன்று காலை 5 மணி முதல் தரிசனம் செய்ய பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். திருவோண தினத்தன்று சன்னிதானத்தில் பக்தர்களுக்கு பாரம்பரிய ஓணம் விருந்து அளிக்கப்படவுள்ளது. அனைத்து பிரார்த்தனைகளும் நிறைவடைந்த பின் கோயில் நடைகள் வரும் 28 இரவு 10 மூடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் கார் வாகன உதிரி பாகங்கள் எஃகு ஆகிய பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். இந்த வரி விதிப்பு அடுத்த ஆண்டு முதல் அமலுக்கு வரும் என்று அவர் கூறியுள்ளார். அமெரிக்கா கனடா இடையேயான வர்த்தக பேச்சுகளில் சுமூகமான முடிவுகள் எட்டப்படாத நிலையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் வேளாண் பொருட்களுக்கு கனடா அதிக வரி விதிப்பதாக திரு டிரம்ப் சமூக வலைதளத்தில் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு பதிலடியாக அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கப்படும் என்றும் கனடா தெரிவித்துள்ளது. இது அடுத்த மாதம் 8 முதல் அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. நாட்டில் சர்க்கரை கையிருப்பு போதுமான அளவில் உள்ளதால் சர்க்கரை விலை குறைய வாய்ப்புள்ளதாக இந்திய சர்க்கரை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைமை இயக்குநர் திரு தீபக் பலானி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர், கடந்த 20 சர்க்கரை விலை உயர்வுக்கு யூக வணிகமும் அதிக அளவிலான கொள்முதலும் காரணம் என்று தெரிவித்தார். நாட்டில் சர்க்கரை கையிருப்பில் எந்த பிரச்சனையும் கிடையாது என்றும் அவர் கூறினார். எத்தனால் தயாரிப்புக்கு சர்க்கரையை பயன்படுத்துவதே விலை உயர்வுக்கு காரணம் என்று கூறுவதை அவர் மறுத்தார். உள்நாட்டு நுகர்வுக்கு முதல் முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சில்லறை வணிகர்களுக்கு அதிக கையிருப்பு இருக்கும் வகையில் வர்த்தகர்களுக்கான சர்க்கரை கையிருப்பு வரம்பை 400 இருந்து 200 குறைக்க தங்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்வதற்காக 10,00,000 சர்க்கரையை இறக்குமதி செய்ய அரசு அறிவித்துள்ளதாகவும் இந்திய சர்க்கரை உற்பத்தியாளர் சங்க தலைமை இயக்குநர் திரு தீபக் பலானி குறிப்பிட்டார். கேரளத்தில் இடுக்கி, எர்ணாகுளம், திருச்சூர், மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மற்ற 7 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று கூறியுள்ளது. கிராண்ட் செஸ் டூர் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி சுற்றில் அவர் ஜெர்மனியின் வின்சென்ட் கீமரை வென்றார். இறுதி ஆட்டத்தில் பிரக்யானந்தா அமெரிக்காவின் ஃபேபியனோ கருணியாவை எதிர்கொள்கிறார். புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 11-9, 11-6, 11-5 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் வில் சால்டரை வென்றார். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அரையிறுதி வாய்ப்பை இழந்தது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டெல்வேனில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அர்ஜென்டினாவிற்கு எதிரான ஆட்டத்தில் 3-5 என்ற கோல் கணக்கில் இந்தியா தோல்வி

0: அடைந்தது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது தகுதி சுற்று ஆட்டத்திற்கு கோவை அணி முன்னேறியுள்ளது. சென்னையில் நேற்று நடைபெறுவதாக இருந்த கோவை திருப்பூர் அணிகளுக்கிடையேயான எலிமினேட்டர் சுற்று ஆட்டம் மழை காரணமாக பாதியிலேயே கைவிடப்பட்டது. இதையடுத்து ரன் ரேட் அடிப்படையில் கோவை அணி இரண்டாவது தகுதி சுற்று ஆட்டத்திற்கு முன்னேறியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டில் பணியாற்றும் தூதர்கள் இந்திய பொருளாதார வளர்ச்சிக்காக புதிய முதலீட்டு வாய்ப்புகளை கண்டறிய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை கனடா மற்றும் அமெரிக்காவில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். மேற்குவங்கத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் இதுவரை 23,000 பேருக்கு குடியுரிமை சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகன உதிரி பாகங்கள் உள்ளிட்ட பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். கிராண்ட் செஸ் டூர் இறுதி சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
2: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
1: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலேயே கிடைக்குது. திருப்பூழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன்.
3: பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR Biryani Upstairs, Bharati Nagar Bus Stop, Ramanathapuram. For appointment 915-00-80065.
4: பெண்களின் நலம் தாய்மையின் பாதுகாப்பு. இனி உங்கள் அருகிலேயே பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
5: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 முதல் 8 வரை ஆலோசனை வழங்குகிறார்.
4: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு, பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072-8057-95.
6: ஆடை உலகின் அரசன் IU Contextiles. ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க IU Contextiles, பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
8: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை FM 90.4.
9: எனது அன்பான உறவுகளுக்கு அழகான காலை வணக்கங்கள். மகிழ்விப்போம், மகிழ்ச்சியாயிருப்போம். கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க ஒருத்தர்கிட்ட வந்து ரெண்டு விஷயத்துக்கு மட்டும் கையே நீட்டக்கூடாது. ஒன்று பணம், ரெண்டாவது பாசம். பணம் வந்து நம்மளை வந்து பகையாக்கும், பாசம் வந்து பைத்தியம் பிடிக்க வைக்கும். நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் உங்கள் விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விருப்ப பாடலை 70-94-43-99-99 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்க, வாய்ஸ் நோட் அனுப்புங்க, SMS அனுப்புங்க. ஒரு நேர் இருக்காங்க, யாருன்னு கேட்போம். ஹலோ வணக்கம்.
10: ஹலோ வணக்கம்.
9: வணக்கம், யார் எங்கேருந்து?
10: பாம்பன் தரவத்தோடு சண்முகம் பேசுகிறேன்.
9: யாருக்கு வாழ்த்து, என்ன பாடல்?
10: தங்கமான வாழ்த்து தொடங்க வேண்டும். தங்கம் அவர்கள் காலை வணக்கம்.
9: உங்களுக்கும் காலை வணக்கம்.
10: இன்னைக்கு நமது தலைவருக்கு, கேப்டன் அவர்களுக்கு இன்னைக்கு பிறந்தநாள், 24th பிறந்தநாள். அதனால இன்னைக்கு வந்து அவருக்கு நடிக்க படம் சின்ன கூண்டல் வந்து அந்த வானத்தை போல என்ற சாங் எனக்கு தாக்கு.
9: கண்டிப்பா கொடுத்துடலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அண்ணா.
10: ஓகே
9: ஓகே. தரவத்தோப்புல இருந்து சண்முகம் அவங்க தான் பேசினாங்க. இன்னைக்கு விஜயகாந்த் சாருக்கு பிறந்த நாளாம். அவருக்கு கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் எனது சார்பாகவும் விஜயகாந்த் சாருக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்து.

0: கருத்துக்களை சொல்லிட்டு வாழ்த்த வயதில்லை வணங்குவோம். அடுத்து கீதா அவங்க எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு வணக்கம். ஹலோ, வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா, உங்க பேரு?
1: சார் ராமேஸ்வரத்துலேருந்து ஜெய் பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். என்ன பாடல் வேணும், யாருக்கு வாழ்த்து?
1: சார் இது என்னுடைய மருமகள் கோட்டை ஈஸ்வரி, அவங்களுக்கு வந்து 25ஆம் ஆண்டு பிறந்தநாளையா, அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க.
0: கோட்டீஸ்வரிக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் ஜெய்கணேஷ் சார்பாகவும் தெரிவிச்சுட்டு
1: நல்ல பாட்டு ஒண்ணு சொல்லலாம் மேடம். பாட்டு குயில் பாட்டு
0: கண்டிப்பா
1: அந்த பாட்டை கொஞ்சம் போட்டுலாமா சார்?
0: கண்டிப்பா கொடுத்துருவோம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
1: நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ.
0: ஒரு பிறந்தநாள் வாழ்த்தை கோட்டேஸ்வரிக்கு அழகாக தெரிவிச்சுட்டு அழகான ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. என் ராசாவின் மனசில் அந்த படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. உங்கள் விருப்பமானவர்கள் வாழ்த்துக்களை சொல்லி விருப்ப பாடலை கேளுங்க. கடல் ஓசை எஃப்எம் 90.4 தாங்க.

0: ஓஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் ராயப்பன். வயசு வந்து கரெக்டாக 91 வயசு ஆயிடுச்சு. நான் கடலுக்கு போச்சல மீன் வந்து நிலத்துக்கு ஓடி போய்கிட்டு இருக்கும். நிலத்தில் நான் ஒசக்க இருப்பேன், வெள்ளத்தில் தோணியில் இருப்பேன். இந்த மீன் போகுதுன்னு எங்கள் அண்ணன் தெரிஞ்சுவோம். அது இந்த மூச்சு விட்டு முறை விட்டுக்கிட்டே போகும். மூச்சு முறை முறை மீன் தான் போகுது. ஆனால் எண்ணத்தில் என்ன எண்ணிக்கிறணும். மீன் தெரிஞ்சு வச்சு நான் அப்படி போய் மறித்து அதை மீனை நடுவை வச்சு சுற்றி வர வலையை வச்சு மீனை பிடிச்சிடுவேன். மீன் கொஞ்சம் கண்டு இருக்காது, 7 மடங்கு 8 மடங்கு இருக்கும். மீன் பிடிச்சி வெள்ளத்தில் ஏற்றிடுவேன். அந்த உப்பு வைக்கி இடம் இருக்காது, கரை வந்துடும். ஒரு தடவை நைட்டு இலங்கை கடை வில விட்ருக்கேன், ஒன்றும் கிடையாது. தண்ணி பச்சை நேரத்துக்கு வருது, ஒன்றும் கிடையாது. பாய் அடித்து ஓடியாரோம். 3 ஏறு நல்லா படுத்து உறங்குற நான் காணாவில் ரொம்ப ரொம்ப இதாக இருப்பேன். அங்கேருந்து ஓடியாரோம், பெரிய கள்ளக்கடுத்து வருது, மண்டி மாதிரி வருது. இது மீன் தான் அப்படின்னு சொல்லி எண்ணத்தை எண்ணிக்கிட்டேன். 3 ஏறு நல்லா உறங்குறாங்க. எந்திங்கப்பா வலை விடுங்கடா அப்படின்னு அவன் சொல்கிறான். 3 ஏறு 3 ஏறு எங்கே வைத்தாரு, வலை ஒரு வழியாக தானே வருது. இதில் வலை விடப்பட வலை விட்றான், விட்றான். வாயை பிடிச்சி வலையை படுத்தாச்சு. 20-25 வலை விட்டாச்சு. வலை விட்டு ஒரு 2 மணி தேரத்துக்கில் வலையை பிடிச்சி மீனை கழிக்கிறேன். அவ்வளவுக்கு கொஞ்சத்துக்கு 4-5 வருது. ஒரு கூரல், ஒரு கூரல் தான் வலையை பிடிச்ச. ஒரு 2-3 மடங்கு இருக்கும். 3 டன் இருக்கும். 3 டன் கொஞ்சம் நேரம் தான். இப்படி இப்படி கூரல் அதை ஏற்றிக்கிட்டு வலையை பிடிச்சி பண்ணு. இவ்வளோ மீன் காணாதா? அதை எவ்வளோ மீன் பிடிச்சாலும் அந்த தொழிலாளருக்கு காணாது. மறுபடியும் பாய் அடித்து ஓடும். மறுபடியும் பாய் அடித்து அங்கே வலை வச்சு அங்கே 2 டன் மீன் பிடிச்சி அவ்வளோ 5 டன் வள்ள லோடு. அவளை மீன் பிடிச்சி கரையை வந்தோம். நன்றி நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: இணைந்திருக்கீங்க நமது கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க. நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார் வந்து 1979 வந்து இனிக்கும் இளமையில் ஆரம்பித்து சகாப்தத்தோடு முடிச்சிருக்காங்க அவங்க. ஆனால் அவங்கள்ட்ட வந்து ஒரே ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அவங்க நடித்த 150 படம் நடிச்சிருக்காங்க. 150 படத்துலையும் எந்த இந்தி, இங்கிலீஷ், மலையாளம், கன்னடம், உருது, தெலுங்கு எந்த மொழியிலையும் நடக்காமல் தமிழ்லையே நடித்த ஒரே நடிகர்னால் அது நம்ம விஜயகாந்த் சார் தான் சேரும் ஹீரோவாக. அவங்க நடித்த படத்துகளில் ஒரு 30 படம் போலீஸாக தான் இருக்கும். ஏன்னா நானே நிறையா படம் பார்த்துருக்கேன். ஊமைவிழிகள், செத்துரப்பூவே, பேரரசு, வல்லரசு, வாஞ்சிநாதன், இப்படி பல படங்கள், புலன் விசாரணை, எல்லா படத்துலேயுமே அந்த போலீஸாக நடிப்பாப்பில். ஆனால் ஒவ்வொரு கேப்டன் அதில் ரொம்ப இந்த 100வது படம் கேப்டன் பிரபாகரன் வந்து மெகா ஹிட்டு தாண்டி நல்ல ஒரு படம், அழகான படம். நிறையா நடிகர்களுக்கு வந்து இவ்வளவு ஒரு இந்த கேப்டன் பிரபாகரன் மாதிரி எந்த நடிகருக்கும் இதுவரையும் நான் வசூல் பண்ணி பார்த்ததே இல்லை, அவ்வளவு ஒரு நடிகர். ஆனால் புதுப்புது டைரக்டரை வந்து அறிமுகப்படுத்துவாப்பில் அதில் வந்து மன்சூர் அலிகான் சார் வந்து கேப்டன்னா ரொம்ப பிடிக்குமா, அவங்களே ஒரு பேட்டியில் கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே கேப்டன் நான் யாருக்குமே பயப்பட மாட்டேன், நான் கேப்டன் சாரை கண்டாவே பயப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க நம்மளுக்கு இன்றைக்கி இல்லை, அவங்க வணங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு வாய்ஸ் நோட்.
1: எல்லோருக்கும் அன்பான காலை வணக்கத்துடன், இன்றைய செவ்வாய்க்கிழமை சித்தாவூர்லேருந்து தௌஃபிக் ரஹ்மான். இன்னைக்கு வந்து எங்கள் ஊரில் வந்து பழனி வலசை முக்குரோடு சித்தாவூரில் வந்து முளக்கட்டு கொண்டாடுறாங்க. கூட்டாளிகள்லாம் எங்களுக்கு அதிகம், வாழ்த்துக்கள் அவர்களெல்லாம். அதே மாதிரி இன்னைக்கு அண்ணன் விஜயகாந்தன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அதே போல் அவங்க படம் பொன்மன செல்வம் படத்துலேருந்து பொட்டு வச்ச தங்க கூடம் அந்த பாட்டாகவும், என் நண்பர்களுக்காகவும் இந்த பாட்டை போடவும். சித்தாவூர்லேருந்து தௌஃபிக் ரஹ்மான்.
0: தௌஃபிக் ரஹ்மானா சொல்லியிருக்காங்க, தௌஃபிக் ரஹ்மானா சொல்லியிருக்காங்க எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு அவங்க நண்பர்களோட நலமாக முளக்கட்டை கொண்டாடுறாங்களாம், சிறப்பாக கொண்டாடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கடலாடி வட்டம் சவரியாறு பட்டணத்துலேருந்து ராபர்ட் அண்ணனும் வந்து விஜயகாந்த் சாருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அவங்களும் ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. பொட்டு வச்ச தங்கக்குடம் அப்படிங்கிற ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. இந்த படத்தில் வந்து ஒரு 22 குரல் வந்திருக்கு. இதில் வந்து இப்போ சமீபத்தில் தான் இந்த பாட்டு வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு, ஏன்னா அப்போ கூட அவ்வளவா இல்லை. ஆனால் சார் மறைவுக்கு அப்புறம் இந்த பாட்டு, இந்த எழுந்தாமலை போல் இப்படின்னு வந்து, அதாவது மக்கள்களை வந்து புரட்சிக்கு கொண்டு வர்றது விஜயகாந்த் சாருக்கு நிகர், அவருக்கு நிகர் அவரே தான் அப்படின்னு சொல்லிட்டு பாடல்கள் வருது. இணைஞ்சிருங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: எல்லா உயிரினங்களுக்கும் இதயம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த இதயம் எல்லாருக்குமே எந்த பகுதியில அமைஞ்சிருக்கும்? நெஞ்சு பகுதியில தானே. அதுக்கு மாறா தலையில இருந்தா? தலையில இதயம் இருக்கிற உயிரினம் எதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? தலையில இதயம் இருக்கிற உயிரினம் ரால் தான். ராலோட சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத சாப்பிடுறது மூலமா தலைமுடி உதிர்தல், இதய குழல்ல ஏற்படுற நோய்கள், எடை குறைதல், எலும்பு ஆரோக்கியம், மூளை ஆரோக்கியம், அப்புறம் மாதவிடாய் பிரச்சனைகளுமே சரியாகுமாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: உலகின் அரசன் அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள் தங்கமான வாழ்த்து கடல் ஓசை FM 90.4.
2: இணைஞ்சிருக்கீங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க. அடுத்து ஜோதி, கலா, ராணி, பாலா, ஜோஸ் இவங்கெல்லாம் வந்து விஜயகாந்த் சாருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. சிறையில் பூத்த சின்னமலர் அந்த படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு பாடலும் வருது, இரண்டு பாடல்களும் வருது. இதோட நம்ம நிகழ்ச்சியும் நிறைவு பெறுகிறது. அடுத்து நேசக்கரங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் சகோதரி அமளி அவங்க வந்திருக்காங்க. தலைப்பு வந்து அழகான தலைப்பு, அதாவது எப்படின்னா நம்மளை நம்ம எப்படி நல்லா பார்த்துக்கிறது அப்படிங்கிற ஒரு அழகான தலைப்பு. உண்மையிலேயே இதுக்கு வந்து நம்மள்ட்ட நிறையா வந்து பதில் இருக்குது. அந்த பதிலை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிவிட்டு பாடலை கேளுங்க. இது மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நேர்களாகிய உங்களிலிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் தங்கம். பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைந்திருங்க. இது நமது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை பண்பலை 90.4 வரட்டா.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பம் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10 மணி 1 நிமிடத்துல நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரமும் உங்ககிட்ட பேச போறது நான் உங்க அமளி ஜெனிஃபர். பொதுவா நம்ம ஊர்ல நம்ம வாழ்க்கையில எதையெல்லாம் கத்துக்கணும், எப்படி நடந்துக்கணும்னு நிறைய விஷயங்களை பேசுவோம். பணம் சம்பாதிக்கிறது எப்படி, குடும்பத்தை எப்படி காப்பாத்துறது, மத்தவங்களுக்கு எப்படி உதவி செய்யறதுன்னு பல வழிகளை பத்தி பேசுவோம். ஆனா இது எல்லாத்துக்கும் ரொம்ப அடிப்படையான, நாம ரொம்ப தவற விடுற ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லலாம். அதுதான் நம்மளை நாம நல்லா வச்சுக்கிறது. இந்த உலகத்துல பிறந்த எல்லாருக்குமே நம்ம வாழ்க்கைய சரியா நடத்தணுங்கிற பொறுப்பு இருக்கு. நம்ம காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் மத்தவங்களுக்காகவே ஓடுறோம், மத்தவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறோம், எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்க பாக்குறோம். ஆனா இந்த ஓட்டத்துல பல பேர் நம்ம உடம்பையும் மனசையும் சுத்தமா கவனிக்க மறந்துடுறோம். அப்படி நம்மளை நாமளே நல்லா வச்சுக்கிறது ஏதோ சும்மா சாப்பிட்டுட்டு தூங்குறது மட்டும் கிடையாதுன்னு சொல்லலாம். அது நம்ம வாழ்க்கையோட ஒட்டுமொத்த பாதுகாப்பும் கூட. பொதுவாகவே நம்ம சமூகத்தில் என்ன நினைப்பாங்கன்னா மற்றவங்களுக்காகவே வாழ்றது தான் பெரிய தியாகம்னு. ஆனால் உண்மை என்னென்னா நம்மளை நாமளே கெடுத்துக்கிட்டு மனசையும் உடம்பையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு மற்றவங்களுக்கு பண்ணுற எந்த உதவியும் கடைசி வரையும் பண்ணுற பலன் தராதுன்னு சொல்லலாம். சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். அதே மாதிரி தான் நம்ம நல்லா இருந்தால் தான் நம்மளை நம்பி இருக்கிறவங்களையும் நல்லா காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சிகளையும் போயிடலாம். ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது பொதுவா நம்மளை நாம நல்லா வச்சுக்கிறது எவ்வளவு அவசியம்னு நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. நாம நம்மளை நல்லபடியா பாத்துக்கும் போதுதான் மத்தவங்க கிட்ட இருந்து வர்ற வீண் பிரச்சனைகளும் விமர்சனங்களும் நம்மளை பாதிக்காது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்துல எல்லாரையும் திருப்திப்படுத்தவே முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நாம நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு நம்ம மனசுக்கு எது நிம்மதி தருதோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததா 2 பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: மரியம் எழுச்சிப்பா, எனக்கு 63 வயசு ஆயிட்டு. அப்ப நான் என்ன செய்யறேன், என் பிள்ளைய சின்னஞ்சிரிசா இருக்கும்போது நாங்க குந்துகால்ல போய் இருப்போம். குந்துகால்ல இருந்தா ரால் வலை ஓட்டு போயிருப்போம். ரால் வலையில 6 மாசம் அங்க இருக்கும் போது அங்க இருந்து பாலத்தை கழிச்சு தான் இங்க வருவோம். அந்த ராலை செம்மத்துக்கிட்டு வந்து கம்பெனியில போட்டுட்டு டீசல புடிச்சிட்டு போவோம். அப்ப கொண்டு போய் கொடுத்துட்டு அதே 4 மணிக்கு அந்த கருவாடு காய்மா கருவாட்டை பூரா காய போட்டு உணர்த்தி அள்ளி வச்சுட்டு நாங்கள் சாப்பிடுவோம். சாப்பிட 2 மணி 2:30 ஆயிரும். அதுக்கப்புறம் வெள்ள வந்துடும். அப்போ சோறாக்கணும், காய்க்கு வச்சுட்டு காட்டுத்தில் போய் தண்ணி எழுதிட்டு வரணும். கடை அங்கே குந்தால இன்னொரு இடம் இருக்கு, தண்ணியில் போகிறது அங்கே இடுப்பில் இந்த அலைகளையும் போட்டு கடை கொண்டு வந்து தண்ணி இறக்கணும் வீட்டுக்கு. 6 மாதம் கழிச்சு தனுஷ்கோடி போகிறோம். தனுஷ்கோடி போனால் அங்கே என்ன செய்யணும், கடற்கரையில் இறங்கி இடுப்பில் சேலை வரைஞ்சி கட்டிக்கிட்டு சூடையை தட்டி, மலையில் வர சூடையை தட்டி அள்ளி காயப்படணும். தரவையில் கொண்டு போய் அந்த கழிச்சு முடிஞ்ச பிறகு இந்த வளையப்புறம் ஏற்றணும். அங்கே சூடையை கிண்டணும். இதை கிண்டி விட்டுட்டு வந்து பிள்ளைகளுக்கு இங்கே சாப்பாடு வைக்கணும். சாப்பாட்டை வச்சுட்டு திருப்பி அந்த சரக்கை எடுத்து கும்மல் போடணும். போட்டு அதை மறுபடியும் சூடவெல்லாம் வறுக்கும்னால அதை விரித்து காய போட்டுட்டு மறுபடியும் சூட தட்ட போகும். இப்படி எங்கள் வாழ்க்கை பச்சைப்பட்டியில் ஓடுச்சு. இங்கே எல்லாம் முடிச்சுட்டு திருச்செந்தூர் வீரவாணியம்பட்டினம் இருக்கா, வீரவாணியம்பட்டினம் போய் அங்கே 6 மாதம் இருக்கும். அங்கே பார்த்து நான் அடிக்கிற அலையில் அந்த பிள்ளைய வறுக்கும்னா படுற பாடும், அந்த பாடுபட்டு தான் பிள்ளைய கரையை வரும். அங்கே 6 மாதம் இருப்போம். சிலுவையார் திருவிழா முடிய இங்கே வருவோம். அது முடிஞ்சு மல்லிவட்டினம் போவோம். மல்லிவட்டினம் போய் அங்கே 3 மாதம் இருப்போம். 2 நம்பர் கொண்டு போய் கலை இதுக்கு இந்த மீனுக்கு போய் கும்பலாவுக்கு போய் அங்கே போய் இருக்கிறது. அது முடிய செகதாவட்டணம் போவேன். எத்தனை ஊர் போயிருக்கேன்னு பாரு, செகதாவட்டணம் போவேன். என் பிள்ளைகளையும் கூட்டிக்கிட்டு செகதாவட்டணத்துல இருந்து காரங்காடு அங்கே 6 மாதம். காரங்கட்டையெல்லாம் தண்ணி கிடைக்காது, இடுப்புல இந்த அலையிலையும் போட்டு கொண்டு வரணுங்க, ரொம்ப தூரம் போய் கொண்டு வரணும். இப்படி ஓடி எங்கள் பொழப்பு இன்னைக்கு பாமன் தீவில் ஒரு உட்கார்ந்துருக்கோம். நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலேயே கிடைக்குது. திருப்பூழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150800065.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: பெண்களின் நலம், தாய்மையின் பாதுகாப்பு இனி உங்கள் அருகிலேயே. பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
3: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 முதல் 8 வரை ஆலோசனை வழங்குகிறார்.
2: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு, பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 95.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
6: நேரம் சரியாக 10:18 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளை நாம நல்லா வச்சுக்கிறது எவ்வளவு முக்கியம்? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. ஆள் பாதி ஆடை பாதின்னு நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது சும்மா இல்லை. மற்றவங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க போட்டு இருக்கிற ட்ரெஸ் அவங்களோட குணத்தை எல்லாம் ஓரளவுக்கு நமக்கு சொல்லி தந்துடணும் சொல்லலாம். ட்ரெஸ் அப்படிங்கிறது வெறும் உடம்பு மறைக்கிறதுக்கு மட்டும் இல்லாம நம்ம ஒழுக்கம், பணம், கல்வி எல்லாத்தையுமே மற்றவங்க முன்னாடி வெளிப்படுத்துற ஒண்ணு. நம்ம எப்படிப்பட்டவங்கன்னும் மற்றவங்க என்ன நினைச்சா நமக்கு என்ன, நான் யாருக்காகவும் மாற முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அது தப்பே இல்லை. ஆனா அப்படி இருந்தோம்னா அதுக்கு மத்தவங்க கிட்ட இருந்து வர்ற எதிர்வினைகளை நம்ம தான் அனுபவிக்கணும். யாராவது நம்மளை பார்த்த உடனே நம்மளை பத்தி கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ட்ரெஸ் தான் முதல் ஆரம்பம். ஆணா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, ஆடை எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி நம்மளை நாமளே பாதுகாக்கிறது, பராமரிக்கிறது அவ்வளவு முக்கியம். ஒருத்தவங்களோட உண்மையான குணம் நம்ம பேசுற விதத்திலையும் நம்ம மற்றவங்களை நடத்துற விதத்திலையும் தான் தெரியும்னு சொல்லுவாங்க. நம்ம மற்றவங்களை மதிச்சு பேசுறோமா, இல்ல யாராவது நம்மள்ட்ட உதவி கேட்டா செய்யறோமா, நம்மளால முடிஞ்ச உதவியாவது நம்ம பண்றோமான்னு யோசிச்சு பார்க்கணும். அது மட்டும் இல்லாம பெரியவங்களை மதிச்சு நடக்கிறோமா, சின்ன குழந்தைகளை அன்பா வழி நடத்துறோமா, இந்த விஷயங்கள் தான் நம்மளை பத்தி நல்ல விதமா மற்றவங்க மனசுல நல்ல எண்ணத்தையும் உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால வெளித்தோற்றம் நமக்கு ஒரு நல்ல பார்வையை கொடுக்கலாம், ஆனா நம்ம நடத்தை தான் அந்த நல்ல எண்ணத்தை ரொம்ப நாள் கொண்டு போகும் அப்படிங்கறது சொல்லிட்டு அடுத்ததா சுதா அவங்க களத்துல இணைஞ்சிருக்காங்க. அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம்.
7: வணக்கம் அக்கா, உங்க பேரு அப்புறம் உங்களை பத்தி சொல்லுங்கக்கா.
8: என் பேர் சுதா, ஃபேன்சி இயர்ல
7: இருந்தேன். அக்கா, இப்ப நம்மளோட ஒரு சுய அழக வெளி தோற்றத்தை வந்து நம்ம அழகா வந்து வச்சுக்கணும், நம்ம ரொம்ப அழகா வந்து இருக்கணும், நம்மளை நல்லா பாத்துக்கணும் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம்?
8: நல்லா இருக்கு வந்து எப்பவுமே காலையில எந்திரிச்சு நம்ம குளிக்கிறோமா, குளிச்சு தலை வச்சு பவுடர் வச்சு பொட்டு வச்சு மூ வச்சு வைக்கிறது வந்து அப்படி வந்து எப்பவுமே பார்க்கறது பாக்குறதுலயும் நல்லா இருக்கும், நமக்கும் நல்லா இருக்கும். எப்படி பவுடர் போட்டு குங்குமம் வைக்கிறோமோ அதே மாதிரி பிள்ளைகளும் சரி நல்லா குளிச்சு எடுத்து அந்த தலையில வீட்டுல இருக்கும்போதும் சரி பிள்ளைகள் அப்படியே இருக்கும்போது பிள்ளைகளை பார்க்க நமக்கும் நல்லா இருக்கும், பிள்ளைகள் நல்லா இருக்கும், நம்மளை பார்த்து அந்த பிள்ளைகளும் நம்ம அம்மா இப்படி பார்க்க நம்மளும் இதே மாதிரி தைரியம் எங்க போனாலும் சரி டீசெண்டா போகணும் வரணும் துணியும் அதுக்கு எதாவது போடணும், தெருவில் நடந்து போறோம்னாக்கி சுடிதர் போட்டு சால் போட்டு போவோம், இதே வேற ஏதாவது விசேஷம் இருக்குன்னா சாரி கட்டிட்டு போறோமா அப்படி போனோம், இதே உடனே சும்மா சிம்பிளா பஸ்ல எங்கேயும் போறோம், கடைக்கு வேலைக்கு வரோம்னா சுடிதருக்கும் போட்டு போவாங்க. வேற ஏதாவது ஒரு டூருக்கு அப்படி கொண்டு போனோம்னா ஒரு ஜீன்ஸ் போடலாம், டிஷர்ட் போடலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா அதாவது எந்தெந்த இடத்துக்கு போடணுமோ அந்தந்த இடத்துக்கு போட்டு அனுபவிச்சிட வேண்டியதான். அது வந்து ரொம்ப இதாகவும் போடக்கூடாது, போட்டுருக்கேன். எடுத்துருவா ஒரு ரெண்டு நாள் ஜீன்ஸ் போடுவேன், மூணு நாள் எனக்கு கிழிச்சு விடுவான். ஆனால் இப்போ வந்து நான் போடல, என் பிள்ளைகளுக்கு அதனால போட்டு விடுவேன். இப்பவுமே ஒரு வயசு தான், அந்த வயசுல போட்டுருணும், இல்லைன்னா என்னமே ஆசை போட இல்லை. அதனால இப்பவுமே போட்டுருங்க, லாஸ்ட்ல உங்க வீட்டுக்காரன் சம்மதிச்சா நீங்க போட்டுக்கலாம்.
7: இப்ப நம்மளோட தோற்றத்தை நம்ம அழகா வந்து மெயின்டைன் பண்றது ஏன் முக்கியம்? அது அந்த மாதிரி விஷயம்
8: ஏன் முக்கியம்னாக்கி, நம்ம இப்ப சும்மா நம்ம கொண்டையை போட்டுக்கிட்டு எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு தலைக்காம சும்மா ரோட்ல போனா இந்த கிறுக்கியுமே தெரியாது. நம்ம வீட்டுக்காரருக்கும் அந்த இது வந்து அசிங்கம், என்ன பொண்டாட்டி இப்படி வச்சிருக்கான், பார்க்க மாட்டாம் பொழுது எதிர்பார்க்கலாம். நாலு பேர் வந்து நம்மளை மட்டும் தப்ப சொல்லணும், நம்ம குடும்பத்தையும் சேர்த்து பேசுவோம். நம்ம எப்படி இருக்கோமோ அதுக்கேற்றாதான் நம்ம வீட்டில் பெத்து வளர்த்தையிலையும் ஒரு சொன்னதாக கேட்டு பிடிச்சதும்
7: உங்களுக்கு என்ன பாடல் சொல்லுங்க?
8: எனக்கு விஜய் பாட்டு தானே.
7: நன்றி,
8: தேங்க்யூ.
6: ஏன்னா நம்ம வெளியே போகும்போது நல்ல உடுப்புகளை போட்டிருந்தாலுமே வீட்டில் இருக்கும்போதுமே நல்லபடியாக நல்ல உடுப்புகளை போட்டுட்டு திடீர்னு நம்ம வெளியே எங்கேயாவது போகிறோம்னா கூட ட்ரெஸ்ஸு மட்டும்தான் நம்ம நல்லா போட்டுருமே தவிர காலையில் வேலை ஏதாவது பார்க்கணும், ஒரு ஆஃபீஸ்க்கே போகிறோம் அப்படின்னா காலையிலெல்லாம் பெண்கள் வந்து வீட்டு வேலையை மட்டும் பார்த்துட்டு காலையில் சாப்பிட்றதே கிடையாது. இந்த மாதிரி இருக்காமல் உடம்பையும் பராமரிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக சுதா அக்கா கேட்ட பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

தூண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10:33 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளை நாம நல்லா வச்சுக்கிறது எவ்வளவு முக்கியம்? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. ஆள் பாதி ஆடை பாதி அப்படிங்கிறது பேச்சில் மட்டும் பேசினா மட்டும் போதாது, நம்ம உடம்பை பார்த்துக்கிறதும் பராமரிக்கிறதும் தான். நம்ம உடம்பை பார்த்துக்கிறதுக்கு ஜிம்மு கொஞ்சம் அவசியம்னு சொல்லலாம். இன்றைக்கி இருக்கிற அவசர உலகத்தில் நம்ம உடம்பை ஆரோக்கியமாகவும் ஃபிட்டாகவும் வச்சுக்க ஜிம் ஒரு சூப்பரான விஷயம். நம்ம ஊரில் சும்மா வெயிலில் அலைஞ்சு திரிஞ்சு வேலை செஞ்ச காலம் போய் இப்போ எல்லாருமே உட்காந்த இடத்துலையே செய்கிற மாதிரி வேலை ஆகி போச்சு. அதனால் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் நம்மளோட தசைகள் எல்லாமே ஸ்ட்ராங் ஆகும், உடம்பும் ஒரு சரியான சேப்பு வரும். அது மட்டும் இல்லாம டெய்லி ஜிம்முக்கு போயிட்டு வந்தாலே அன்னைக்கு நாள் முழுக்க ஒரு சோம்பல் இல்லாம சம சுறுசுறுப்பா வேலை பார்க்கலாம். உடம்புல சேர்ற கெட்ட கொழுப்பு எல்லாமே வியர்வையா வெளியேறும்னு சொல்லலாம். எந்த நோயும் வராம

ஜிம்முக்கு போறப்போ அவங்க அங்க இருக்கிற மத்தவங்களை பார்த்து இன்னும் நம்மளும் ஒர்க் அவுட் பண்ணணும்னு தோணும். இதனால மனசுல இருக்கிற கவலை டென்ஷன் எல்லாமே வியர்வையோட வெளியேறி உடம்பும் மனசும் சும்மா ஜம்முன்னு இருக்கும் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: நேரம் சரியாக 10:45 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளை நாம நல்லா வச்சுக்கிறது எவ்வளவு அவசியம் முக்கியம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம். உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 709-443-9999. வீட்டில் ஒவ்வொருத்தரையும் பார்த்து பார்த்து சந்தோஷப்படுற நாம தான் பொதுவாக நம்மளை கவனிக்க மறந்துடுறோன்னு சொல்லலாம். அழகு அப்படிங்கிறது அடுத்ததாக ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க. அவங்க யார் எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறத கேட்கலாம். ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம் சௌத்ரி, நாரஸ் மங்கலத்தில் இருந்து பிரவீனா பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன்க்கா. நீங்கள் எப்படிக்கா இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்க்கா.
0: சொல்லுங்கக்கா, இப்போ ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு சொல்கிறோம், ஆனா நம்மளை நாமளே பாதுகாக்கிறது எவ்வளவு அவசியம் அப்படின்னு நினைக்கிறீங்க? நம்ம எந்த மாதிரி எல்லாம் பராமரிக்கலாம் நம்மளை?
1: நம்ம வந்து நம்மளை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். அப்பதான் பின்னாடி வர நோய்களை நம்ம வந்து முன்னாடியே நம்ம தடுக்க முடியும். வாக்கிங் போகலாம் முடிஞ்சளவு, இல்லைன்னா பெண்கள் வீட்டிலேயே நடக்கலாம்.
0: கண்டிப்பா
1: துவைக்கிறது, வீட்டுல உட்கார் வைக்கிறது, நம்மளால சின்ன சின்ன வேலையை குனிஞ்சணும் இந்த மாதிரி எக்ஸசைஸ் ஏதாச்சும் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம என்னன்னா வாக்கிங் போகலாம், ஒரு அரை மணி நேரம், ஒரு 2 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு. துணைக்கு யாரு வேணும்? நம்ம சிங்கிளாவே நம்மளுக்குள்ள பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த வட்டத்துக்குள்ளேயே நம்ம போய் வாக்கிங் ஏதாச்சும் போய் வரலாம். அப்பதான் நம்மளோட உடம்ப நம்ம பாதுகாக்க முடியும். அப்படி இல்லையா, அம்மியை அரைக்கிறது, மிக்சிய தவிர்த்துட்டு தேங்காய் அம்மியில அரைக்கிறது, அதெல்லாம் இப்ப இல்ல, யாரும் அவ்வளவா கடைபிடிக்கிறது இல்ல. இருந்தாலும் வந்து தேங்காய் அது சின்ன சின்ன விலையிலாச்சும் அம்மியில அரைச்சா கொஞ்சம் அது கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா இருக்கும், நம்ம உடலுக்கு உடம்புக்கு.
0: சூப்பர்க்கா, உங்க கருத்துக்கு ரொம்ப நன்றிக்கா. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து ஆனந்தம் விளையாடு வீட்டுல அந்த அந்த படத்துல இருந்து ஏதாச்சும் ஃபேமிலி சாங் போடுங்க.
0: ஓகேக்கா, போட்டலாம்க்கா. தேங்க்யூக்கா உங்க கருத்துக்கு,
1: ரொம்ப நன்றிப்பா.
0: நன்றிப்பா. ஓகேக்கா, நம்ம உடம்ப நாம பாதுகாக்கணும் அப்படின்னா ஜிம்முக்கு போறதை தாண்டி வீட்டிலேயே இருக்கிற பெண்கள், அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அம்மியில அரைப்பாங்க. நம்ம அம்மா அம்மாச்சி எல்லாருமே அம்மியில அரைப்பாங்க. மாவு அரைக்கணுமா மாவாட்டணுமா ஆட்டோரில் அரைப்பாங்க. இப்ப எல்லாமே மாற்று வழியா நம்ம யோசிச்சுக்கிறோம், மிக்சியில அரைச்சிடறோம் இல்லைன்னா கிரைண்டர்ல அரைச்சிக்கிறோம். துணியெல்லாம் இன்னுமே ஒரு சில வீடுகளில் வந்து வாஷிங் மிஷின்லாம் ஒரு சில வீடுகளில் வந்து யூஸ் பண்றது இல்லை, கையால தான் துவைச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வேலைகளை நம்ம பண்ணும்போது நம்ம உடம்ப நாமளே பாதுகாக்கலாம். எதிர்காலத்துல எந்த மாதிரியான ஒரு நம்ம மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது வியாதிகள் எதுவும் வராம தடுக்கலாம் அப்படிங்கறத தெளிவா வந்து பிரவீனாக்கா சொல்லியிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலுமே வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: துண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: நேரம் சரியாக 11:05 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமல் ஜெனிஃபர். ஆள் பாதி ஆடப்பாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளை நல்லா வச்சுக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில பேசிட்டே வரோம். அந்த வகையில் வீட்டில் ஒவ்வொருத்தரையும் பார்த்து பார்த்து சந்தோஷப்படுற நாம தான் பொதுவாக நம்மளை கவனிக்க மறந்துடுறோன்னு சொல்லலாம். அழகு அப்படிங்கிறது நம்மளோட கலர்லையும் உடல் அமைப்புலையும் கிடையாது. இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது இல்லத்தரசிகள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லலாம். எப்பயுமே எதையாவது நினச்சிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். வெளியூரில் படிக்கிற நம்ம மகன் ஒழுங்காக சாப்பிட்டானா தூங்கினானா, இல்லை காலேஜுக்கு போன நம்ம பொண்ணு கரெக்டான டயத்துக்கு வந்துடுவாளா அப்படிங்கிறதே நினச்சிக்கிட்டு எதுக்கு எடுத்தாலும் யோசிச்சுக்கிட்டு இந்த மாதிரி இருக்காமல் நிகழ்காலத்தில் வாழ பழகிக்கணும். எப்போதுமே நம்ம சிரிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம முகத்தில் ஏற்படுற முகச்சுருக்கம் அம்புட்டும் மறைஞ்சு நம்ம எப்போதுமே இளமையாக இருக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கும்போது எப்போதுமே நைட்டியை போட்டுக்கிட்டு சுத்தாமல் நம்ம போடுற ட்ரெஸ்ஸு விலை கூடினதாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. சுத்தமாக நேர்த்தியாக உடை இருந்தாலே போதும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சேலை இல்லைன்னா ஒரு சுடிதாரை நம்ம விருப்பம் போல உடுத்திக்கலாம். நம்ம உடம்பை எப்பயுமே நாம தான் பாதுகாப்பாக வச்சுக்கணும். நல்லா தான் முழுக்க நல்லா நாள் முழுக்க போதுமான தண்ணீர் குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. தண்ணீர் நல்லா குடித்தாதான் உடம்பில் உள்ள நச்சுகள் எல்லாமே வெளியேறி நம்ம முகமும் பளபளன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே ஒரு பழக்கம் இருக்குது. தன்னோட கணவர் சாப்பிட்டாலும் சரி குழந்தைகள் சாப்பிட்டாலும் சரி அந்த சாப்பாடு மிச்சம் இருக்கும்ல, அந்த சாப்பாடு மிச்சமாயிடக்கூடாதுன்னு எல்லா சாப்பாடையும் இல்லத்தரசிகள் சாப்பிட்றது. அந்த மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டே நம்ம பாதி உடம்பை கெடுத்துக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்மளை நாமளே முதல்ல பாராட்டிக்கு பழகிக்கணும். நான் அழகாக இருக்கிறேன், என்னால் எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு அமைதியான உறுதியான மனநிலையை நம்ம வாழ்க்கையில் எதிர்கொள்ளுவேன்னு பாசிட்டிவ் வைபை நம்ம வச்சுருக்கோன்னு சொல்லலாம். எப்போ பார்த்தாலும் பெண்கள் நம்ம குடும்பத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்காமல் பெண்களாகிய நமக்கும் நேரம் ஒதுக்கணும், நம்மளையும் நாம் பாதுகாக்கணும்னு சொல்லலாம். புத்தகம் படிக்கிறது, பாட்டு கேட்குறது, வாக்கிங் போகிறது இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம மன அழுத்தம் குறைஞ்சி போயிடும். அது மட்டும் இல்லாமல் நைட்டு 10 மணிக்கு கரெக்டாக தூங்கிடணும். 7 மணி நேரம் தூங்கும்போது நம்மளோட உயிர் செல்கள் எல்லாமே புதுப்பிச்சு காலையில் புத்துணர்ச்சியோடு இருக்கலாம். இல்லத்தரசிகள் அப்படிங்கிறவங்க தியாகத்தின் உருவம் மட்டும் இல்லை, அவங்க ஒரு ஆளுமையின் அடையாளம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க. அவங்க யார், எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறத கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
1: அன்பு தங்கை அமளி சனிப்பர் அவர்களுக்கு வணக்கம். சேலம் அமானி குண்டலாம்பட்டி காட்டூர் கே கே கணேசன் அம்மா
0: வணக்கம். நான் சொல்லுங்க, நான் எப்படி நான் இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறமா, நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
0: நான் நல்லா இருக்கேன். நான் சொல்லுங்க, நான் ஆடை பாதி ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு சொல்றோம். நம்ம நம்மளையே பாதுகாக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க? எப்படி எப்படிலாம் நம்ம பாதுகாக்கலாம் நம்மளையே?
1: கண்டிப்பாம்மா, கண்டிப்பா. ஏன்னா இப்போ நான் இருக்கிறேன்னா நான் எந்த அளவுக்கு உடை அணிவது இல்லை நாகரீகம் எல்லாம் நான் எந்த அளவுக்கு இருக்கிறேன்னா அதை ஒட்டி தான் என்னோட குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் இருக்க முடியும்.
0: கண்டிப்பா
1: அந்த வகையில் நான் வந்து ரொம்ப ஆடம்பரத்தை விரும்ப மாட்டேன், ஆடை அணிவதில் ஆடம்பரத்தை விரும்ப மாட்டேன்.
0: ஓகேண்ணா.
1: நான் வந்து எந்த துணியா இருந்தாலும் எந்த சர்ட்டு எந்த பேண்டா இருந்தாலும் நான் போடுவேன், இல்லை வேஷ்டி கட்டிக்குவேன். நான் இந்த மாதிரி தான் இருக்கணும், என்ன இன்னைக்கு இப்படி ட்ரெஸ் பண்ணுங்கிற எண்ணம் எனக்கு எப்பவுமே வந்ததில்லை.
0: ஓகேண்ணா.
1: அதே போல எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா வார்த்தைகள் ஆடைப்பாடு ஆள் பாதிங்கிறதுல அதுவும் அடங்குது. ஒரு நாகரிகமான வார்த்தைகளை மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன்.
0: ஓகேண்ணா.
1: வந்து ஒரு என்னை அறியாம கூட தவறாக பேசிடக்கூடாதுங்கிறதுல உஜாரா இருப்பேன்.
0: ஓகேண்ணா.
1: அதுல வந்து நான் அது அதை ஒட்டிதான் என்னுடைய குழந்தைகளும் வந்து அந்த நாகரிக அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறாங்க.
0: ஒரு சுய ஒழுக்கத்தை கடைபிடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க.
1: ஆமா ஆமா. அதே போல பாத்தீங்கன்னா இப்போ நீங்க இதுல ஆடை பாதி ஆள் பாதிங்கிற தலைப்பு வந்து இன்னைக்கு இன்னைக்கு உலகத்துக்கு இப்ப சரியான பொருத்தமான தலைப்பு.
0: ஓகேண்ணா.
1: இதுல எந்த பெண்கள் மனசுலயும் வேணா நான் பேசுறத கேட்டு நான் தப்பாவும் பேச மாட்டேன்.
0: ஓகேண்ணா.
1: எனது எனது மகள்கள் எனது மனைவி இவங்களே வந்து ஒரு ஒரு ரவுக்க துணின்னு சொல்லுவோம் கிராமத்துல. அந்த துணியை வந்து ஆபாசமான முறையில அவங்க தைச்சு போடுறாங்கன்னு சொன்னா நான் அதை விரும்ப மாட்டேன். அந்த அது அது என்ன விலையா இருந்தாலும் சரி அதுக்கு மேல அதை வந்து தொடக்கூடாதுன்றவன். அது ஏற்க சொல்றேன்னா இன்னைக்கு நாம செய்யறத பார்த்துட்டு தான் நம்மளோட குழந்தைகளும் செய்யும்.
0: கண்டிப்பா.
1: அதனால ஒரு உடலை மறைக்கத்தான் ஆடையா வழங்கி உடலை தெரியப்படுத்துறதுக்கு ஆடை இல்லை.
0: கண்டிப்பா.
1: அந்த விஷயத்திலயும் நான் வந்து கட்டுப்பாடு இந்த ஒழுக்கம் எல்லாமே நான் வந்து எங்க குழந்தைகளையும் கடைபிடிக்க வைக்கிறேம்மா.
0: ஓகேண்ணா.
1: அதனால எல்லா விஷயத்திலுமே பேச்சுல அல்ல நடைமுறையில அல்லது உடை அணிவதுல இதுல எல்லாத்திலயுமே கண்ணியமாவும் கட்டுப்பாடவும் நடந்துக்கணும்னு ஆசைப்படுற நடந்துகிட்டே இருக்கிறோம். அந்த வகையில நல்ல தலைப்பு கொடுத்துருக்கீங்க. நான் வந்து யாரோடைய மனசும் புண்படுத்தாம பேசுறவன், அதுல என்னுடைய குழந்தைகளே சுத்தி
0: காட்டேன்.
1: அதனால எல்லா விஷயத்திலயும் கட்டுப்பாடு இருந்தா எல்லாமே நல்லா இருக்கும். ஆடை பாதி ஆள் பாதிங்கிறத விட எல்லாமே நம்ம நல்ல முறையில கொண்டு போக முடியுங்கிறது என்னோட நம்பிக்கை.
0: சரி, சுய ஒழுக்கம் அப்படின்னு வரும்போது மத்தவங்கள்ட்ட பேசுறது தானே, மத்தவங்களுக்கு யாருக்காவது ஒரு வாக்கு கொடுப்போம், தான் நான் உனக்கு இதை பண்ணிடுறேன் இல்ல அதை பண்ணிடுறேன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வாக்கு கொடுப்போம்லண்ணே.
1: ஆமா ஆமா ஆமா,
0: அந்த மாதிரி அந்த விஷயங்களை நம்ம திருப்பி பண்றதும் அதுவும் சுய ஒழுக்கத்துல வந்துரும்ல. அந்த மாதிரி நீங்க யாருக்காவது வாக்கு ஏதாவது நான் அதை பண்றேன் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க நிறைவேற்றிருக்கீங்களா?
1: கண்டிப்பாமா, நாங்க முடியுங்கிறத மட்டும்தான்மா நான் சொல்ல முடியும். இல்லைன்னா நான் மத்தவங்க மாதிரி பார்க்கலாம்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா பார்க்கலாம்னு சொன்னா அவங்க ஒரு நம்ம மேல நம்பிக்கை வச்சிருப்பாங்க.
0: கண்டிப்பா
1: அண்ணன் பார்க்கலாம்னு சொல்லிட்டாரு அப்படின்னா ஏதோ நமக்கு செய்வாரு. அது வந்து ஏமாற்றத்தை அடைஞ்சிருவாங்க. நான் வந்து அவங்கள ஏமாற்றுற மாதிரி ஆயிடும். அதனால நான் என்னால முடியுங்கறத மட்டும்தான் நான் சொல்லுவேன். வந்து முடியாத கண்டிப்பா நான் எந்த காலத்தை கொண்டு சொல்ல மாட்டோமா.
0: ஓகே அண்ணா, தேங்க்யூ அண்ணா, உங்க கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி அண்ணா. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: படம் வந்து நிச்சய தாம்பலம்.
0: ஓகேண்ணா.
1: பாடல் வந்து பாவாடை தாவணியை பார்த்த உருவமாங்கிற பாடல்மா.
0: ஓகேண்ணா, தந்துடலாம்ண்ணா, தேங்க்யூ அண்ணா.
1: அன்பு தங்கை நிவாசினிக்கும் நமது பண்பலையில் பணிபுரியும் அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கலாமா.
0: தேங்க்யூ அண்ணா, சொல்லிடலாம்ண்ணா.
1: நன்றி
0: நன்றி அண்ணா. நம்ம கணேசன் அண்ணா சொன்ன மாதிரி நம்மளை பார்த்து தான் நம்ம குழந்தைகள் வளரும். நம்ம என்ன மாதிரி உடை உடுத்துறோம், நம்ம எந்த மாதிரி நடந்துக்கிறோம், எப்பயுமே சொல்றதா நம்ம குழந்தைகளுக்கு நம்ம தான் ரோல் மாடல் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா அபியூத் அவங்க களத்துல இருந்து இணைஞ்சிருக்காங்க. அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம்.
2: வணக்கம் தம்பி, உங்க பேரு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க. என் பேர் வந்து அபியூத், நான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன படிக்கிறீங்க, எந்த காலேஜ்?
3: நான் வந்து மதுரை அமெரிக்கன் காலேஜ் ஹிஸ்டரி படிக்கிறேன், பிஏ ஹிஸ்டரி.
2: இப்ப நீங்க காலேஜ் போறதுக்கு வெளியூர் போறதுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல இருந்த இங்க இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல வந்து பாத்திருப்பீங்க, இங்க வந்து எப்படி இருக்கு அப்படின்னு. அங்க போனதுக்கு அப்புறம் அது எவ்வளவு வந்து மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இங்க இருக்கிறதுக்கும் அந்த வெளியூர்ல இருந்ததுக்கும் எந்த மாதிரியான ஒரு நம்ம தோற்றமா இருக்கும் சரி, நம்ம உடைகளா இருக்கணும் சரி, எவ்வளவு மாறி இருக்கு அங்கெல்லாம் உங்க இருக்கிறது?
3: நம்ம ஊர்ல இருக்கிறவங்க வந்து வெளியே எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் வெளியூர்ல இருக்க வந்து நம்ம எல்லாத்தையும் கத்துக்கிறணும் அப்படின்னா, நம்ம வந்து கடலுக்கு போக வீட்டுக்கு வர மனுஷன் இது அவங்க வேலையை பார்க்க அந்த மாதிரி தான் இருக்காங்க. வெளியூர்ல வந்து அப்படி இருக்க மாட்டாங்க, அவங்க வந்து வேற ஏதாச்சும் புதுசு புதுசாக கத்துக்கிறணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிக்கிட்டு இருப்பாங்க. சரி, இப்போ நம்ம ஊர்ல இருக்கவங்களே அந்த தோற்றம் வாயிலாகவும் சரி, அவங்களோட எண்ணங்கள் வாயிலாகவும் சரி, கொஞ்சம் அவங்க வாழ்க்கையை மேம்படுத்திக்கிட்டு என்னென்ன பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கல்லுக்கு போகிறாங்க, மறு வீட்டுக்கு போகிறாங்க, மறுபடியும் இந்த சரக்கு தம்மு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அது யூஸ் பண்ணுறமா வேற ஏதாச்சும் ட்ரெஸ்ஸு, அவங்களுக்கு தேவையான பொருட்கள் அந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கி அவள் இது கொஞ்சம் வளர்த்துக்கிறலாம். அவள் வந்து இந்த மாதிரி சிலையை சாப்பிட்டு உடம்பு ஏற்றுறது, கடலுக்கு போனால் சும்மாவே உடம்பு ஏறிடும். அவள் உடல்நிலையை பார்த்துக்கிற மாதிரி சும்மா சரக்கு தம்மா எடுத்துட்டு வீணாக போகாமல் இந்த கூலிப்புலாம் பாதியே ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் கொஞ்சம் தடுக்கணும். இப்போ நீங்கள் உங்களோட ஒரு வாழ்க்கையில் உங்களோட உடல்நிலையை வந்து கவனிச்சுக்கிற, உங்களோட வாழ்க்கை முறையை கொஞ்சம் மேம்படுத்திக்கிற என்ன மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, என்னென்ன பண்ணுறீங்க? இப்போ வந்து நான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். படித்து முடிச்சுட்டு ஒரு டிகிரி முடிச்சுட்டு அப்புறம் இன்னொரு டிகிரி போட்டுட்டு அப்புறம் வந்து வேறு ஏதாச்சும் ஒர்க்கு போயிட்டு பிஸ்னஸ் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு மறு வந்து கொஞ்சம் செட்டில் ஆகணும். நானும் இந்த படித்து முடிச்சுட்டு இப்போ நிறைய பேர் கடலுக்கு போகிறா, படித்து முடிச்சுட்டு வேலை கிடைக்காம அந்த மாதிரி இல்லாமல் இப்போ ஏதாவது ட்ரை பண்ணி ஏதாவது ஜாபுக்குக்காக போயிட்டு கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான பொருட்கள் அம்மா அப்பா பார்த்துக்கிற மாதிரி அந்த மாதிரி இருந்தால் மட்டும் போதும்.
2: உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் நினைச்சது வந்து கை கொடுக்க வாழ்த்துக்கள். உங்களுக்கு என்ன பாடல் என்ன சொல்லுங்க, பிடிச்ச பாடலாம்?
3: எனக்கு வந்து ரேணி உண்டா டூவில் வந்து எக்வாலி சாங் நல்லாயிருக்கும், ப்ளே பண்ணுங்க. நன்றி
2: நன்றி
3: நன்றி.
0: பொதுவாகவே நம்ம ஊருக்கு தக்கன மாறிக்கணும். நம்ம ஊரில் ஒரு மாதிரி இருப்போம், வெளியூரில் போய் நம்ம இந்த நம்ம ஊர் ட்ரெஸ்ஸோடையே வெளியூரில் போய் சுற்றணும் அப்படின்னா பார்க்குறவங்கலாம் ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. பொதுவாகவே நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு மாதிரி இருப்போம், வெளியூரில் காலேஜ் போய் படிக்கும்போது அதுக்கு தக்கன நம்மளோட நடை உடை பேச்சு எல்லாமே மாறிடும். அதை வந்து அப்படியே நம்ம அந்த ஊரில் படிச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸோடு நம்ம ஊருக்குள்ளே வரும்போது நம்மளை பார்க்குறவங்கள என்னடா ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு மாதிரி இருந்தால் காலேஜ் போனவொன்னே ஒரு மாதிரிலாம் மாறிட்டானே அப்படின்னு கூட சொல்லுவாங்க. மற்றவங்க பேசுகிறதுல நம்ம காதில் வாங்கிக்காம நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம லைஃப்பை வாழ்ந்துக்கணும். அதே டயத்தில் நம்ம உடம்புக்கு ஒரு அலுப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னாலும் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம். இல்லைன்னா நல்ல உடுப்புகளை, அபியூத் அவங்க சொன்ன மாதிரி கடலுக்கு போறவங்க நல்ல உடுப்புகளை வாங்கி தன்னை அழகுபடுத்துறதுல சில கவனங்களை செலுத்தலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு கணேசனை நான் கேட்ட பாடலும் அபியூத் அவங்க கேட்ட பாடலும் வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலேயே கிடைக்குது. திருப்பூரா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150080065.
2: நம்ம கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே? வாசப்படி இன்டோர் ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100 மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
3: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
4: ஆடை உலகின் அரசன் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: பெண்களின் நலம், தாய்மையின் பாதுகாப்பு இனி உங்கள் அருகிலேயே. பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
6: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 முதல் 8 வரை ஆலோசனை வழங்குகிறார்.
5: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தை இன்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு, பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 95.
7: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: நேரம் சரியாக 11:26 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளை நாம நல்லா வச்சுக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம். உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 709-443-9999. நாம தினமும் உடற்பயிற்சி செஞ்சுதான் நம்ம உடம்பை நல்லா பராமரிக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் அவசியமான ஒன்று தான். அதை நம்ம டெய்லி லைஃப்ல செஞ்சு நம்ம காலையில எந்திரிச்சதும் சோம்பேறித்தனத்தை உதறிட்டு ஒரு 1.5 மணி நேரம் நம்ம உடம்புக்கு வேலை கொடுக்கணும். அதுக்கு ஜிம்முக்கு தான் போகணும்னு அவசியமே இல்லை. வீட்டில் இருந்தே நிறைய வேலைகளை பண்ணலாம். ரொம்ப நேரம் டிவி பார்த்துட்டே இருக்காம ஒரு வேலை முடிஞ்சதும் உடம்புக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுத்து அடுத்த வேலையை சுறுசுறுப்பாக செய்யலாம். படிக்கிற நேரத்தில் கூட உட்காந்து எப்படி படிக்கணும்னு தெரியணும். எப்போவுமே நமக்கு ஒரு பழக்கம் இருக்குது, குனிஞ்சுக்கிட்டே படிப்போம், அப்படியே கழுத்து தொங்குற மாதிரி. ஏன் எழுதும்போது கூட இதையே தான் பண்ணுவோம். குனிஞ்சு குனிஞ்சு முதுகு கூண் விழுந்து போனது தான் மிச்சம். வயசு போனதுக்கு அப்புறம் ட்ரை பண்ணுவோம், முதுகை எப்படா நிமித்த அவ்வளோதாங்கிற மாதிரி கொஞ்சம் நிமித்தினா போதும் முதுகு அவ்வளோ வலி வலிக்குது. நம்ம எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்கும், உடம்பை கண்ட்ரோலாக வச்சுக்கணும். குண்டாக இருந்தால் வியாதி வந்துடும், ஒல்லியாக இருந்தால் வியாதி வராதுன்னு யாருங்க சொன்னால்? உடம்பு ஹெல்த்தியாக இருந்தால் எதுக்குங்க குண்டு ஒல்லி பற்றி ஃபீல் பண்ண? ஆக நம்ம உடம்பை நல்லா வச்சுக்க வீட்டு வேலையில் குனிஞ்சு நிமிந்து பார்த்தாலே போதும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் காய்கறி பழங்கள் பருப்பு தானியங்கள் மாதிரி பலவிதமான ஹெல்தி ஃபுட்டை சேர்த்துக்கணும். சாப்பாடை கூட அவசர அவசரமாக சாப்பாடாக மெதுவாக மென்று பொறுமையாக சாப்பிடணும். நைட்டு தேவையில்லாமல் முழிச்சுக்கிட்டே மொபைலை நோண்டாமல் நிம்மதியாக ரொம்ப நேரம் தூங்கணும். உடம்புக்கு ஓய்வு கொடுக்கறதுமே நம்ம உடம்பு பராமரிக்கிறதுல ஒன்று தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம். கடலோச பயனர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் மண்டபத்துல இருந்து மீனியாவே சகாயம் பேசுறேன். என்னுடைய காலப்போக்குகள் எல்லாம், நான் சம்பளத்துக்கு எல்லாம் போய்கிட்டு இருக்கிற காலங்கள்ல நானும் ஒரு சொந்த தொழில் போடணும் அப்படின்னு நினைச்சு நான் முத முத ஒரு சூடவளை வத்தை எடுத்து, சின்ன வத்தை தான், நாங்கள் அண்ணன் தம்பி மூணு பேருமே நாங்கள் தொழில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா எங்கள் அப்போ எங்கள் தாப்பனாருக்கு வந்து கடத்தொழில பற்றி தெரியாது. அப்போ மீன் விலங்க மீன்படுது அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி நாங்கள் நினைச்சோம். ஒரு மூணு மணியே போல இங்கேருந்து பாயிடுச்சு ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த காத்தனுடைய சூழ்நிலைக்காக இந்த ஏரி இறங்கி பார்க்குறக்காண்டி கண்ணான்னு ஒரு பொருள் வச்சுருப்போம். அதில் சின்ன ஒரு ஏரி, அவர் சின்ன பிள்ளை தானே, தூக்க வெறிச்சில் என்ன செய்கிறாரு, தண்ணியில் கையை விட்டுட்டு போயிடுறாரு. கையை விட்டுட்டு போனால் அவரை எப்படி காப்பாற்றுறது, என்ன சூழ்நிலை காப்பாற்றுறதுன்னு ஒன்றுமே அந்த நேரத்தில் ஒன்றும் புரியலை. அப்போ நான் என்ன செஞ்சிட்டேன்னா, நான் கடலில் பாஞ்சிட்டேன். பெரியவர் எனக்கு நேர இளையவர் என்ன செய்கிறாருன்னா, கொஞ்சம் தூரம் போய் பாயை பிடிச்சி போடுறாரு. அப்போ நான் கடலுக்குள்ள இறங்கின உடனே என்ன செய்கிறாருன்னா, என் தம்பி என்னையை ஆவி கட்டி பிடிக்க வர்றாரு. ஏன்னா நான் பெரிய ஆள், அவர் சின்ன பிள்ளை. அப்போ அவனுடைய பதராட்டம், நம்ம செத்து போயிருவோம் போனோம் அவனுக்கு. நான் ஏன்னா என்னுடைய பதராட்டம்னா, நான் செத்துருவனு எனக்கு ஒரு என்னை அழுத்து கழுத்தை கட்டி பிடிச்சானா, நானும் அவனும் சேர்ந்து உள்ளே ஓடிடுவோம். அப்போ நான் சொல்லுவேன், ஐயா நீ அப்படியே நின்று, அப்பா கையை அண்ணன் கையை மட்டும் பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ட்ரெஸ்ஸை எல்லாம் கழட்டி விட்டு, அவருடைய ட்ரெஸ்ஸை எல்லாம் கழட்டி விட்டு, அந்த நேரம் ரெண்டு பேருமே கையில் கையை பிடிச்சி நீஞ்சு, அந்த படகு எவ்வளோ தொலைவில் கிடக்கோ அவ்வளோ தொலைக்கு நாங்கள் நடந்து நீஞ்சு போகிறோம். நீஞ்சு போய் அல்லது படகுல ஏறிட்டு இதுக்கு மேலே அந்த அண்ணன் அந்த இதுக்கு மேலே நாங்கள் எங்கிட்ட போய் தொழில் போகிறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. அங்கனையிலே அந்த வலையை இலகி போட்டுட்டு அதோட தேரம் விழியுது. காலையில் நடக்கப்பட்ட சம்பவம் ரொம்ப சந்தோஷமான சம்பவம். எந்த இடத்துல நாங்கள் உயிரை பலி கொடுக்க பார்த்தோமோ அதே இடத்துல எங்களுக்கு அளவுக்கு மிச்சமான மீன்பட்டு அந்த இடத்துல கரை திரும்பினோம். அந்த ஒரு நைட்டு எங்களுக்கு ஒரு துக்கமான செய்தி நடக்க பார்த்துச்சு, காலையில் எங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. இதோட நாங்கள் கரை திரும்பணும். இதுதான் என் வாழ்க்கையில் நடக்கப்பட்ட சம்பவம். கடலோசை பண்ணையர்கள்

0: ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 11:40 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக. நான் உங்க அமளி ஜெனிஃபர். ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளை நாம நல்லா வச்சுக்கிறது எவ்வளவு முக்கியம், இதை தான் தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில பேசிட்டே இருக்கோம். அந்த வகையில உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 709-443-9999.

பாதி ஆடை பாதின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வருது, முதல்ல நம்ம போட்டு இருக்கிற ட்ரெஸ் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரணும். மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டோன்னு சொல்லலாம். ஆனால் அதையும் தாண்டி நம்மளோட நல்ல பழக்க வழக்கம், நம்மளோட நடத்தை, நம்ம பேசுகிற விதம், நம்ம மற்றவங்களை எப்படி மதிக்கிறோம், நம்மளை எப்படி வச்சுக்கணும், இது எல்லாமே சேர்ந்து தான் நம்ம மேலே மற்றவங்களுக்கு ஒரு நல்ல எண்ணத்தை உருவாக்குது. நம்மளை நாம் சுத்தமாக வச்சுக்கிறதுனா உடம்பை மட்டும் சுத்தமாக வச்சுக்கிறது கிடையாது, நம்மளோட நடத்தையும் சுத்தமாக வச்சுக்கணும். நம்மள பல பேருக்கு எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கிற பழக்கம் இருக்காது. நம்ம எடுக்கிறது ஒரு இடம், வைக்கிறது இன்னொரு இடமாக தான் இருக்கும். ஆனால் உண்மையை சொன்னால் எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கிறது நல்ல பழக்கம். இதை நம்ம ஒரு சில பேர் செய்வோம், ஒரு சில பேர் செய்ய தவறுவோம். இதை நம்ம குழந்தைகள்கிட்ட கூட சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஒரு சில பேர் சொல்லிக் கொடுக்குறாங்க, ஒரு சில பேர் சொல்ல தவறலாம், இனிமேல் சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நேரம் சரியாக 11:47 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் உங்க அமலி ஜெனிஃபர். ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளை நாமளே சுத்தமா வச்சுக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம். அப்படி பேசிட்டு இருக்கும்போது நம்மளோட நிகழ்ச்சிக்கான நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. அந்த வகையில நம்மளை நாமளே பாத்துக்கிறது பராமரிக்கிறது ஒரு நாள் ரெண்டு நாள் செய்யற வேலையெல்லாம் கிடையாது, விஷயமும் கிடையாது. அது நம்ம வாழ்க்கையோட சேர்ந்து வர வேண்டிய ஒரு நல்ல பழக்கம். நம்ம உடம்பு நமக்காக தினமும் உழைக்குது, அதனால அதுக்கு நம்ம கொஞ்சமாவது கவனம் கொடுக்கணும்ல. நம்ம உடம்பு கொடுக்கற சின்ன சின்ன சிம்டம்ஸ் கூட அலட்சியமா விட்டுறக்கூடாது. சோர்வா இருந்தா கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும், உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையானு பார்க்கணும். நம்ம உடம்புக்கு ஏதாவது ஒண்ணுனா கூட பெரியவங்க கிட்ட சொல்லி தேவையான உதவியை தேடிக்கலாம். பரவாயில்லை சரியாயின்னு எல்லாத்தையுமே கண்டுக்காம இருக்கக்கூடாது. அழகு அப்படிங்கிறது ஒரு மாதிரியா இருக்கணும்னு கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இயல்பான தோற்றம் அப்படிங்கிறது இருக்கு. அதனால நம்மளை நாமளே மதிக்கணும், நம்மளை நாம பராமரிக்கணும்னா மத்தவங்க நம்மளை பாராட்டணும் அப்படிங்கறது செய்யறதுலாம் இல்லை. நம்ம மேல நமக்கு இருக்கிற அக்கறை ட்ரெஸ்ஸு நம்ம தோற்றத்தை வேணும்னா அழகாக்கலாம், ஆனால் நம்ம பழக்கம் தான் நம்ம வாழ்க்கையை அழகாக்கும். அதனால நம்மளை நாமே மதிப்போம், கவனிப்போம், ஆரோக்கியமாக நம்ம வாழ்க்கையை நடத்துவோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்னைக்கு குந்துகால் பகுதியில் வந்து முளைக்கொட்டு இருக்கு. நம்ம கடலோசை சார்பாக எல்லாருக்குமே குந்துகால் பகுதி மக்களுக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு அடுத்ததாக ஒரு வாட்ஸ்அப் நோட்ஸ் ஒன்று சந்திரசேகரன் அனுப்பியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கேட்கலாம்.
1: இனிய நற்காலை வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர். ஆள் பாதி ஆடை பாதி, நிச்சயமாக இது பொருந்தக்கூடிய விஷயம்தான். நீட்டா ட்ரெஸ் பண்ணணும், அழகா ட்ரெஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம ட்ரெஸ்ஸை வச்சுதான் நம்ம எப்பேற்பட்டவங்க அப்படின்னத கணிக்கக்கூடிய அளவிற்கு இன்றைய காலத்தை மனிதர்கள் நம்மளை பாக்குறாங்க. எல்லா விதத்திலையும் ஆடைகள் வந்து பொருத்தமான ஆடைகளாக பொருத்தமான இடங்களுக்கு போடணும். இப்போ கோவிலுக்கு போறோம் அப்படின்னா அங்க வேஷ்டி ஷர்ட் அப்படிங்கறது போடணும். ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்படின்னா பாரம்பரிய விதத்துல உடை அப்படிங்கறது போடணும். பண்டிகை காலங்கள்ல சுப நிகழ்வுகள்ல பாரம்பரிய உடைகள் அப்படிங்கறது நல்லது. பொருத்தமற்ற இடங்களுக்கு நம்ம ஆடைகளை பொருத்தமற்ற விதத்துல போட்டோம் அப்படின்னா நிச்சயமாக முகம் சுளிக்கக்கூடிய அளவுக்குத்தான் நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்குன்னு மற்றவங்களை நெகட்டிவா திங்க் பண்ண வைக்கும். ஆடைகள் சிறப்பாக போட்டு நம்ம யார் அப்படிங்கிற ஒரு டிரான்ஸ்பரன்சிய உலகத்துக்கு காண்பிப்போம். நன்றி, வேலூர் சந்திரசேகர்.
0: நம்ம சந்திரசேகர் அண்ணா சொன்ன நல்ல கருத்துக்களையும் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் நம்ம இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. நம்ம இன்னைக்கு நிறைய விஷயங்களை கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டோம். நீங்களுமே கால் பண்ணி நிறைய நேர்கள் பேசுனீங்க, நிறைய நேர்கள் கால் பண்ணி டைம் மிஸ் ஆகி பண்ணுறீங்க. 10 to 11:30 நீங்கள் கால் பண்ணுங்க, அப்போ தான் நீங்கள் எங்ககிட்ட பேச முடியும். உங்கள் கூட உங்களோட கருத்துக்களையுமே எங்ககிட்ட தெரிவிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லிட்டு நாளைக்கான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அடுத்ததாக 2 பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: 11ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலிக்கு இந்தியாவின் முன்னாள் நிதி மற்றும் உள்துறை அமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்களின் வாழ்த்து.
1: கடல் ஓசை 90.4 எஃப்எம் வானொலிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீனவ நண்பர்களுக்கு உற்ற தோழனாக இருந்து பயனுள்ள நிகழ்ச்சிகளை, செய்திகளை, அறிவிப்புகளை ஒலிபரப்பக்கூடிய கடலோசை எஃப்எம் வானொலி 11வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிறது. இந்த 11 ஆண்டுகள் என்பது 21 ஆண்டுகள், 31 ஆண்டுகள், 41 ஆண்டுகளாக வளர வேண்டும் என்று என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.
2: இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச வந்திருக்கிறது நான் மதி. பொதுவாவே கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெண்கள் வேலைக்கு போக மாட்டாங்க. ஏன்னு கேட்டா, எங்க வீட்டுல வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, எங்க மாமா மாமிக்கு பிடிக்கல அதனால போகலன்னு சொல்லுவாங்க. இதுல ஒரு சிலர் தன்னோட மருமக கிட்ட திறமை இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, சரிம்மா வேலைக்கு போயிட்டு வா, உனக்கு பிடிச்சத பண்ணு, எது பண்ணாலும் யோசிச்சு பண்ணுன்னு சொல்லுவாங்க. 10ல் 1 மட்டும்தான் நீ உனக்கு பிடிச்சத பண்ணு, நாங்க உனக்கு உறுதுணையா இருக்கோம்னு சொல்லுவாங்க. சொல்ல போனா, நம்ம ஒரு தொழில் செய்யணும்னு நமக்கு ஆசை வந்து அதை பண்ண முடியாத சூழ்நிலையில நம்ம இருக்கும் போது, எதுக்குமா கவலைப்படுற, நாங்க இருக்கோம், உனக்கு என்ன தேவைன்னு சொல்லு, நாங்க சரி பண்ணி தரோம்னு சொல்லி ஊக்கப்படுத்துவாங்க. இப்படிப்பட்டவங்க கிடைக்கிறதெல்லாம் ரொம்பவே பெரிய வரம். அப்படி ஒரு சூழ்நிலையில இருந்து தன்னோட வாழ்க்கைய வெற்றி பாதையில கொண்டு போயிட்டு இருக்கிற சென்னை பம்பளை சேர்ந்த பூஜா பத்தி தான் இன்னைக்கான நெய்தல் பண்ணை நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். காஞ்சிபுரத்துல பிறந்து வளர்ந்த பூஜா சின்ன வயசுல இருந்தே துரு துருன்னு ஏதாவது ஒரு கைத்தொழில் செய்யறதுல ஆர்வமா இருப்பாங்களாம். பூஜாவோட அக்கா ஐடி நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கிடைச்ச ஓய்வு நேரத்துல சாதாரண பொம்மைகளை சாமி பொம்மை போல அலங்காரம் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு விற்பனை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. பூஜா பிகாம் செகண்ட் இயர் படிக்கும் போதுதான் இந்த கொரோனா வந்திருக்கு. ஒன்னு சொல்லணும்னா, கொரோனா தொற்று வந்தப்போ ஒரு பக்கம் மக்களுக்கு பல வகையில கஷ்டம் வந்தாலுமே, இன்னொரு பக்கம் நிறைய தொழில் முனைவோரை உருவாக்கி இருக்குன்னு தான் சொல்லலாம். இப்படி பூஜாவோட அக்கா சாதாரண பொம்மைகளை அலங்கார பொம்மைகளா விற்பனை பண்றது புடிச்சு போகவே, இதையே ஒரு பிசினஸா பண்ணலாம், நம்மளோட எதிர்காலத்துக்கு இது நல்லா இருக்குன்னு பூஜாவுக்கு தோணவே, மேற்படிப்பு படிக்கணும்னு இருந்த யோசனையை கைவிட்டுட்டு இந்த பிசினஸ செய்யறதுக்காக முயற்சி பண்ணிருக்காங்க. பொதுவா சாமி சிலைகள் எல்லாமே பெரியவங்களோட முக அமைப்புல தானே இருக்கும். ஆனா அதையே குழந்தை முகமா கொடுத்தோம்னா எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைச்சு இந்த பிசினஸ தொடங்கியிருக்காங்க. அதுக்காக சில மாடல் பொம்மைகளை டிசைன் பண்ணி சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஆர்டர் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆரம்பத்துல பிறந்த நாள், மஞ்சள் நீராட்டு விழா, நிச்சயதார்த்தம், திருமண வளைகாப்புன்னு முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கு மட்டுமே செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பெண் பார்க்கும் நிகழ்ச்சியில இருந்து தொடங்கி நிச்சயதார்த்தம், திருமண வரவேற்பு, குழந்தை பிறக்கிறது வர ஒவ்வொரு நிகழ்வையும் பொம்மையா செஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்படி இவங்க செய்யற பொம்மையில ஒரு செட்டு மட்டுமே கிட்டத்தட்ட 100 பொம்மைகள் இருக்குமா. இந்த ஒரு செட்டு பொம்மையுமே 1 லட்சம் ரூபாய்க்கு விற்பனையும் செய்யறாங்க. 100 பொம்மைகளை உருவாக்குறதுக்கு குறைஞ்சபட்சம் 1 மாசமாவது ஆகிருமா. இப்ப இவங்க 4 பெண்களை வேலைக்கு வச்சு பொம்மைகளை செஞ்சு மாசம் 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் விற்பனை செஞ்சிட்டும் மாசம் 1 லட்சம் ரூபாய் லாபம் பார்த்துட்டு வராங்களாம். இதையெல்லாம் இவங்களுக்கு செய்யறதுக்கு இவங்களோட அக்கா ஒரு முன்மாதிரியா இருந்தாலுமே, இவங்களுக்கு உறுதுணையா இருந்து ஊக்கம் கொடுத்த இவங்களோட அத்தை மாமாக்கு தான் இவங்க பெரிய நன்றி கடன் பட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். சோ இந்த இடத்துல அவங்களையும் இவங்க பெருமைப்படுத்தியிருக்காங்க. தான் நினைச்சதை சாதிச்ச பூஜாவுக்கு கடல் ஓசை எஃப்எம் 90.4 சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் சோசப்பு. மார்க்கெட்டில் மீன் வியாபாரம் பார்க்குறேன். இங்கே வயசு 62. 35 வருஷத்துக்கு முன்னாடி நான் கோட்டைப்பட்டத்தில் உள்ளூர் போட்டில் கடலுக்கு போயிருந்தேன். 3 பேர் தான் கடலுக்கு போவோம். 3 பேர் கடலுக்கு போனாக்கி அங்கேருந்து ஒரு போட்டில் ரிப்பேர் ஆயிடுச்சு, கியர் வேலையாயிடுச்சு. அதோட எந்த இப்போ டெக்னாலஜி இதெல்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் கடல் ரிப்பேராக போன உடனே ஒரு 6 நாளாக சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, எதுவும் கிடையாது, குடிக்கிறது தண்ணி இல்லையா, அந்தளவுக்கு இருந்தான். 2 பேரும் மயங்கிட்டாங்க. ஒருத்தர் மயங்கிட்டார், ஒருத்தர் அவர் கண்டிஷன் தப்பி போயிட்டார், இன்னொருத்தர் கொஞ்சம் பேசி நாங்கள் 2 பேர் இருக்கோம். நான் அணியத்தில் உட்காந்து ஏதாவது ஹெல்ப்பு கேட்கறதுக்காக வேண்டி அங்கேருந்து காற்று வீசிக்கிட்டு அந்த துண்டெடுத்த தோளில் போட்டுக்கிட்டு எதாவது கருப்பு தெரியுமா கருப்பு தெரியுமான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தேன். திரும்பி மறுவா ஒரு 3 நாள் கழித்து நண்டு வலை விடுறதுக்காக வேண்டி ஒரு வண்ணம் ஓடிடுச்சு. வண்ணம் ஓடிட்டு எங்கள் லாஞ்சி பக்கத்துலேயே கொடியை நட்டிக்கிட்டு கொடியை தூக்கி போட்டு வலை விட்டாங்க. வலை விட்ட உடனே அவர் சொன்னார், எங்களால் இழுத்துட்டு போக முடியாது, நாங்கள் வந்து ஒருத்தரை மட்டும் ஏற்றிட்டு போகிறோம். என்ன ஒருத்தரை மட்டும் ஏற்றிட்டு போகிறோம், நீங்கள் வந்து இந்த கொடி பிடிக்கும் போது நீங்கள் எங்களோட வாங்க, வந்து எங்களோட கடலுக்கு போங்க. கடல் அந்த போட்டில் வந்தீங்கன்னா அந்த கொடியை பார்த்து நீங்கள் அடையாளம் கண்டுபிடிச்சி போட்டை இழுத்துட்டு வந்துடலாம். அப்போ 2 பேரை போட்டுட்டு நான் மட்டும் என்னை இறக்கி விட்டு நான் கொஞ்சம் தெளிவாக இருந்தேன். அவர் கொஞ்சம் மயங்கிட்டார், இன்னொருத்தர் மயங்கிட்டார். தெளிவாக இருந்தோம்னா என்னை மட்டும் கூட்டிகிட்டு சேதாவட்டத்துக்கு வந்துட்டேன். ப்ளஸ் உடனே எங்கள் ஓனரை போய் பார்த்தேன், அந்த போட்டு ஓனரை. அவர், ஏன்ப்பா அவர் 2 பேரையும் விட்டுட்டு நீ மனசு எப்படி வந்த, 2-3 பேர் வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப பேசினேன். அதோடு என்ன பண்ணியிருந்தார், நீங்கள் ரெடி பண்ணுங்கள், ஏதாவது சாப்பாடு அவர் அவங்களை வாங்கிட்டு போகணும், காலையில் 5 மணிக்கு தான் போவாங்க போட்டு வல்லம் வலை பிடிக்க, எப்படியும் 8-10 மணி அது அங்கே வலை பிடிக்கிற இடத்துக்கு. நான் அந்த ஓனரும் இன்னொருத்தர் வந்து அந்த போட்டில் வந்தோம். வந்து திரும்பி அந்த கொடியை பார்த்து போட்டை கட்டி இழுத்துட்டு வந்தோம். 6 நாளாக கடலில் நடந்த அனுபவம் எனக்கு சரியான அனுபவம், பயங்கரமான அனுபவம். அது அவர் ஓனர் எங்களை ரொம்ப பேசினார், ஏன் நீங்கள் போட்டு போனால் போயிட்டு போகுது. ருக்மான் சொல்கிறவர் ஓனர், கோட்டைப்பட்டினத்தில் அவர் ரொம்ப ஃபேமஸ். அப்போ ஒரு 7-8 போட்டு போட்டிருந்தார், கஞ்சியை கரைச்சி அவங்களுக்கு வாயில் ஊற்றி திரும்பி இழுத்துட்டு வந்தேன். அது என்னால் மறக்க முடியாத நிகழ்ச்சி. 6 நாள் கடந்தது.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பெண்களின் நலம், தாய்மையின் பாதுகாப்பு. இனி உங்கள் அருகிலேயே பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
1: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணி முதல் 8 மணி வரை ஆலோசனை வழங்குகிறார்.
0: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 5795.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.
4: இணைந்திருப்பது கடல் ஓசை FM 90.4 நேதல் பெண்ணை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக நாம் அதீர். பூக்களையே பெண்களுக்கு அதிகமா பிடிச்ச பூனா அது மல்லிகைப்பூ தான். மல்லிகைப்பூக்கு பெயர் போன ஊருனா அது மதுரை. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ராமநாதபுரம் மாவட்டம். ராமநாதபுரம் மாவட்டத்துல குறிப்பிட்டு சொல்லணும்னா மண்டபம், அப்புறம் தங்கச்சி மடம். நம்ம ஏதாவது ஒரு விசேஷம் வந்துச்சுன்னா, அதாவது நம்ம வீட்டுல நடக்கிற எல்லா சுப நிகழ்வுகள்லையும் திருவிழாக்கள்லையும் நம்ம வந்து முல்லைப்பூவோ ரோஜா பூவோ மல்லிகைப்பூவோ வச்சிருப்போம். அதுலயும் அதிகமா உபயோகிக்கிறது வந்து மல்லிகைப்பூ தான். ஒரு சிலர் மட்டும்தான் இந்த மல்லிகைப்பூ வச்சா தலை வலிக்குன்னு சொல்லி வைக்க மாட்டாங்க. அதாவது ஒரு சில நறுமணங்கள் ஒரு சிலருக்கு பிடிக்காது. அதே மாதிரிதான் மல்லிகைப்பூவோட நறுமணம் எவ்வளவு நல்லா இருந்தாலுமே ஒரு சிலரோட ஆரோக்கியத்துக்கு ஒத்துக்காது. இது ஒரு பக்கம் இருந்தாலுமே, இன்னொரு பக்கம் மல்லிகைப்பூல அதிக மருத்துவ குணங்கள் இருக்கு. அதாவது நம்ம வயித்துல பூச்சி இருந்துச்சுன்னா நம்ம உடல் மெலிஞ்சுகிட்டே போகும். அதே மாதிரி நம்மளோட சருமத்துல வெள்ளத்திட்டுகளும் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ மல்லிகைப்பூல ஒரு 4 பூவை எடுத்து தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த நீரை குடிச்சோம்னா நம்ம வயித்துல இருக்கிற புழுக்கள் எல்லாமே அழிஞ்சிரும். மல்லிகைப்பூவை நிழல்ல காய வச்சு அதை பொடியாக்கி தண்ணியில கலந்து குடிச்சிட்டு வந்தோம்னா சிறுநீரக கற்கள்லாம் கரைஞ்சு போயிடும். மல்லிகைப்பூவிலேருந்து எடுக்கிற எண்ணெய் நம்ம உடம்புல இருக்கிற ஒரு சில உபாதைகளுக்கு அருமருந்தாகவும், ஏதாச்சும் அடிபட்டாலோ இல்லை சுளுக்கு பிடிச்சி வீக்கம் இருந்தாலும், நாள்பட்ட வீக்கமாக இருந்தாலும் நம்ம மல்லிகைப்பூவை அரைச்சி பூசினோம்னா அந்த வீக்கம் குறையும். மல்லிகை எண்ணெயை நம்ம உடம்புல பூசும்போது உடல் வலியும் போகும், உடல் குளிர்ச்சியும் ஆகும். எனக்கு டிப்ரெஷன் இருக்குப்பா, என் உடம்புல ரொம்ப சூடா இருக்குன்னு சொல்ற பெண்கள் கூட மல்லிகைப்பூவை தலையில வைக்கும் போது மன அழுத்தமும் குறையுது, அது கூடவே உடல் சூடும் குறையுது. எதுக்காக இப்ப மல்லிகைப்பூவோட பயன்களை சொல்றேன்னா, இவ்வளோ பயன்பாடுகள் இருக்கிற மல்லிகைப்பூவை தீவுக்குள்ள பார்த்தோம்னா தங்கச்சி மடம் பகுதிகளில் அதிக அளவுல உற்பத்தி ஆகியிருக்கு. இந்த பகுதியில அதிகமான பெண்கள் இந்த தொழில தான் ஈடுபட்டு இருக்காங்க. உள்ளூர்ல மட்டும் இல்லாம வெளி மாநிலங்களுக்கும் இங்கிருந்து மல்லிகை நாற்றுகளை விற்பனைக்கு கொண்டு போறாங்க. பொதுவா இந்த மல்லிகைப்பூ பங்குனி சித்திரை மாசத்துல தான் அதிகமா பூக்கும். அந்த நாட்கள்ல இந்த மல்லிகைப்பூ கிலோ 300 ரூபாய்க்கு விற்பாங்க. ஆனா அதே இது சீசன் இல்லாத நாட்கள்ல 1 கிலோவை 1500 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க. தங்கச்சி மடம் மண்டபம் பகுதிகளில் இருக்கிற மண் மல்லிகை சாகுபடிக்கு சிறந்ததா இருக்கிறதால இந்த பகுதியில இருக்கிற பெண்கள் இதோட விளைச்சலை அதிகரிக்க அதிகமான செடிகளை நம்ம நடணும். சுய தொழில் செய்யணும்னு ஆசை இருக்கிற பெண்கள் மல்லிகைப்பூ சீசன் இருக்கிற நேரத்திலேயே மல்லிகைப்பூ தொழிலை செய்யலாம். இந்த மல்லிகைப்பூ சாகுபடி செய்யறதுக்கு தமிழக அரசால மானியம் வழங்கப்படுறதால இடவசதி இருக்கு. தொழில் தொடங்க ஆர்வம் இருக்கிற பெண்கள் இந்த திட்டத்து கீழே விண்ணப்பிச்சு தொழில் முனைவோர் ஆகலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. நல்லா மென்னு சாப்பிடணும், அப்பதான் சாப்பாடு உடம்புல சேரும்னு நம்ம முன்னோர்கள் சொல்றது வழக்கம். சாப்பிடுறதுக்கு உதவுறது வாய் தான். அந்த வாய் நம்ம உடம்புல தலைப்பகுதியில இல்லாம வயிற்று பகுதியில இருந்தா யோசித்து பார்த்தாலே காமெடியா இருக்குல்ல. ஆனா ஒரு உயிரினத்துக்கு வாய் அதோட வயிற்று பகுதியில தான் அமைஞ்சிருக்கு. அது என்ன உயிரினம்னா நம்மளாம் விரும்பி சாப்பிடுற நண்டுக்கு தான். நண்டு சாப்பிடுறது மூலமா நண்டுல இருக்கிற புரோட்டீன் உடல் வளர்ச்சிக்கும் எலும்புக்கும் உறுதி அளிக்குது. முக்கியமா குழந்தைகளோட முடி, நகம், சருமம் அப்புறம் சளி பிரச்சனைக்குமே அருமருந்தா இருக்குது.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: இணைந்திருப்பது கடல் ஓசையம் 90.4 நேதல் பெண்ணே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மதி. பெண்கள்ல நிறைய பேருக்கு இருக்கிற ஆசைகள்ல ஒண்ணுன்னு பார்த்தோம்னா நல்லா படிச்சு கை நிறைய சம்பளம் வாங்குற மாதிரி ஒரு வேலைக்கு போகணும்னு தான். திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி படிச்சிருப்பாங்க, வேலைக்கும் போயிருப்பாங்க. ஆனா திருமணம் ஆனதுனால வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா திருமணம் ஆனதுக்கு அப்புறம் குழந்தை, கணவர், குழந்தைங்களோட படிப்பு இப்படி அவங்கள பத்தியே யோசிக்கிறதுனால தன்னை பத்தி யோசிக்கிறதே இல்லை. யோசிக்கிறதே இல்லைன்னு சொல்றதை விட அவங்கள அவங்களுக்கு பிடிச்ச வேலைய பாக்குறதுக்கு அனுமதிக்கிறது இல்லைன்னு தான் சொல்லணும். இப்போலாம் நிறைய பெண்கள் படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலையை பாக்குறது இல்ல. பிடிக்குதோ பிடிக்கலையோ ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு போயிருவோன்னு நாட்களை நகர்த்தி போயிட்டே இருக்காங்க. பெண்கள் தான் அதிகமா இப்போல்லாம் உள்ளூர்கள்லயும் வெளிநாடுகள்லயும் வேலைக்காக தேவைப்படுறாங்க. சோ அதிகமா பார்த்தோம்னா அதுல செவிலியர்கள் தான். ஆமாங்க, அவங்களோட சேவை தான் இன்னைக்கு அதிகமா தேவைப்படுது. அதிக வருமானமும் செவிலியர்களுக்கு தான் கொடுக்கறாங்க. அதாவது அவங்களோட வேலை அப்படிப்பட்டதா இருக்கும். குறிப்பா வெளிநாடுகள்ல வேலை பார்க்குற பெண்களுக்கு அதிக வருமானம் இருக்கும். பெண்கள் தங்களோட குடும்பத்துக்காக

வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போனாலுமே அவங்களுக்கு ஒரு நல்ல பேரும் கிடைக்கிறது இல்லை. உள்ளூர்ல வேலை பார்த்தாலுமே நேரத்துக்கு வீட்டுக்கு வரமாட்டாங்க, எப்ப பார்த்தாலும் ஹாஸ்பிட்டலே போயிடுறாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வர. மருத்துவத்துறை சார்ந்த நிறைய படிப்புகள் படித்த நிறைய பெண்கள் குடும்ப சூழ்நிலை காரணமா தங்களோட ஆசையை நிறைவேற்ற முடியாம இருக்காங்க. எவ்வளவு ஆசைப்பட்டு படிக்கிறாங்களோ அந்த ஆசை எல்லாமே திருமணத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு போயிருது. முடிஞ்ச வரைக்கும் பெண்கள் ஒரு நல்ல படிப்பு படிச்சு இருந்தாங்கன்னா அதுக்கு ஏத்த வேலையை பார்க்க அவங்கள அனுமதிக்கணும். எல்லா பெற்றோருமே கஷ்டப்பட்டு தான் தன்னோட குழந்தைங்களை படிக்க வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு பெண்களும் வேலைக்கு போகணுங்கிற உங்களோட ஆசையை நீங்க நல்ல முறையில சொல்லி புரிய வச்சீங்கன்னா உங்களோட ஆசையும் கண்டிப்பா நிறைவேறும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: மக்களின் நலம், தாய்மையின் பாதுகாப்பு. இனி உங்கள் அருகிலேயே பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
1: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணி முதல் 8 மணி வரை ஆலோசனை வழங்குகிறார்.
0: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF க்கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 5795.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். சமாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
0: சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம். எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கிற மேசு, எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட, அதை வேற நினைச்சாலே அடிவயிறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
3: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
2: 2.
0: மொபைலா மொபைலா? இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
2: 2.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
2: ஹலோ, இப்ப எதுக்கு 2 வேற மாதிரியே கேள்வி கேக்குறீங்க?
4: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 to 2 வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
7: நேர்கள் இணைந்திருப்பது கடலோசை எஃப்எம் 90.4 நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. அரசு வந்து மாணவர்கள் நிறைய பேரு குடும்ப வறுமையின் காரணமா அவங்களோட பள்ளி படிப்பை பாதியில முடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒரு சில திட்டங்களை உருவாக்கி அதன் மூலமா உதவித்தொகையும் கொடுத்து இடைநிற்றல் கல்வியை தடுத்துட்டு வர்றாங்க. ஸோ இதே மாதிரி தான் கல்வியோட 3 கொள்கையான அணுகல், சமத்துவம் மற்றும் தரம், இதை நோக்கமா கொண்டு இந்திய அரசால தொடங்கப்பட்ட திட்டம் தான் சுயம். என்னன்னா ஸ்டடி வெப்ஸ் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங் ஃபார் யங் ஆஸ்பிரிங் மைண்ட்ஸ். இந்த திட்டம் மூலமா மாணவர்கள் தங்களோட வீட்டில் இருந்தே ஆன்லைன் கிளாஸ்ல கலந்துகிட்டு பாடத்தை படிக்கலாம். அது மட்டும் இல்லாம படிச்சதுக்கான சான்றிதழ்களை பெற விண்ணப்பிக்கவும் செய்யலாம். ஸோ இந்த திட்டத்துக்கு கீழே தான் NIOS, அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓபன் ஸ்கூலிங், தேசிய திறந்த வெளி பல்கலைக்கழக நிறுவனமும் செயல்பட்டு வருது. ஸோ இந்த நியாஸ் இந்திய அரசின் கல்வி அமைச்சகத்தால 1986 தேசிய கல்விக் கொள்கையின்படி ஒரு தன்னாட்சி அமைப்பா நவம்பர் 1989 தொடங்கப்பட்டுச்சு. இடையில கல்வியை நிறுத்தினவங்க, இதுக்கு முன்னாடி பள்ளி படிப்பை பாதியில நிறுத்தினவங்க, அவங்க எல்லாருக்குமே கல்விய மறுபடியும் கொண்டு சேர்க்கணும், பல பேரோட தொழில் சார்ந்த வாழ்க்கைய வளப்படுத்தணும், அப்புறம் சமூகம் சார்ந்த படிப்புகளையும் கொடுக்கணுங்கிற நோக்கத்துலதான் திறந்த அடிப்படை கல்வி திட்டம் மூலமாவும் இந்த தொடக்க நிலை படிப்புகளை கொடுக்கறாங்க. இந்த முயற்சியோட நோக்கம் என்னன்னா பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கிற மாணவர்கள் எல்லாருமே சிறந்த முறையில கல்வியை கற்கணும், சிறந்த முறையில அவங்களுக்கு கற்பிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் கொண்டு வரப்பட்டுச்சு. இதுல 9 இருந்து மேற்படிப்பு வர படிக்கிறதுக்கு பலதரப்பட்ட பாடத்திட்டங்களும் இதுல இருக்கு. இந்த திட்டத்துக்கு கீழே சொல்லி கொடுக்கிற பாடங்களுக்கு எந்த கட்டணமும் அவசியம் இல்லை. அதனால பள்ளி படிப்பை முடிக்காம இடையில நின்னவங்க மீண்டும் தொடர்ந்து படிக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பு. வாய்ப்புன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம கல்லூரி பல்கலைக்கழகங்கள்லயும் சொல்லி கொடுக்கிற பாடங்களை கூட மாணவர்கள் வீட்டுல இருந்தே கத்துக்கலாம். ஒருவேளை படிக்கிற மாணவர்களுக்கு பாடங்கள் குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தா கூட அதையும் கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த திட்டத்துக்கு கீழ 13 லட்சத்துக்கு அதிகமான ஆசிரியர்களுக்கு பயிற்சியும் கொடுத்திருக்காங்க. இதுல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கான சான்றிதழ் வாங்குறதுக்கு மட்டும் நம்ம கட்டண தொகையை செலுத்தி வாங்கிக்கலாம். சோ சுயம் திட்டத்தை பத்தி இன்னும் பல தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இந்திய அரசின் சுயம் இணையதளத்தை பார்த்து அதோட நோக்கம் என்ன, அவங்களோட செயல்பாடுகள் என்ன, படிப்பு மற்றும் மற்ற தகவல்களையும் தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் பேசலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மதி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் ஒரு மணி. இன்று கிருஷ்ணா மற்றும் வெற்றி கொடிக்கட்டு திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் பாண்டியம்மாள். நான் ஒரு மீனவ கிராமத்தை சேர்ந்தது, சின்ன பல கிராமம். எங்கள் அப்பா எங்கள் தாத்தா எல்லாமே மீன்பிடி தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க தான். என் கணவரும் கடலுக்கு தான் போய்கிட்டு இருக்காரு. 6 வருஷத்துக்கு முன்ன வந்து என்னையை பற்றி சொல்லணும்னா, எனக்கு சின்னப்பாலுமே முழுசாக தெரியாது. எத்தனை வீடு இருக்குது, வீடு எங்கே இருக்குது, யார் பேர், எந்த விவரமே தெரியாது. நான் வீட்டை விட்டு வெளியவே போக மாட்டேன். வீட்டுக்குள்ளேயே என் குழந்தைய நானும் அப்படி ஒரு வட்டத்துக்குள்ளேயே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து என்னைய ஒரு பாமூன் ஊராட்சி மன்றத்தில் வந்து ஒரு வார்டு உறுப்பினராக ஊர்லேருந்து சுயேட்சையாகவே எடுத்து வச்சாங்க. அந்த நேரம் நிறைய அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், மக்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தேன். என் மக்களுக்கு என்ன தேவையோ அதை நான் வாங்கி கொடுக்கணும்னு கண்டிப்பாக நினச்சேன். நிறைய பிஎம்ஏ வீடுகள் வாங்கி கொடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு 10 பேருக்கு வந்து 60 வருஷமாக அவங்க புறம்போக்கு இடத்துல தான் வீடு கட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த 10 பேருக்கு வந்து நான் பட்டா வாங்கி கொடுத்துருக்கேன். அப்புறம் 24 லட்சம் ரூபாய்க்கு கடல் தண்ணி உள்ளே வராத அளவுக்கு ஒரு தடுப்பு சுவர் ஒன்று அமைச்சு கொடுத்துருக்கேன். இப்படி நிறைய வேலைகள் வந்து செஞ்சுருக்கேன். என்னால் முடிஞ்சது எந்த ஆஃபீஸில் போய் எப்படி பேசணும், எப்படி போய் நம்ம மீனவர்களுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி கொடுக்கறது, நம்ம கிராமத்துக்கு என்னென்ன தேவைகளோ அதை போய் கலெக்டர் சந்திக்கிறது, மின்சாரத்தை பற்றி கேம்பில் போய் மின்வாரியத்தில் அவங்ககிட்ட பிரச்சனைகளை எடுத்துக்கூறு, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த 5 வருஷம் முடிஞ்ச பின்னாடியும் நான் வந்து வீட்டில் சும்மா இருக்கலை. எனக்கு வந்து முழு ஒத்துழைப்பை என் கிராமமும் கொடுக்குறாங்க. என் கிராமத்தலைவர் வந்து நான் என்ன சொல்லி கூப்பிட்டாலும் என் கூடவே வருவாங்க. அதேமாரி கிராமத்தில் என்ன நடந்தாலும் என்னை எங்கேயுமே என்னையும் கூட்டிகிட்டு போவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா எல்லாத்துக்குமே மனு எழுதி கொண்டுக்கிட்டு போவோம். அப்புறம் அதேமாதிரி இந்த பாசி எடுக்கிறத பற்றி வெளிநாட்டில் இருந்து வருவாங்க. ஆனால் அவங்களுக்கு எப்படி தான் என்னுடைய ஃபோன் நம்பர் கிடைக்குன்னு தெரியல. என்னை தேடி நிறைய பேர் வருவாங்க அவங்களுக்கு. ஆனால் எனக்கு பாசி எடுக்க தெரியாது. அப்போ பாசி எடுக்கிற பெண்களை கூட்டிகிட்டு போய் அவங்கள ஷூட் பண்ணுவாங்க. பண்ணி அவர்கிட்ட பேட்டி கேட்பாங்க, எப்படி எடுக்கிறீ, இந்த தொழிலை பற்றி என்ன, இந்த தொழில் போகிறதுனால உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் வருது, இதுக்கு மாற்று தொழில் ஏதாவது வேணுமா, எங்களால் ஏதாவது உதவி தேவைப்படுதா, இப்படியெல்லாம் கேட்பாங்க. இந்த மாதிரி வேலைகளும் நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் வந்து இவ்வளோ விஷயம் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சவர்களுக்கு எப்போ முழுத்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

நரசிம்மராவ் ரொம்ப நல்லா ஹிந்தி பேசுறாரு. நம்ம ஒரு எம்எல்ஏ பப்ளிக்கா ஏசுறாரு. பிடி உஷா பட்டா ஓடி கோல்ட் மெடல் வாங்கிட்டா. ஓவர் ஸ்பீட்ல புள்ள பெத்து அம்மாவாக மாறிட்டா. நம்ம நாட்டு மேட்டர் மச்சா ரொம்ப ரொம்ப போர். இங்க பி இண்டியன் பை ஃபாரின் கிவ் மீ சம் மோர் சான்ஸ் தரா அந்த புண்ணு சைடு கட்டாதே.

0: பெண்களின் நலம், தாய்மையின் பாதுகாப்பு. இனி உங்கள் அருகிலேயே பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
1: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணி முதல் 8 மணி வரை ஆலோசனை வழங்குகிறார்.
0: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 95.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது?
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்குள்ள டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒன்னு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை, ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: விவரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஒசை.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: இன்று கிருஷ்ணா மற்றும் வெற்றி கொடிக்கட்டு திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: ஆமா தா. இல்ல இல்ல, பாட்டு சூப்பர்னே.
1: வாத்தியார பார்த்ததில்ல, அக்கணைய படிச்சதில்ல.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேரு சித்திரவெளி, சின்ன பாளையத்திலிருந்து பேசுகிறேன். வயசு 50. கடலுக்கு ரெண்டு பேரும் மீனுக்கு தான் போவோம். ரெண்டு நாள் மூணு நாளைக்கு கிடந்துட்டு வருவோம். ரெண்டு பேரும் வந்து இந்த மீனை கொடுத்துட்டு மறப்போறது. சின்ன போட்டுதான், நம்மளுக்கு பெருசு இல்லை. சின்ன போட்டுனால இந்த தீவுக்குள்ளே போவோம். இப்படி தீவுக்கு போய் கடலில் போய் மீன் பிடிக்க போவோம், வருவோம். காற்று வந்துச்சுன்னா வர முடியாமல் நாங்கள் சங்காடி கிடந்தோம் ஒரு நேரத்தில். ரொம்ப கடல் காற்றும் பொங்கிக்கிட்டு அந்த நைட்டு பூரா இல்லை, வலையை பிடிச்சிட்டு ஓடிடும்டுவா தான் மீன் பட்டுருச்சு. மீனை கழிச்சிட்டு ஓடும்டுவாக்க காற்று மழையும் வந்துருச்சு. அங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்தோம், குந்தாள முனைக்கு வந்தோம். வந்தோம் வர முடியலை, செத்துற முடியாது. இந்த நெசமத்தை கரை சேர முடியாது. சொல்லிட்டேன், பாயடிச்சு ஓடியாரம் போதே சொல்லிட்டேன், பாயை இழக்கிருங்க, பாயடிச்சு கொண்டா நான் தண்ணியில் பாஞ்சு ஓடனிலாக்கு நான் பாஞ்சிடுவேன் அப்படின்னு. அதோட பாயினா கிழிஞ்சிருச்சு. தாளை பார்த்து தன்னால் மர திருப்பியே தீவுக்க போயிட்டோம். அப்புறம் காற்றுக்குள்ள அந்த ஐயாவையும் ஆத்தாவையும் நேர்ந்து ஓ எப்படியோ தப்பித்தபடி வந்துட்டோம். வந்து தான் இங்கே இருந்து கேட்கும்போது நீங்கள் வருவே வருவீன்ட்டு இருந்தால் நாங்கள் வந்துட்டோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்படின்னா தப்பிச்சு பிச்சு வந்து பிள்ளைகளை வளர்த்தோம், வாழ்மையாக்கணும். அப்படி இன்னொரு தரப்பு வரும்போது நைட்டில் வரும்போது காற்று இல்லாமல் கிடந்துச்சு. நைட்டோட நைட்டோடய வந்தோம், காற்று இல்லாமல் கிடந்தது எப்படி தான் கிடம்புச்சுன்னு தெரியலை. ஓயிடுச்சு பாலத்துக்கு இழுத்துக்கிட்டு, நங்காரம் போட்டாலும் பிடிக்க முடியலை. மலைக்குள்ளே குத்து வச்சுட்டு இருக்கிறேன், தாங்க ஒன்றுமே செய்ய முடியலை. நம்ம பாலத்து முனைக்கு போயிட்டு அங்கேருந்து நைட்டோட நைட்டாக இறங்கி இழுத்துட்டு வந்தோம். அப்புறம் கம்பை வச்சு போட்டு பார்த்தோம், நான் பொட்டலாக இருக்கோம், அதிலிருந்து இழுத்துட்டு வந்தேன் நைட்டில். அப்படின்னா போய் பொழைச்சி தப்பிச்சு வந்திருக்கோம். எத்தனை புயல்லையே போய் போய் தப்பிச்சு வந்துட்டோம். இனிமேல் பொழைக்கிறது இனிமேல் கண்காணமாக தான் இருக்கிறோம். இனிமேல் வயசும் போயிருச்சு, நம்ம பொழப்பும் இருந்துச்சு. நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அறிவோம் 1000. இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திருமதி பர்வின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
5: ஏன் படிச்ச பொண்ணா பாக்குறாங்க? அது பிரச்சனை பண்ணாதா? பண்ணோம், பிரச்சனையே புரிஞ்சுக்கும், அவ்வளவுதான். இந்த எல்லா ஆடியன்ஸ்கிட்டையும் ஒரு கேள்வி நிறைய நாளா கேட்கணும்னு நினைச்சு நீ கேக்குற, படிச்ச பொண்ணா வேணுங்கிறீங்கல்ல, சொல்றீங்களா இல்லையா? படிச்ச பொண்ணை எப்படி நிர்வாகம் பண்றேன்னு தெரியுதா? யானை வேணாம் வந்துருச்சு வீட்டுக்கு, நிர்வாகம் பண்ண தெரியணுமே. படிச்ச பொண்ணு வந்துச்சா நிர்வாகம் பண்ணுங்க பாப்போம். முடியலையே. இப்ப என் வீட்டுல நான் இப்படி பேசுறேன்ல, இப்படி பேச எங்க அண்ணன் சொல்லுவான், ஏய் என்ன சவுண்டு கொடுக்குற வீட்டுல, எல்லாம் மேடையில வச்சுக்கோ, தூத்துக்குடி போறல அங்க பேச, வீட்டுக்குள்ள பேசாத. ஆனா என் வீட்டுல அப்படி சொல்ல மாட்டாரு. என் வீட்டுல என்ன தெரியுமா சொல்வாரு? அவருக்கு படிச்ச பெண்ண நிர்வகிக்க தெரியும். அவர் என்ன தெரியுமா சொல்வாரு? மேடையில் எவ்வளோ நல்லா பேசுகிற, வீட்லேயும் அப்படியே பேசலாம். ஈகோ ஹர்ட் பண்ணக்கூடாதுங்க. படித்த பெண்ணினுடைய அதுக்கு மூளை, அது சிந்திக்கும். அது சிந்திக்கிற பெண்ணை எப்படி வழிபடுத்துறதுன்னு தெரியணும். இப்போ நான் வேலைக்கார மாட்டேன், சண்டை போடுறேன், சரியான சண்டை. அது கரெக்டாக 7 மணிக்கா போடுவேன், 7.5 மணிக்கு எனக்கு காலேஜு. நீ வேணாம் வேலையை வேணாம் போயிடுச்சு. எங்கள் வீட்டில் வந்து கேட்டார், சண்டை போடுறதுக்கு உனக்கு இந்த டைம் கிடைச்சதா? ஒரு வாட்டி சொன்னா புரிஞ்சிருச்சுன்னா அவ எஸ்ஐடி காலேஜ்ல எல்லாம் ப்ரொஃபஸரா இருப்பா, அவ உங்ககிட்ட வேலைக்கு வர. இப்ப புரியுதா? ஒரு விஷயம் என்னங்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை அறியாமலேயே உங்களுடைய விஷயங்களை மேலே மேலே எடுத்துக்கொண்டு போகலாம், இல்லை என்றால் அடிமையாகத்தானே இருக்க வேண்டும். ஏற்கனவே நமக்குள் ஞானம் பொத்தி கிடக்கிறது. பெண்ணிற்குள் ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன். மண்ணுக்குள் நல்ல மூடர் நல் மாதர் அறிவை கெடுத்தார் என்கிறார் பாரதியார். உள்ளே இருக்குங்க ஞானம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த காதுக்கும் கண்ணுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? கண் சென்று பற்றும், காதில் வந்து விழும். காதுக்கு மூடி கிடையாது, கண்ணுக்கு மூடி இருக்கு. கண்ணை எங்க பார்க்க கூடாதுன்னு நீ மூடிக்கலாம், காதை எப்படி மூட முடியும்? இன்னொரு விஷயம் சொல்றேன், இந்த வாயில ஏதாவது விஷம் போச்சுன்னு வச்சுக்கோங்க, முறிவு இருக்கு. இந்த காதுக்கு விஷம் போச்சுன்னா முறிவு கிடையாது. அதான் இயக்கங்களில் சேருகின்ற பொழுது ஜாகிரதையான இயக்கங்களில் சேருங்க. மூளைக்குள் விஷத்தை ஏற்றி விடுகிறார்கள். அந்த விஷத்திற்கு முறிவு இல்லை. முறிவு இல்லாத நிலையிலே போய் நின்று பகுத்தறிவை சொல்லிக் கொடுக்கின்ற, பகுத்து அறியக்கூடிய ஞானம் கொண்ட இடங்களுக்கு போய் உட்கார்ந்து அந்த ஞானத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள். இது இப்படித்தான் அவர் சொல்றாருங்க. தந்தை பெரியார் இப்படி ஒரு தலைவன் கிடைப்பான? நீ வா, நான் சொல்றேங்கிறதுனால எடுத்துக்காத, புரிஞ்சிக்க, எதிர்த்து பேசு. ஒருவேளை உன் கருத்திலே உண்மை இருந்தால், அறம் இருந்தால், நான் என் கருத்தை மாற்றிக்கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவர் தந்தை பெரியார். அந்த விஷயம் வரணும்னா உட்கார்ந்து அளவலாவ வேண்டும் என்றால் அந்த அளவலாவலிலே உங்களுக்கு எத்தனை ஞானம் இருக்கணும்.
2: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: ஷர்ட், பைக்கு, காரு, ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலம் எல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
1: தென் தமிழ்நாட்டிலே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனு ஸ்டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000 மேற்பட்ட டிசைன்கள் 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரி உண்டு.
0: அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாள் மற்றும் தென்காசி.
2: பெண்களின் நலம், தாய்மையின் பாதுகாப்பு. இனி உங்கள் அருகிலேயே பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
3: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணி முதல் 8 மணி வரை ஆலோசனை வழங்குகிறார்.
2: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு, பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 5795.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
0: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பர்வின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: நீங்கள் நினைப்பது எல்லாம் நடந்து விடுவதில்லை. நாம் யாரை அறம் சார்ந்தவர்களாக நம்புகிறோமோ அவர்களே சில அறங்களை காப்பாற்றுவதற்காக நம்மை கொலை செய்வார்கள். இது அரசியலில், இது குடும்பங்களில், இது நிறுவனங்களில், இது சமூகத்தில் நடந்து கொண்டிருப்பதனால் தான் சொல்லுகிறேன். ஸ்டே அலர்ட். இப்ப பாருங்க, மகாபாரதத்துல ஒரு காட்சி, ஒருத்தனை கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவரு பெரிய குரு, துரோணர்னு பேர் அவருக்கு. முடிவு பண்ணிட்டாங்க, கிருஷ்ண முடிவு பண்ணிட்டான் அவரை கொலை பண்ணணும்னு. பீமனை காட்டி சொல்றான், டேய் அவன் பையனை பத்தி சொன்னா அவன் சாவான், அவன் பையன் பேர்ல ஒரு யானை இருக்கு அதை கொல்லுடான். அஸ்வத்தாமன் யானைய கொன்னா, யானை கீழே விழுந்தது, பீமன் கத்தினான். இது வியாசரியில் இருக்கிறது. பீமன் கத்தினான், நான் அஸ்வத்தாமனை கொன்றேன் என்று கத்தின உடனே துரோணர் நம்பலைங்க. யார் பொய் சொல்ல மாட்டான் என்று நினைத்தாரோ அந்த தர்மனை பார்த்தான். அந்த தர்மன் சொன்னான், அஸ்வத்தாமன் எனும் யானை இறந்தான் என்று சொன்னான். காதில் கேட்டது தர்மன் பொய் சொல்ல மாட்டான் என்றை நம்பிய துரோணர் அந்த நம்பிக்கையின் காரணமாக கொலை செய்யப்பட்டார். நீங்கள் பல விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு சில நேரங்களில் சில மனிதர்கள் சொன்னால் அதனுடைய முன்னுரையை மட்டும் படிச்சு பாருங்க. ஜெயகாந்தன் சொல்வார், இப்படியெல்லாம் நடக்கிறது, இப்படியெல்லாம் நடக்கலாமா, இப்படியெல்லாம் நடக்க முடியுமா என்கின்ற அத்தனை கேள்விகளுக்கும் வாழ்க்கை ஆம் ஆம் என்று சொல்லியே நகர்கிறது. பாருங்க, ஒரு புத்தகம் சொல்கிறேன் நான். அந்த புத்தகம் வெனிஸ் நகர வியாபாரின்னு ஒரு புக்குங்க. சின்ன சின்ன சின்ன சின்ன புத்தகங்கள் இருக்கும், போய் படிங்க. அதுல எனக்கு ஒரு என் பையன் லா படிக்கிறான், கொஞ்சம் ஆர்குமெண்ட் அது இதுன்னா இப்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. ஏன்னா அவன் கொஞ்சம் என்கிட்ட பேசுவான் அந்த விஷயத்த. பேசுகின்ற பொழுது, அதை புரிந்து கொள்கின்ற பொழுது, இது என்ன ரொம்ப எனக்கு மனசுல அப்படியே நெருடிச்சிங்க. அது ஷைலாக் அப்படிங்கிற ஒருத்தன், அவன் ஒரு யூதன். அவன் வந்து ஆண்டனி அப்படிங்கிற ஒருத்தனுக்கு, ஆண்டனியா அப்படிங்கிற ஒருத்தனுக்கு ஒரு காசு கொடுத்துருக்கான். காசு திரும்பி வரலன்னா 1/2 pound சதையை அறுத்து எடுத்துருவேன் சொல்லியிருக்கான். இதான் டீல். என்ன பண்றது தெரியல அவனுக்கு. அந்த போர்ஷியான ஒரு பொண்ணுங்க, அவ போய் ஒரு வாதாடுறா பாருங்க. நான் அதை படித்து யோசித்தேன், சூப்பரில் அப்படின்ட்டு. அவள் சொல்கிறா, சதை தானே கேட்டா, ரத்தம் ஒரு சொட்டு வரக்கூடாது அப்படின்னாங்க. அப்புறமா சொல்கிறாங்க, அவ ஒரு விஷயம், 1/2 pound நல்ல 1 mg கூட கூடாமல் எடுன்ற முடியாதுல்ல. ஒரு லா படிச்சு இருந்துச்சுன்னா, நான் அதுதான் சொல்றேன், பேசிக்கா நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது வரலாறு, பண்பாடு, அரசியல், இலக்கியம் தெரிந்து கொள்ளும். எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துப்பான்னு விட்டுறாதீங்க. எல்லாம் அவன் பார்த்துப்பான், எல்லாம் அவருங்க பார்த்துப்பான், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் பார்த்துக்குவாங்க, மாவட்ட ஆட்சியர் பார்த்துக்குவாங்க, எல்லாம் அமைச்சர் பார்த்துக்குவாங்க, எல்லாம் பேராசிரியர் பார்த்துக்குவாங்க, பேச்சாளர்லாம் இருக்கலாம், அவங்களாம் சிந்திக்கிட்டோம் நமக்காக கிடையாது. உடல் உறக்கம் கழிவு சிந்தனை நீங்கள் தான் செய்ய வேண்டும்.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: உப்பிலா பண்டம் குப்பையிலே அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி கேள்விப்பட்டதுண்டு. காரணம், உப்பு நம்ம சாப்பாட்டுல அதிகமா இருந்தாலும் சரி கம்மியா இருந்தாலும் சரி நம்மளால அந்த சாப்பாட்ட சாப்பிட முடியாது. ஒருவேளை நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல நிறைய உப்பு சேர்த்துட்டோம்னா அதை எப்படி சரி பண்றது தெரிஞ்சுக்கலாமா? ஒரு முழு உருளைக்கிழங்க தோலை உரிச்சு நம்ம சமைக்கிற சாப்பாட்டுல சேர்த்து நல்லா உருளைக்கிழங்கு வெந்ததும் எடுத்துட்டா சரியாயிரும். காரணம், உருளைக்கிழங்கு சமைக்கிற உணவுல இருக்கிற உப்பு உறிஞ்சி கரெக்டான அளவுக்கு கொண்டு வந்துடும். முக்கியமா நீங்க எவ்வளவு உப்பு சேர்த்திருக்கீங்களோ அதுக்கு தக்கன உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏய் பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏய், சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கனோட வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனது யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிள யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏய், இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிள யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: அறிவோம் 1000. இது இணைய நேரம் நம்ம கடலோசை FM 90.4.
7: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திருமதி பர்வின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
8: நான் எப்பவுமே சொல்றது சொல்றேன், சிந்தித்துக் கொண்டே இருங்கள் என் தோழமைகளே. எனக்கு தெரிந்து இந்திய திருநாட்டில் தமிழ்நாடு மட்டும்தான் மக்களை சிந்திக்க வைக்கக்கூடிய சூழ்நிலையில் முன்னால் நின்று கொண்டிருக்கிறது என்பதனை என்னால் சொல்லிவிட முடியும். சிந்திச்சுதானே பிரச்சனை வந்துரும்ல. சிந்திக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆற்றலை தரக்கூடிய ஒரு வாய்ப்பு வருகின்ற பொழுது அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்திக் கொள்வது? கவனம் சிதறினால் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? ஏன் படிக்கணும் தெரியுமா? படிக்கிற தியானம் வருகின்றவர்களுக்கு கவனம் சிதறாது. இன்றைய இளைஞர்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை கவன சிதறல் தான். இப்படி சிதறடிக்க முடியுங்க அவங்க கவனத்தை? கவனம் இப்படி சிதறதுங்க. நான் கிளாஸ் நடத்திட்டு இருப்பேன், ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன தெரியுமா? லேட்டா வந்தா அமைதியா போய் பின்னால் உட்காந்துருந்தோம். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ், அப்படியா, ஏமா லேட்டு, பஸ் லேட் ஆயிடுச்சு மிஸ், இதெல்லாம் சொல்றதுக்குள்ள தாவுத்தீங்கிறோம், 45 நிமிஷம் போயிடும். அமைதியா போய் பின்னால் உட்காந்துரும். ஆனா கூட படிக்கிற படிப்பிச்சுட்டு இருக்கிற பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் நம்புவதே கிடையாது. எப்பவுமே நம்புறது கிடையாது. ஒரு அடாலசன்ட் வயசுல பிள்ளை இருக்கா இங்க யாருக்காவது? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்க பிள்ளைலாம் நீங்க பேசுறதெல்லாம் நம்பல, கேட்கவே இல்ல. அது 17-19 வயசு பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துறேன்னா அதுங்களுக்கு ஒரு ஒரு ஒரு சூட்சமா இருக்கு. அதை சொல்லிடவா? சொல்லி கொடுத்துட்றேன். ஒரு அம்மா, இங்க பாடுறா கரெக்டா போ, வண்டியை வந்து ஸ்லோவா 40 மட்டும்தான் ஓட்டணும், அப்பா வர்றதுக்குள்ள 6 மணிக்கு வந்துரு, அண்ணன் வீட்டுக்கு போக வேண்டியிருக்குது, அங்கே பாப்பாவுக்கு பொண்ணு பார்க்க வராங்களா, நீ வந்துரு, வரும்போது அங்கே அங்கே ஸ்வீட் கடையில் சொல்லியிருக்க அதெல்லாம் வாங்கிட்டு வா, சொல்கிறது கீழே கையில் 500 தான் வச்சு, இதெல்லாம் பேசும் அம்மா. சரிம்மா சரிம்மா, ஓகேம்மா ஓகே. அப்படின்னும் இப்போ நான் கிளாஸில் திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார், 1330 குரட்பாக்கள், 3 பகுதிகளாக அது பிரிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு அறத்துப்பாலில் இந்த பகுதி நான் பேசிட்டேன். நம்புறீங்களா அதுங்க நம்மளை கேட்குதுன்னு? அதுங்க எப்படி தெரியுமா காதில் விழும்? இப்போ அம்மா சொல்கிறாங்க, எல்லாம் நம்மளை கவனிக்கிற மாதிரி இருக்கு, ஆனா ஒண்ணும் கவனிக்காது.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி.

படுசுட்டு இளங்கொட்டி தண்ணி தொட்டு இழப்பட்டுமா.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பர்வின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: அதான் வலம்புரி சொல்வார், நீ எந்த புத்தகத்தை புரட்டி புரட்டி படிக்கிறாயோ அது நல்ல புத்தகம் அல்ல. படிக்கின்ற பொழுதெல்லாம் எந்த புத்தகம் உன்னை புரட்டி புரட்டி போடுகிறதோ அதான் நல்ல புத்தகம். நம்மள புரட்டி போடணும். கலைஞர் அவர்களை தாய் புரட்டி போட்டாரே, கடையனுக்கும் கடை தேற்றம் மகாத்மா காந்திய புரட்டி போட்டுச்ச. நூல்கள் நம்மை புரட்டி போடுகின்றன. புரட்டி போடுகின்ற நூல்களை எடுத்து வாசிங்க. நான் ஆல்பர்ட் காமியு வாசிட்டு இருக்கிறேங்க. பதறுதுங்க, படிக்கின்ற பொழுதெல்லாம் பதறுகிறது, வார்த்தைகள் அப்படி வருது. ஆண்டன் செக்காவ் வாசிக்கிறேன், 6வது வார்டு எத்தனை முறை வாசிச்சாலும் புதிய உலகத்திற்குள் மறுபடி மறுபடி வந்து அழைத்துக் கொண்டு போகிறான். நம் மனங்களை தட்டி தட்டி புரட்டி புரட்டி விசாரிக்கிறான் அந்த படைப்பாளன். புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் புரிந்து கொள்வதற்கான ஒரே பயிற்சி வாசிப்பு தான். யாரை படிப்பது என்றால் வெறும் நூலை படிப்பது மட்டுமல்ல. இதோ உட்கார்ந்து கேட்கிறீர்களே பேச்சை. எனக்கு தெரிந்த இந்த உலகத்திலேயே, இந்திய சமூகத்திலேயே, இல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சமூகத்திலும் ஒருவர் பேசுகிறார் என்றால் 10 நாளும் வந்து உட்கார்ந்து அதை கேட்கக்கூடிய மரபு தமிழ் மரபுதான். தமிழ் மரபில் தான் கேட்கக்கூடிய. அதனால் தான் கேள்வியை செல்வம் என்றார்கள். நம்மில் பல பேருக்கு இல்லாத ஒரு விஷயம் எது என்றால் உட்கார்ந்து ஒரு நிமிஷம் வாசிக்கிற பழக்கம் இன்னைக்கு இல்லை. நான் இப்படி சொல்றேங்க, ஏன் படிக்கணுங்கிறத நான் இப்படி சொல்ற ஒரு டீச்சரா சொல்றேன், புரியுதா? பாருங்க, கல்வி இருக்குல்ல, ஏன் கற்றவர்களா பார்த்து இவங்க கூட்டிட்டு வந்து மேடையில பேச வைக்கிறாங்க? ஒரு எழுத்தாளரை ஏன் பிடிச்சு போடுறாங்க பேசுப்பா? படித்த பேராசிரியர்கள் சிந்தனையாளர்களை ஏன் கூப்பிடுறாங்க? கல்வி இருக்கு இல்லைங்க. நான் இன்னைக்கு ஒரு வெளிச்சத்தை, ஒரு திரையை விலக்கி விட்டு போகிறேன். கல்வி என்பது வேறு, அறிவு என்பது வேறு. பல்கலைக்கழகங்களில் படிக்கின்றவர்கள் மட்டும்தான் புத்திசாலிகள் கிடையாது. தந்தை பெரியாரோ எந்த பல்கலைக்கழகத்திலும் படிக்கவில்லை, ஆனால் அவரை பல்கலைக்கழகங்கள் படித்துக் கொண்டிருக்கின்றன. எது அறிவு? அறிவுக்கும் கல்விக்கும் என்ன வித்தியாசம்? இவ்வளவுதான். கல்வி என்பது வெளியிலிருந்து உட்செல்வது, அறிவு என்பது உள்ளிருந்து வெளிப்படுவது. ரெண்டு தான் ப்ராசஸ்.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.
3: தம்பி ராஜா, நட ராஜா, மெதுவா தள்ளையா, பதமா செல்லையா. ஆகட்டும் தம்பி ராஜா, நட ராஜா, மெதுவா

0: என்ன ராணி, நேத்துல இருந்து ஜிம் போறியாமே?
1: பின்ன பாத்ரூம் டைல்ல இருக்கிற உப்பு கரையை தேய்க்க தெம்பு வேண்டாமா?
2: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
3: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து லட்சுமி, சின்னப்பள கிராமம். நான் வந்து சின்ன வயசுலேயே ஒரு 10 வயசுலனா கடலுக்கு நான் போயிட்டேன். ஃபஸ்ட்டில் 10 வயசில் வந்து நாங்கள் வந்து எங்கள் அப்பா அம்மா எல்லாரோடவும் மாசக்கணக்கில் தீவில் போய் தங்கியிருப்போம். அப்போ பிசினஸில் வந்து அந்த தீவு இருந்துச்சு. அந்த அப்போ வந்து நான் எங்களுக்கு நல்ல சுதந்திரமாக தொழில் பண்ணேன். அங்கே இருந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நிறைய பேர், ஒரு 11 பேர் அங்கேருந்து நாங்கள் கிளம்பி வந்தோம். வரையில் வந்து சாயந்தரம் 3 மணிக்கு வந்தது. சாயந்தரம் 3 மணிக்கு வரையில் நல்லா நார்மலாக இருந்துச்சு. கடல் வந்து எப்போது மாதிரிக்கே நல்லா கிடந்துச்சு. வர வர வந்து கடல் சீற்றம் ஊடால வரையிலேயே மன்னாளிக்கு பள்ளித்தீவுன்னு சொல்லுவோம் அப்போ, இப்போ வந்து பூமர்ச்சன் தீவு. அது ரெண்டு தீவுக்கும் ஊடால வரையிலேயே அந்த கடல் சீற்றம் வந்து அதிகமாயிருச்சு. அதிகமாக ஆக ரெண்டு கடலும் வந்து இந்த ஒரு வள்ளத்தில் தண்ணி எடுத்து வச்சோன்னா 3 வத்தையுமே மொன்னா ஒன்றா வரையில உள்ளக்க ஓடிடுச்சு. தாழ்ந்த உடனே என்ன பண்ணால், ஒருத்தருக்கு ஒருத்தர் பாமரத்தை பிடிச்சிக்கிட்டு தவிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கஷ்டம்னு சூழ்நிலையில் அந்த ஆழ்கடலில் நாங்கள் என்ன பண்ணுவோம், தத்தளிச்சு வரையிலையே ஒரு வள்ளம் வந்து ஒரு வத்தம் மட்டும் அப்படியே தவந்து அப்படி தவந்து போயிடுச்சு. ஏன்னு சொன்னால் எங்கள் அப்பா சொன்னாங்க, அந்த ஆங்கரை மட்டும் வெட்டி விட்டுட்டு ஆங்கர் கைத்து இந்த வத்தையில் நின்று பிடிப்பான்னு சொல்ல, எங்கள் முன்னாடி இருந்த அந்த கோயில் பூசாரி என்ன பண்ணினாங்க, ஆங்கர் வெட்டி விடுறதுக்கு பதிலாக வத்தையில் இருந்தால் ஆங்கர் கைத்தை வெட்டி விட்டுட்டாங்க. வத்தை நகன்றுச்சு. அதோட நான் எங்கள் அக்கா பையன், 1.5 வயசு பையன் அவனைனா அதில் வச்சுக்கிட்டு அதில் நாங்கள் தப்பி போனதே வந்து மறுபிறவி தான். அதனா வந்து எனக்கு வந்து சொல்ல முடியாது. சொன்னான்னு சொன்னால் எனக்கு கண்ணிலருந்து தண்ணி தான் வறுமை ஒழிச்சு வேறு ஒன்றும் இல்லை. ஐயான்னு சொன்னால் அந்த நேரத்தில் அதில் வந்து பாதிக்கப்பட்டது வந்து 6 பேர் இறந்துட்டாங்க. 6 பேர் இல்லை, 5 பேர் இறந்துட்டாங்க. 6 பேர் வந்துட்டோம். அதில் வந்து அந்த 5 பேருமே நம்ம கடற்கரையிலேயே வந்து முந்தல் மனைன்னு இருக்குல்ல, அந்த முந்தல் மனையிலேயே வந்து பாமலையே ஒதுங்கிடுச்சு. என்னோடய வயசு வந்து இப்போ வந்து 56 வயசு. அப்போ 10 வயசுனால் 46 வருஷம் ஆச்சு. எங்களோட கஷ்ட சூழ்நிலையினால அந்த தீவுக்கு போகிறது, பாசி எடுக்கிறது, இந்த மாதிரிக்க ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் அப்போ வறுமையில் வாடினோம். என்னோட கஷ்ட நஷ்டத்தை வந்து பகிர்ந்துக்கிட்ட உங்களுக்கு சின்னப்பாள கிராமத்தின் சார்பாக நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
0: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பர்வின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: ஒரு டீச்சரா நான் இருக்கிறேன், படி படி படின்னு சொல்றேன். குழந்தையை ஏன் படின்னு சொல்றேன் தெரியுமா? கல்வி கற்றால் என்ன நடக்கும்? இப்போ மோட்டர் பம்ப் இருக்கு, அந்த பம்ப் வந்து ஸ்டக் ஆயிடுச்சு, தண்ணி இழுக்க மாட்டேங்குது. வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? நேரா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அந்த மோட்டரை திறந்து ஒரு சொம்பு தண்ணி போட்டு மூடி ஆன் பண்ணுவாங்க. என்ன ஆகும்? மூட மாட்டாங்க, ப்ரெஷர் பண்ணுவாங்க கையை வச்சு, குப்பு குப்பு குப்பு குப்புன்னு தண்ணி வெளியில் வரும். முதல்ல எந்த தண்ணி வரும்? ஃபிசிக்ஸ். எந்த தண்ணி வரும்? போட்ட தண்ணி வரும். அப்புறமா எந்த தண்ணி வரும்? உள்ளே இருந்த ஊத்து வரும். போடுற சொம்பு தண்ணி தான் கல்வி. சரியான வகையில் உள்ள போட்டால் உள்ளே இருக்கின்ற அறிவை அது எடுத்துக்கொண்டு வரும் என்பதற்காக படிக்க வேண்டும். முடிஞ்ச வாசிங்க. இந்த கவனத்தை சிதறடிக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக சொன்னல. ஒரு சிறிய காட்சி உங்களுடைய கவனத்தை மாற்றும் என்று நான் பல இடங்களில் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இளைஞர்கள் இருக்கிறீர்கள் என்பதற்காக சொல்லுகிறேன். எப்பவுமே டோன்ட் அலவ் எனிபடி டு டிஸ்ட்ராக்ட் யூ. டிஸ்ட்ராக்ஷன் வருதா? பர்வீன் சுல்தான் அவனுடைய வெற்றி என்ன தெரியுமா? எல்லாம் படித்தவெல்லாம் கிடையாதுங்க, அப்சர்வேஷன், ஸ்டே அலர்ட், சுற்றி என்ன நடக்குதுன்னு பாருங்க. அந்த நேரத்தில் கவனத்தை சிதறடிக்காது. ஒரு ரோட் கிராஸ் பண்ணும்போது, ஒரு கார் டிரைவ் பண்ணும்போது, ஒரு சமையல் செய்கின்ற பொழுது, ஒரு புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது, யாரிடமாவது பேசுகின்ற பொழுது, நடக்கின்ற பொழுது, ஸ்டே அலர்ட். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், படித்தால் எது தெரியுது தெரியுமா? எனக்கு எதெல்லாம் தெரியலங்கிறது தெரியுதுங்க. இவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ புடவை கிட்ட எனக்கு தெரியாது, இது எனக்கு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? இல்லைன்னா என்ன நடக்கும்? அவமானப்படுவேங்க. தெரியாத ஒன்றை தெரிந்து வைத்திருப்பது போல் நடித்தால் அவமானப்படுவேன். கார் ஓட்ட தெரியாது, எனக்கு தெரியாது என்பதே தெரியாது, கார் வந்துருச்சு ஏறி உட்கார்ந்துட்டு என்ன ஆகும்? அவமானப்படுவேன். எனக்கு தெரியாது என்பதனை எனக்கு தெரிந்திருக்க வேண்டும், தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதற்கான வெளியை நாம் அதிகப்படுத்த வேண்டும் என்றால், நான் இப்போ சமீபத்தில், நான் இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல, சின்ன பிள்ளைங்க இருக்கிற அவையில் சொல்லிடுறேன். எஜுகேஷன் தானே, எனக்கு என்ன சிந்தனை உங்களை அதான் சொல்வேன். கார்ல் மார்க்ஸ் இறந்த பொழுது ஏங்கல்ஸ் அப்படித்தானே சொன்னான், அவன் மரணத்தை எப்படி அறிவித்தான்? நாம் எல்லாம் காலமானார், இயற்கை எழுதினார், சிவபதவி அடைந்தார், மண்டையை போட்டார், டிக்கெட் வாங்கினார், தெரியல எனக்கு. ஆனால் ஏங்கல்ஸ் என்ன சொன்னான் தெரியுமா? என் தோழன் கார்ல் மார்க்ஸ் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டான்.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்ன வெயில், 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம், இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நம்ம கடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீர்த்துச்சே, மறக்குமா நெஞ்சம்? அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வரும் காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம் தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பெண்டும் கேட்டான் லட்சணமா பட்டைக்காடா பட்டணமா ரெண்டும் கட்டான் லட்சணமா.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூப் டெக்ஸ்டைல்ஸ், ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: அறிவோம் ஆயிரம். இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பர்வின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: சிந்திப்பதை நிறுத்திக் கொள்ளுதல் மரணம். மரணம் அடைவது

0: பாருங்க, நான் இப்ப உங்களுடைய சிந்தனையை தூண்டி விடுறேன். நான் வந்து மலேசியா போயிருந்தேன், நம்லிஃபா நம்லிஃபான்னு ஒரு அமைப்பு, எல்ஐசிங்க லைஃப் இன்சூரன்ஸ். எனக்கு சூப்பரா பிடிக்குங்க எல்ஐசி, ஒரு ஒரு ஒரு மோட்டிவேட்டரா நான் ரொம்ப வியக்கிற ஒரு இடங்க அது எல்ஐசி. எங்க சாவுங்க, அதாங்க கேபிட்டல். அதுக்கு முதலீடு சாவு, என்னைக்கு சாவோன்னு தெரியாது பாருங்க. அந்த துக்க நரம்பு பிடிச்சான் ரெசிஷன் வரும்பொழுது, மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில் எல்ஐசி இருந்ததுங்க. அந்த அளவுக்கு அது அப்படி கட்டி காப்பாத்துச்சு. சாவை வச்சுக்கிட்டு நாம நல்ல நல்ல விஷயங்களை வச்சுக்கிட்டு நம்மளால ஸ்டார்ட் அப்ஸ் கொடுக்க முடியல. அவன் சாவை வச்சுக்கிட்டு எவ்வளவு பெரிய விஷயமா வளர்ந்தான். எல்ஐசினோட எனக்கு பிடிக்கும், நான் போயிட்டேன். எப்பவுமே எனக்கு எப்படின்னா, ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தானா உட்காந்து ஒரு 5 நிமிஷம் அப்சர்வேஷன், யாருக்கு பேச போகிறோம், அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, இந்த ஆர்கனைஸ் பண்றாங்களா, அவங்களுடைய நோக்கம் எதுவாக இருக்கிறது. தெரியாம பேசிட முடியாது. 11 மணிக்கு கேண்டீன் போய் இறங்கினேன், ஒரு 3 மணி நேரம் கேஎல் இருந்து போய் இறங்கினேன்னா பியூட்டிஃபுல் பிளேஸ். சாயந்தரம் 6 மணிக்கு தான் மீட்டிங். வாங்க மேடம் இங்கெல்லாம் சுத்தி பார்க்கலாம். இல்லைங்க, மீட்டிங்னா கூட்டத்தை என்னன்னு தெரியல. இது 2000 பேர் இருக்கிறாங்க, நேஷனல் இன்டர்நேஷனல் கிரௌடு. எனக்கு பல்ஸ் தெரியணும், இல்லைன்னா பேச முடியாதுன்னு சொல்லிட்டு முன்னால் உட்காந்து கேட்டேங்க. நான் இதை சொல்லிடுறேன், இந்த கருத்தை யாரேனும் கேட்டிருந்தால் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், கேட்காதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஸ்பீக்கரா வரணும்னு நினைக்கிறீங்களா, ஆரோக்கியமான உடல், முகப்பொலிவு, சொல்லில் தூய்மை, ஐ கான்டாக்ட், கண்ட், வாய்ஸ் மாடியுலேஷன் எல்லாம் சரியா இருக்கணும், பெரிய அளவரலாம். நிஜமா சொல்றேன் பெற்றோர்களே, தயவு செய்து உங்க குழந்தைங்கிட்ட 2 வார்த்தை சொல்லி திட்டாதீங்க. நடிக்காதரா விளையாடாதரா, நான் 2 டிபார்ட்மெண்ட் தான் நிறைய சம்பாதிக்குது, சொல்லவே சொல்லாதீங்க. அதை கரெக்டா சேனலைஸ் பண்ணுங்க.
1: இன்றைய அறிவுமாயிரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.
2: கடவுள் ஏன் கல்லானா

0: பிறந்தநாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: துணை கொண்டு செல்வாக்கை பெறுகின்றவன். நான் ஒரு மேடை பாடகன். Will anybody else join with me? A lady voice, better choice.
1: Shall I?
0: You, please come.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி.

0: ஓசையம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் ரிஷ்டிகா, நான் பிரான்சிஸ்லேருந்து பேசுகிறேன். எனக்கு வயசு 24 வயசாயிட்டு. என் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம்னா கொரோனா சம்பவம். 2020 வந்து கொரோனா ஃபீல்டில் தான் நான் வந்து ஒரு ஆஸ்பத்திரிக்கு ட்ரைனிங் போகிறேன். ட்ரைனிங் போனால் ட்ரைனிங் போன இடத்துல வந்து பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க ஒரு பேஷண்ட்டுக்கு. அப்போது நாங்கள் எடுத்துட்டோம், பிளட் டெஸ்ட்லாம் எடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு நார்மலாக ஈவினிங் போல் வந்துட்டோம். மறுநாள் மார்னிங் எங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் வச்சு ஃபோன் வருது, நாங்கள் பிளட் எடுத்த பேஷண்ட்டுக்கு கொரோனா பாசிட்டிவ் அப்படின்னு. என்ன பண்ணணுமே தெரில. உடனே சார் என்ன பண்ணுறாரு, ஒரு மாத்திரையை கொடுக்காரு, இதெல்லாம் எல்லோரும் போடுங்கன்னு இந்த அன்னைக்கு டியூட்டியில் இருந்த எங்கள் 5 பேருக்கும் கொடுக்காரு. நாங்கள் 5 பேரும் அந்த டேப்லெட்டை போட்டுட்டு அடுத்து ஒரு காமெண்ட்ல எங்கள் சார் சொல்கிறாரு எல்லோரும் உடனே வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் போட்டிருந்த அந்த கொரோனா ஃபீல்டுக்கு தான் போட்டிருப்போமே இந்த மாஸ்க்கு ஈஸ்க்கு, நாங்கள் சாக்ஸு, எங்களோட கொரோனா ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் அங்கேயே வச்சு கம்ஃபர்ட் வச்சு டெட்டல் வச்சு துவச்சு கொடியில் காய போட்டுட்டு, நாங்கள் போட்டு அந்த ட்ரெஸ்ஸையும் துவச்சிக்க வச்சு காய போட்டுட்டு இன்னொரு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்கு நம்மளை சும்மா விட மாட்டாங்கல்ல, கொரோனா ஃபீல்டில் வேலை பார்த்துருந்தனால இவங்க வாசல்லையே மஞ்சத்தொறியை வச்சு வெப்பதையை வச்சு அதை கையை கழுவி வச்சு இதை சொல்லி வீட்டுக்குள்ள போயிட்டோம். அதோட எங்கள் சார் சொல்லிட்டாரு நீங்கள் வர வேண்டாம், கொரோனா டெஸ்ட் உங்கள் எல்லாத்துக்கும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து வீட்டில் எல்லாட்டையும் அழுவுறேன், ஒரு வேளை எனக்கு கொரோனா வந்துருமாம்மா, கொரோனா இருக்காம்மா, கொரோனா வந்துருமான்னு. இவங்கெல்லாம் கடந்து சிரிக்கிறாங்க, எங்கள் அம்மாலாம் பக்கத்தில் ஏரியெல்லாம் சிரிக்காங்க, கொரோனாலாம் வராது, அப்படியே வந்தாலும் பார்த்துக்கரலாம் அப்படின்னு. டெய்லி ஒவ்வொரு மாத்திரை இந்த கொரோனானால மாத்திரை கொடுக்குறாங்க, வேப்பில கஷாயம் கொடுக்குறாங்க, என்னென்னத்தையும் அரைச்சி கொடுக்குறாங்க, பப்பாளி எல்லாம் அது இதுன்னு தடுக்கிறதுக்கு. அதோட அதையெல்லாம் வாங்கி சாப்பிட்றோம். காலையில் ஆனால் ஒரு கஷாயம் கொடுப்பாங்க, சாயங்காலம் ஆனால் ஒரு கஷாயம் கொடுப்பாங்க, ஒரு நாளைக்கு 4 நேரம் சுடுதண்ணியில் குளிக்க வைப்பாங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இருப்போம். ஆனால் சுற்றி இருக்கிறவங்க இருக்காங்கல்ல வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்கள்லாம், எதனால் அவங்க புள்ள வேலைக்கு போகல, எதனால் வேலைக்கு போகலன்னு நோண்டி நோண்டி நம்மளை வந்து கேட்பாங்க. அப்போ மற்றவங்கள்ட்ட நம்ம சொல்ல முடியாது இப்படி இருக்குது அதனால் வீட்டில் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது, சும்மா உடம்பு சரியில்லை வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் மனப்பயத்தோடய நான் வாழ்றேன் வீட்டுக்குள்ளே. ஒவ்வொரு நாளும் வீட்டில் சொல்லும்போது அம்மாலாம் சொல்கிறாங்க ஒன்றும் நடக்காது, எது நடந்தாலும் அம்மா பார்த்துக்கிறேன் அப்படி. ஆனால் உள் மனசில் உள்ள பயம் எனக்கு தான் தெரியும். ஒருவேளை நம்மளுக்கு எதுவும் ஆயிருமோ, இந்த கொரோனாவில் நம்மளை தனிமைப்படுத்திடுவாங்களோ, எங்கேயும் தூக்கிட்டு போய் நம்மளை கண்காணாத தேசத்தில் விட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்கிற மனப்பயத்திலேயே நான் வாழ்ந்தேன். ஆனால் என் வாழ்க்கையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம்னா, எனக்கு 24 வயசாகி நான் மறக்க முடியாத ஒரு சம்பவம்னா என் வாழ்க்கையில் இந்த கொரோனா சம்பவம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: சார், ஒன்றே லீவ் வேணும் சார்.
2: எதுக்கியா?
1: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடைச்சுக்கிட்டேன் சார்.
2: அட, இன்னும் உப்பு கரையா தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் அப்ளைன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: 11ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலிக்கு இந்தியாவின் முன்னாள் நிதி மற்றும் உள்துறை அமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்களின் வாழ்த்து.
1: கடல் ஓசை 90.4 எஃப்எம் வானொலிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீனவ நண்பர்களுக்கு உற்ற தோழனாக இருந்து பயனுள்ள நிகழ்ச்சிகளை, செய்திகளை, அறிவிப்புகளை ஒளிபரப்பக்கூடிய கடலோசை எஃப்எம் வானொலி 11வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிறது. இந்த 11 ஆண்டுகள் என்பது 21 ஆண்டுகள், 31 ஆண்டுகள், 41 ஆண்டுகளாக வளர வேண்டும் என்று என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: உப்பிலா பண்டம் குப்பையிலே அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி கேள்விப்பட்டதுண்டு. காரணம், உப்பு நம்ம சாப்பாட்டுல அதிகமா இருந்தாலும் சரி கம்மியா இருந்தாலும் சரி நம்மளால அந்த சாப்பாட்டை சாப்பிட முடியாது. ஒருவேளை நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல நிறைய உப்பு சேர்த்துட்டோம்னா அதை எப்படி சரி பண்றது தெரிஞ்சுக்கலாமா? ஒரு முழு உருளைக்கிழங்க தோலை உரிச்சு நம்ம சமைக்கிற சாப்பாட்டுல சேர்த்து நல்லா உருளைக்கிழங்கு வெந்ததும் எடுத்துட்டா சரியாயிரும். காரணம், உருளைக்கிழங்கு சமைக்கிற உணவுல இருக்கிற உப்பு உறிஞ்சி கரெக்டான அளவுக்கு கொண்டு வந்துடும். முக்கியமா நீங்க எவ்வளவு உப்பு சேர்த்திருக்கீங்களோ அதுக்கு தக்கன உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

Cosas de A. Oye, Ani. Cosas de A.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி. கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. நேயர்கள் இணைந்திருப்பது பாமநேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் கார்த்திகா. அப்புறம்
2: நான் ஜான் ஹோரேப்.
1: அடுத்ததா வந்து இன்னைக்கான விளையாட்டு தகவலை நம்ம ஜான் ஹோரேப் தம்பி சொல்லுவாங்க.
2: ஓகேக்கா. ஒரு பக்கம் டிஎன்பிஎல் போயிட்டுருக்குல, அதாவது தமிழ்நாடு பிரீமியர் லீக். அதில் நேற்று நடந்த மேட்ச் என்ன அப்படின்னா, திருப்பூர் டீம் விசஸ் கோவை டீம்ஸ். அதாவது திருப்பூர் தமிழன்ஸ் விசஸ் கோவை கிங்ஸ், இதுதான் முதல்ல போட்டி நடந்திருக்கு. இதில் ஒரு 3 ஓவர் போயிட்டுருக்கும்போது 15 மட்டும் அடித்து அவங்க ஆல் அவுட் ஆகலை, அவங்க ஒரு விக்கெட் கூட போகலை. ஆனால் ரிசல்ட் இல்லை, ஏன்னா முந்தானத்து நான் சொன்னேன்ல மழை பெஞ்சிச்சு அப்படின்னு, அதே மாதிரி இதுலேயே மழை பெஞ்சிச்சு. டாஸ் வின் பண்ணது யார் அப்படின்னா எல்எல்கே, அதாவது கோவை கிங்ஸ் தான் டாஸ் வின் பண்ணி பவுலிங் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு 3 ஓவர் போயிட்டுருக்கும்போது அப்படியே ரொம்ப மழை பெஞ்சனால இது நம்ம அடுத்த நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்ச் இதாயிடுச்சுக்கா.
1: சரி ஓகே, அப்போ நாளைக்கு நடக்குமா?
2: ஆமாக்கா.
1: சரி ஓகே, நாளைக்கு வந்து இதோட மீதியை வந்து நம்ம தெரிஞ்சுக்குவோம். அடுத்ததான் வந்து இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் என்ன கேம் விளையாட போகிறோம்னா, நாங்கள் வந்து ஒரு எழுத்து சொல்லுவோம், அந்த எழுத்தில் மாறி மாறி வந்து பதில் உள்ள வார்த்தைகள் வந்து ரெண்டு பேரும் மாறி மாறி சொல்லணும். சரி, முதல் கேள்வி வந்து மா நெடில் சொல்லலாமா?
2: சொல்லலாமா.
1: மா நெடில் எழுத்து. உங்களுக்கும் அதில் உள்ள நிறைய வார்த்தைகள் தெரியும்னா கால் பண்ணுங்கள். 7094 439 9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களை வந்து நீங்களுமே சொல்லலாம். சரி, அடுத்ததான் நம்ம ஜான்ஹோரே தம்பியுமே ஹைதி அப்படின்னு ஒரு புக்கை ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கல்ல.
2: ஓகேக்கா, இப்போது நாங்கள் ரீட் பண்ண ஆரம்பித்தோம். அதனுடைய பாட்டி எங்கே என்று ஹைதி கேட்டாள். அது இல்லை, கசாப்பு கடைக்கு போய்விட்டது என்றான் பீட்டர். ஹைடி பனிமுட்டுக்காக வருத்தப்பட்டாள். ஆடுகள் அவள் தோளோடு மோதுவதும் குட்டிகள் அவள் மடியில் புரளுவதும் புதிய அனுபவமாக இருந்தது. இங்கிருக்கும் ஆடுகளிலே லிட்டில் ஸ்வான் லிட்டில் பியரும் அழகானவை என்றாள் ஹைடி. எனக்கு தெரியும், அதற்கு காரணம் இருக்கிறது. தாத்தா தினமும் அதை சுத்தம் செய்வார், உப்பு கொடுப்பார் என்றான் பீட்டர். திடீரென்று பீட்டர் ஆடுகளை நோக்கி ஓடினான். 2 ஆடுகள் பயங்கரமாக முட்டி சண்டையிட்டு கொண்டிருந்தன. பீட்டர் ஆடுகளை அடித்தான். அடிக்காதே என்று ஹைடி தடுத்தாள். பீட்டர் அடிப்பதை நிறுத்தவில்லை. அடிப்பதை நிறுத்து, நாளைக்கு என் ரொட்டி முழுவதையும் உனக்கு தருகிறேன் என்றாள் ஹைடி. பீட்டர் நிறுத்தினான். கண்டிப்பாக தர வேண்டும், டர்க்கி ஆடு போலாதது என்றான். மலையில் சூரியன் ஒளி வெறுவிறுப்பாக இருந்தது. பாறைக்கு பின்னால் அவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள்.
1: சரி ஓகே, இதை வந்துட்டு நம்ம அடுத்த பகுதியில் இந்த ஹைதி புக்கில் வந்து நம்ம ஜான்ஹோரே இப்போ வந்து ரீட் பண்ணுறதை கண்டினியூ பண்ணுவாங்க. அடுத்து தான் இன்றைக்கி வந்து ஒரு நடிகரோட பிறந்த நாள், யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆ சொல்லுங்கள்.
2: தெரியலேக்கா.
1: தெரியலையா? இன்றைக்கி வந்து நம்ம விஜயகாந்த் அவங்களோட இன்றைக்கி பிறந்த நாள். அவங்கள வந்து கேப்டன் அப்படின்னுமே வந்து உலக மக்களால் நிறைய சினிமாலெல்லாம் நடித்ததுனால அவங்கள வந்து கேப்டன் அப்படின்னுமே சொல்லுவாங்க. சரி, அடுத்ததான் வந்து நம்ம நாங்கள் கேமுமே சொல்லிட்டோம், அதாவது மா நெடில் எழுத்தில் உள்ள வார்த்தைகள். உங்களுக்கும் நிறைய தெரியும்னா கால் பண்ணுங்கள். 7094 439 9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையும் சொல்லலாம். அடுத்ததான் வந்து பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலேயே கிடைக்குது. திருப்பூழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150080065.
1: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: பெண்களின் நலம், தாய்மையின் பாதுகாப்பு. இனி உங்கள் அருகிலேயே பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
3: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 முதல் 8 வரை ஆலோசனை வழங்குகிறார்.
2: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு, பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 975.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
6: இப்போ நேரம் சரியாக 5:18 ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க இது கடல் ஓசை FM 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறம்
7: நான் ஜான் ஹோரேப்.
6: ஜான் ஹோரேப் தம்பியுமே ஹைதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து என்ன கேம் விளையாடுறோம்னா, இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு எழுத்து சொல்லுவோம், அந்த எழுத்துல தொடங்குற வார்த்தைகள் மாறி மாறி சொல்லணும். நாங்கள் வந்து மா நெடில் எழுத்துமே சொல்லியிருந்தோம். நீங்கள் உங்களுக்குமே நெடில் எழுத்துல வந்து நிறைய வார்த்தைகள் தெரியும்னா கால் பண்ணுங்க. 7094 4399999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையும் சொல்லலாம். அடுத்ததான் வந்து நம்ம ஜான் ஹோரேப் தம்பி வந்து ஹைதி, அதோட அதை எழுதினவங்க பேரையும் சொல்லிடுங்க.
7: ஓகேக்கா. இது எழுதினவங்க ஜொஹானா ஸ்பைரி அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர். அதுக்கப்புறம் இதை தமிழில் மொழிபெயர்ப்பிச்சவங்க அப்படின்னா சுகுமாரன். 4வது தலைப்பு, பாட்டி வீட்டுக்கு. அடுத்த நாள் காலை சூரியன் சீக்கிரமாகவே வந்துவிட்டது. பீட்டர் ஆடுகளுடன் வந்தான். ஹைதியும் புறப்பட்டாள். மலையில் திரிவதும் ஓடியாடி விளையாடுவதும் அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. இலையுதிர்காலம் தொடங்கியது. காற்று பலமாக வீசியது. ஹைதியை மலைக்கு போக வேண்டாம் என்று தாத்தா கூறிவிட்டார். பீட்டர் மட்டும் தனியாக போனான். ஹைடி இல்லாதது அவனுக்கு வெறுப்பை தந்தது. ஹைடியால் வீட்டில் சும்மா இருக்கவே முடியவில்லை. இந்த ஜன்னலுக்கும் அந்த ஜன்னலுக்கும் தாவினாள். மாலையில் ஆடுகளுடன் பீட்டர் வந்தான். நல்லது, இப்போது உன்னுடைய ஆடுகளை தூக்கி கொண்டு போ என்றார் தாத்தா. ஹைடி அது புரியவில்லை. பனிக்காலம் வந்ததுடன் அவன் பள்ளிக்கூடம் போவான் என்றார் தாத்தா. காற்று குறைவாக வீசும் நாளில் ஹைடி பீட்டருடன் மலைக்கு சென்றார். பனிக்காலம் தொடங்கியது. ஹைடியால் மலைக்கு போக முடியவில்லை. வீட்டின் மேலேயும் மரங்களிலும் பனி உறைந்து கிடந்தது. சில நேரங்களில் வரும் சூரிய ஒளியில் அவை குறுகி விட்டிருந்தன.
6: சரி, இந்த ஹைதி கதையை வந்து அடுத்ததான் நம்ம அடுத்த பகுதியில் நம்ம ஜான் ஹோரேப் தம்பி வாசிப்பாங்க. அடுத்ததான் நானுமே வந்து ஒரு ஊட்டச்சத்து தகவல் சொல்லுவேன்ல. இன்றைக்கி வந்து ஊட்டச்சத்து தகவலில் கிவானோ அந்த பழம் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இந்த பழம் கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்?
7: கிவானோவா? இல்லைக்கா, கேள்விப்பட்டது.
6: சரி, அப்போ கொம்பு முலாம்பழம்.
7: கொம்பு முலாம்பழம், முலாம்பழம் தெரியும், கொம்பு முலாம்பழம் கேட்டதில்லை. சரி சொல்லுங்கள்.
6: சரி ஓகே. இதை வந்து கொம்பு முலாம்பழம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதில் வந்து 80% மேலே நீர்ச்சத்து இருக்கிறனால உடம்பை வந்து நீரேற்றத்தோடு அந்த வச்சுக்க உதவி செய்யுது. இதில் வந்து வைட்டமின் சி, வைட்டமின் ஏ, அப்புறம் வைட்டமின் B6, இரும்பு சத்து, மெக்னீஷியம், பொட்டாசியம், துத்தநாகம்னு இன்னுமே நிறைய இருக்குது. இதில் உடல் எடையை வந்து கட்டுப்படுத்துறது, தோல் சுருங்குறத வந்து தடுத்து பளபளப்பாக வச்சுக்க உதவுது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. இது வந்து கிளைசமிக் இன்டெக்ஸ் ரொம்ப கம்மி, அதனால இது வந்து பிளட் ப்ரெஷரை பாதுகாப்பாக வச்சுக்குது. சரி, இதை வந்து தொடர்ந்து தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
8: வணக்கம்.
6: உங்க பேர் அப்புறம் எங்க இருந்து நான் பேசுறீங்க?
8: சாதிக் தூத்துக்குடியில இருந்து. நல்லா இருக்கீங்களா?
6: நல்லா இருக்கோம். நான் நீங்க எப்படி இருக்கீங்க?
8: நல்லா இருக்கமா. ஜான்வர இப்ப எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கேன். நான் நீங்க எப்படி இருக்கீங்க?
8: சூப்பரா இருக்கமா.
6: இன்னைக்கு நம்ம வந்து ஒரு கேம் விளையாண்டுகிட்டு இருக்கோமே, நான் கேட்டிங்களானா?
8: ஆமா, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, அதுக்கு ஒரு வேர்ட் இது சொல்லுங்க, முதல்ல சொல்லுங்க, அதுக்கு வார்த்தை கண்டுபிடிக்கணும்.
6: ஆமாண்ணா, ஆமாண்ணா.
8: ஓகேமா, சொல்லுங்க.
6: மானடில் நம்ம சொல்லிருந்தோம்னா.
8: சரி ஓகே.
6: சரி ஓகே. ஆரம்பிங்கண்ணா.
8: மாசம்.
6: மாளிகை.
8: மாடு.
6: மாசி.
8: மாற்றம்.
6: மான்.
8: மாந்திரீகம்.
6: மாம்பழம்.
8: மகாராஜன்.
6: மாமரம். மகாராஜா. ஆமாண்ணா, நீங்க அவுட் ஆயிட்டீங்கண்ணா. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னா? கண்டிப்பா கொடுத்துடலாம். இன்னைக்கு வந்து எங்களோட நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துகிட்டதுக்கு நன்றிண்ணா. நம்ம சாதிக் அண்ணாவுமே ரொம்ப நாள் கழிச்சு வந்து இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு அடுத்ததா நானுமே சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல, அதை கண்டினியூ பண்றேன். இதில் வந்து கிளைசமிக் இன்டெக்ஸ் வந்து ரொம்ப கம்மி, அதனால இது பிளட் ப்ரெஷரை வந்து பாதுகாப்பாக வச்சுக்குது. கிளைசமிக் இன்டெக்ஸ்னால் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து ரத்தத்தில் உள்ள அந்த சுகர் லெவலை எவ்வளோ வேகமாக உயர்த்துதுன்றத ஒரு அளவி ஒரு குறியீடு தான். இதை வந்து ரெண்டாக கட் பண்ணி உள்ளே இருக்கிற அந்த பச்சையான கூழ், அப்புறம் வந்து விதைகளை ஸ்பூனில் எடுத்து சாப்பிடலாம். இல்லைனா வந்து அதில் கொஞ்சம் உப்பு சர்க்கரை தூவி சாப்பிடலாமா, ஜூஸ் மாதிரியும் சாப்பிடலாம். இதில் வந்து இருக்கிற அந்த விதைகளுமே சாப்பிடக்கூடியது தான், அதனால வந்து விதையெல்லாம் தனியாக எடுத்து கீழே போட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வந்து பழத்தை சாப்பிடும்போதே அதையுமே சேர்த்தே சாப்பிடலாம். நம்ம அடுத்ததாக வந்துட்டு நம்ம ஒரு கேமுமே விளாண்டுட்ருக்கோம். இப்போ நம்ம சாதிக்கண்ணா விளாண்ட மாதிரி தான் இந்த கேமுமே. அதாவது நாங்கள் ஒரு எழுத்து சொல்லுவோம், அந்த எழுத்தில் தொடங்குகிற வார்த்தைகள் வந்து மாறி மாறி சொல்லணும். உங்களுக்கும் நீங்களும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள். 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையுமே சொல்லலாம். அடுத்ததாக பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் OCFM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, அப்புறம்
3: நான் ஜான் ஹோரேப்.
2: அடுத்ததாக வந்து நம்ம ஜான் ஹோரேப் தம்பியுமே ஹைதி அப்படின்னு ஒரு புக்கை ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரி, அதோட அதை எழுதுன உங்கள் பேரையும் சொல்லிடுங்க.
3: ஓகேக்கா. ஜொஹானா ஸ்பைரி அப்படிங்கிற ஒரு பெண் எழுத்தாளர், அவங்க தான் வந்துட்டு இந்த ஹைதி அப்படிங்கிற ஒரு புக்கை எழுதியிருக்காங்க. இதைத்தான் மலையில் ஆடுகளுடன் பீட்டர் வந்தான். நல்லது என்றார் தாத்தா. பனிக்காலம் தொடங்கியது. ஹைடியால் மலைக்கு போகவே முடியவில்லை. மேட்டில் சும்மாகவும் இருக்க முடியவில்லை. நாள்கள் தள்ளி தள்ளி போயின. ஹைடி தொந்தரவு செய்ய தாத்தா கிளம்பினார். ஏன் என்னை இவ்வளோ தொந்தரவு செய்கிறாய் என்று கேட்டார். என்னை பாட்டி வீட்டுக்கு அழைத்து செல்வதாக நீர் கூறினீர், ஆனால் என்னை நீங்கள் இன்னும் கூட்டிட்டு போகவில்லையே என்று சண்டை போட்டாள். சிறிய சறுக்கு வண்டியை தாத்தா எடுத்து கொண்டார். ஹைடியிலும் நல்ல இதில் உட்கார்ந்து அமர்ந்து கொள் என்றார். அவள் சாக்கால் நன்றாக போர்த்தி மடியில் வைத்து கொண்டார். பனியில் வண்டி சறுக்கி கொண்டு வேகமாக போனது. மலையில் காற்று மரங்களிடையே புகுந்து வீசியதால் ஒருவித சத்தம் கேட்டது. ஹைரின் மகிழ்ச்சியில் ஆ ஊ என்று கத்திக்கொண்டு வந்தாள். சிறிது நேரம் அவர்கள் பாட்டி வீட்டுக்கு வந்து சேர்ந்தார்கள். தாத்தா அவளை வாசலில் விட்டுவிட்டு மாலையில் திரும்பி வருவதாக கூறினார். ஹைடி வீட்டுக்குள் போனாள். பீட்டர் பள்ளிக்கு போயிருந்தான். பீட்டரின் அம்மா வெளியே போயிருந்தார். வீட்டில் மூலையில் ஒரு வயதான அம்மா உட்கார்ந்திருந்தார். வயதானோர் என்பதால் அவருக்கு கண் கிடையாது என்றால் மேரி.
2: சரி, இந்த ஹைதி புக்கை வந்து நம்ம அடுத்ததாக அடுத்த பகுதியில் திரும்பியுமே வாசிப்போம். அடுத்ததாக நானுமே வந்து ஒரு தகவல் சொல்லுவேன்ல, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்து ஒரு எழுத்து சொல்லி அந்த எழுத்தில் உள்ள வார்த்தைகள் தான் மாறி மாறி சொல்லி விளாட்றோம். அடுத்ததாக நேயர்களுக்கான ஒரு எழுத்து என்னதுன்னா, நாங்கள் வந்து அப்பலேயே மா நெடில் கேட்டிருந்தோம், இப்போ வந்து மா குரில் எழுத்து. உங்களுக்கும் இதில் வந்து நிறையா பதில்கள் தெரியும்னா கால் பண்ணுங்கள். 7094 4399 9 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையுமே நீங்கள் சொல்லலாம். அடுத்ததான் வந்து நானுமே ஒரு தகவல் சொல்வேன்ல, அதையுமே தெரிஞ்சுக்குவோம். குழந்தைங்க வந்து அதிக நேரம் மொபைலு, டிவி, அப்புறம் கணினி திரையை வந்து பார்க்குறப்ப அவங்களோட வளர்ச்சி அப்புறம் ஆரோக்கியத்தை வந்து நேரடியாக பாதிக்குது. அதிக நேரம் வந்து நம்ம திரையை பார்க்குறனால கண் எரிச்சல், தலைவலி, திரையில் இருந்து வர அந்த நீல ஒளி வந்து தூக்கத்தை வரவிடாமல் தடுக்குமா, பேசுறதுல தாமதம், அதிகமாக வந்து எரிச்சப்படுறது, கவன சிதறல்னு இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். 18 மாதங்களுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க வந்து ஃபோன் யூஸ் பண்ணவே கூடாது. தூங்குறப்ப வந்து லைட்டை ஆஃப் பண்ணிக்கிட்டு ஃபோன் யூஸ் பண்ணுறதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அப்படி வந்து யூஸ் பண்ணால் கருவளையும் வரும்னு வந்து பெரியவங்க சொல்லி நானுமே கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் ஃபோனை வந்து நைட் டைமில் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மீதி டைம்லையுமே ஒரு நாளைக்கு ஒரு 10 மினிட்ஸ் வந்து பார்க்குறது நல்லது. அப்புறம் வந்து ஏஜ் ஆக ஆக பவர்லாம் வந்து டக்குன்னு போயிடும். சீக்கிரமாக வந்து கண்ணாடி போடுற அந்த சூழ்நிலை கூட ஏற்படலாம். அதனால் ஸ்க்ரீன் டைமை வந்து கம்மி பண்ணுறது நல்லது. சரி, நீங்கள் எப்படி ஃபோன்லாம் யூஸ் பண்ணுவீங்க?
3: நான் அப்பப்போ தாங்க்கா ஃபோன் யூஸ் பண்ணுவேன்.
2: சரி, ஓகே. அடுத்ததான் வந்து நாங்கள் ஒரு கேள்வியுமே கேட்டிருந்தோம், மா குரில் எழுத்து. உங்களுக்குமே தெரியும்னா கால் பண்ணுங்கள். 7094 4399 9 அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். உங்கள் பேர் அப்புறம் எங்கேருந்து நான் பேசுகிறீங்க? சொல்லுங்கண்ணா, நல்லா இருக்கீங்களாண்ணா? நல்லா இருக்கோம்ண்ணா. இன்னைக்கு வந்து ஒரு கேம் விளையாண்டு இருக்கோமே, நான் கேட்டீங்களாண்ணா?
4: கேட்டா.
2: உங்களுக்கான எழுத்து வந்து மா குரில் எழுத்துனா.
4: மயில்.
2: மயில். மரம். மாலை தானா சொல்லணும், மாலையே மாத்தி மாத்தி சொல்லணும்னா. மயில், அதுக்கப்புறம் நான் மரம் சொல்லிட்டேன்னா அடுத்து வேற ஏதாவது மாலை தொடங்குற மாதிரி எழுத்து சொல்லுங்க, வார்த்தை சொல்லுங்கண்ணா. என்னதுனா மக்கள், மகன், என்னதுனா மண், மருந்து, யோசிங்க நான் நிறைய இருக்குண்ணா.
4: Вот, вот, вот.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
2: கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை FM 90.4. இப்போ நேரம் சரியாக 5:48 ஆயிடுச்சு. கடலோடு விளையாட நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறம் நம்ம ஜான் ஹோரேப் தம்பியுமே ஹைதி அப்படின்னு வந்து ஒரு புக்கை ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அதை எழுதுன உங்க பேரையுமே சொல்லிருங்க.
3: ஓகேக்கா. ஜொஹானா ஸ்பைரி அப்படிங்கிற ஒரு பெண் எழுத்தாளர் தான் எழுதுனாங்க. இது தமிழ்ல மொழிபெயர்ப்பிச்சவங்க யார் அப்படின்னா
2: சுகுமாரன்.
3: ஓகே, இப்போ நான் அந்த விட்டதுலேருந்து இப்போ வாசிக்கிறேன். ஹைடி பாட்டியை நோக்கி சென்றாள். ஹைடி அருகில் சென்று, வணக்கம் பாட்டி, கடைசியாக உங்களை பார்க்க வந்து விட்டேன் என்றாள். பாட்டி தலையை தூக்கினார். அவருக்கு தெரியவில்லை. கையை நீட்டினார். ஹைடியை தடவி பார்த்தார். நீதான் அல்ஃபன்ஸ் அங்கிள் வீட்டுக்கு வந்தவளா ஹைடியா என்று கேட்டாள். ஆமாம் ஆமாம், நான் தான் ஹைடி என்றாள். அப்படியா, ஹல்பன்ஸ் அங்கிள் நான் வந்திருக்கிறாரா என்று பாட்டி தன் மகளை கேட்டார். பீட்டரின் அம்மா வேலையாக வெளியே போயிருந்தார். சிறிது நேரத்தில் திரும்பி வந்த அவர் ஹைடி நிற்பதை பார்த்து, ஹைடியை அவர் அடையாளம் தெரிந்து கொண்டு, உன் அம்மா போலவே இருக்கிறாய், கண்கள் கருமையாக அப்பாவை போல இருக்கிறது, சுருட்டை முடியும் அப்படிதான் என்றாள். ஹைடி வீட்டை ஒரு முறை சுற்றி பார்த்தாள். பாட்டி வீட்டு சுவரை முன்னும் பின்னுமாக சரிந்திருக்கிறது. கதவு ஜன்னல்கள் லூஸாக இருக்கிறது. தாத்தாவிடம் சொல்லி சரி செய்ய சொல்கிறேன் என்றாள்.
2: சரி, ஓகே, இதை வந்து நாளைக்கு நாளைக்கு அடுத்த பகுதியில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் இந்த ஹைதி புக்கை பற்றி. அடுத்ததான் நானுமே வந்து ஒரு கோர்ஸ் பற்றி சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுக்குவோம். இன்றைக்கி வந்து நான் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் அந்த கோர்ஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன். சரி, இந்த கோர்ஸ் பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா?
3: ஸ்போர்ட்ஸ் சயின்ஸா?
2: ம்,
3: ஸ்போர்ட்ஸ்னால் விளையாட்டுகள் தெரியும். தெரியலேக்கா.
2: சரி, ஓகே, நானே சொல்லிடுறேன். அதாவது விளையாட்டு அறிவியலாம். விளையாட்டு அறிவியல்னால் நம்மளோட உடலின் இயக்கம், உடலியல் அதாவது ஃபிசியாலஜி, அப்புறம் வந்து மனநலனை பற்றின ஆய்வு செய்கிறது, இதை தான் விளையாட்டு அறிவியல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து உயிரி எந்திரவியல், விளையாட்டு பயோமெக்கானிக்கு, விளையாட்டு உளவியல், ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன், காயம் தடுப்பு, இதெல்லாமே முக்கியமான பிரிவுகள். இது வந்து பிஎஸ்சி எக்ஸசைஸ், அப்புறம் வந்து பிஎஸ்சி ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ்னு கோர்ஸ் இருக்குது. டிப்ளமோ படிப்பில் வந்து குறுகிய கால சான்றிதழுமே இருக்குது. 12th அறிவியல் இல்லைனா உடல் கல்வி பிரிவு, உடற்கல்வின்னு சொல்லுவோம்ல, அதுதான் அந்த குரூப் எடுத்திருந்தோம்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். குறைந்தபட்சம் வந்து 45% முதல் 50% மதிப்பெண்கள் வந்து எடுத்திருக்கணும். வேலை வாய்ப்புகள்னு பார்த்தோன்னா விளையாட்டு, அப்புறம் வந்து உடற்பயிற்சி, உடலியல் நிபுணர், வலிமை, அப்புறம் வந்து சீரமைப்பு பயிற்சியாளர், விளையாட்டு ஊட்டச்சத்து நிபுணர், இந்த மாதிரி நிறைய வேலைகள்லாம் இருக்குது. விளையாட்டு வீரர்களோட அந்த திறனை மேம்படுத்துறதுக்கு, அப்புறம் விளையாட்டில் வந்து நிறைய அடிபடும்ல, அதெல்லாமே தவிர்க்க உதவுற ஒரு அறிவியல் துறை தான் இந்த ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் அப்படின்னு. அடுத்ததான் வந்து இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடுறோம்னா, நாங்கள் வந்து ஒரு எழுத்து சொல்லுவோம், அந்த எழுத்தில் தொடங்குற வார்த்தைகள் வந்து மாறி மாதிரி சொல்லணும். நம்ம பூபாலனே வந்து நாங்கள் கொஞ்சம் கம்மியாக தானே நாங்கள் விளாண்டோம், அதனால் திரும்பியுமே மா குறில் எழுத்தே வச்சுக்குவோம். உங்களுக்குமே மா குறில் எழுத்தில் வந்து நிறைய வார்த்தைகள் தெரியும்னா கால் பண்ணுங்கள். 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையும் சொல்லலாம். நம்ம ஜான்ஹோரேப் தம்பியுமே வீட்டுக்கு போகிற டைம் ஆயிடுச்சுல.
3: பாய் பாய்க்கா.
2: பாய் பாய். அடுத்ததான் வந்து டான் படத்துலேருந்து பாடலுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: கேட்டுட்ருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாட நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, அப்புறம்
3: ஜாபீர்.
2: நம்ம ஜாபீர் தம்பி வந்து இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க போல், ஒரே சிரிப்பாக இருக்குது. என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களோ?
3: இல்லைக்கா,
2: அப்புறம்
3: சும்மா தான் பார்ப்பேன்.
2: சரி, ஓகே. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கேமுமே விளையாண்டுட்ருக்கோம். அதாவது நாங்கள் வந்து ஒரு எழுத்து சொல்லுவோம், அந்த எழுத்தில் தொடங்குகிற வார்த்தைகள் மாறி மாறி சொல்லணும். நாங்கள் வந்து மா குரில் அந்த ஒரு எழுத்துமே கேட்டிருந்தோம். உங்களுக்குமே மா குரில் எழுத்தில் நிறைய வார்த்தைகள் தெரியும்னா கால் பண்ணுங்கள். 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையுமே சொல்லலாம். அடுத்ததாக வந்து நம்ம ஜாபீர் தம்பியுமே ஆணியின் உலகில் அப்படின்னு ஒரு புக்கு ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களே, அதை எழுதுனவங்க பேரும் சொல்லிடுங்க.
3: சரிக்கா, ஆணியின் உலகில், இது சிறார் நாவல், உதயசங்கர் அவங்களால இயக்கப்பட்டுச்சு. வானம் பதிப்பகம் அங்கே தான் இதை பதிச்சிருக்காங்க. நான் வாசிக்கிற புக்கு உங்களுக்குமே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நான் சொல்கிற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்களுமே இந்த புக்கை வாங்கிக்கலாம். நம்பர் சொல்லவா?
2: சொல்லுங்க.
3: சரி, 91-76-54-99-91 நான் அதை சொல்லிடுறேன். 91-76-54-99-91 இப்படின்ற நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் சொல்லிக்கலாம்.
2: நம்ம ஜாபீர் தம்பி வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க நம்ம கூட பேச. வணக்கம்.
4: வணக்கம்க்கா.
2: உங்கள் பேர் அப்புறம் எங்கேருந்து பேசுகிறீங்க?
4: என் பேர் சாஜித், நான் தூத்துக்குடியிலேருந்து பேசுகிறேங்க.
2: சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா தம்பி? வார்த்தைகள் வந்து நீங்களும் நானும் மாறி மாறி சொல்லணும். பண்ணலாமா? நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களா, நான் ஸ்டார்ட் பண்ணவா?
4: நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க.
2: சரி, ஓகே. மரம்,
4: மணல்,
2: மலை,
4: மனம்,
2: மலர்,
4: மலர், மட்டி.
2: என்னது?
4: மட்டி, மட்டி.
2: மகிழ்ச்சி,
4: மகிழ்ச்சி. மக்கள்,
2: மருந்து,
4: மருந்து, மனிதன்,
2: மரபு,
4: மரபுக்கு, மயில்,
2: மயில், மயக்கம்,
4: என்ன
2: பாடல் வேணும்?
4: எனக்கு வந்து நெய்யரசன் படத்துல இருந்து, இல்ல கருப்பு படத்துல இருந்து, கருப்பு கூடவா.
2: கண்டிப்பா கொடுத்துடலாம். உங்களோட ஸ்கூல்லாம் நல்லா போகுதா?
4: ஆமாக்கா, நல்லா போகுது. இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் டே.
2: பாரா, நீங்க கலந்துக்கிட்டீங்களா?
4: ஆமாக்கா.
2: ஓகே, இந்த மாதிரி நிறைய இதுல கலந்துக்க எங்களோட வாழ்த்துக்களும்.
4: Thank you கா.
2: நன்றி. நம்ம சாதிக் தம்பியுமே வந்து நிறைய பதில்களை சொல்லி இன்னைக்கு வந்து நாங்கள் ரெண்டு பேருமே இந்த கேமோட வின்னர். அடுத்ததா வந்து நம்ம கூட பேச இன்னொரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க.
3: ஹலோ, வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம். மாலை வணக்கம்.
3: மாலை வணக்கம்ண்ணா, நான் கொஞ்சம் ரேடியோ பக்கத்துல இருந்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போய்க்கிறீங்களாண்ணா? ரேடியோ பக்கத்துல இருந்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போய்க்கிறீங்களா? ஓகேண்ணா. இப்போ உங்களுக்கான வந்து கேள்வி என்ன அப்படின்னா, அதுல இருக்கிற வார்த்தைகள் தான் நீங்க சொல்லணும்.
2: குரில்,
3: குரில்.
2: குரில் அண்ணா, குரில் எழுத்துலதான் சொல்லணும்.
3: ஆமாண்ணா. மெருங்கா.
5: கருப்பு.
3: கருப்பு. கடல்.
5: கடவு.
3: கடை.
5: காசு.
3: டைம் இருக்கக்கூடாதுனா. கல்.
5: கல். கழுதை.
3: கணம்.
5: கரும்பு.
3: கதை.
5: கம்பு.
3: கதிர்.
5: கனவு.
3: கண்.
5: கல்வி.
3: கவி. கவி. கவி.
5: கவி. கலப்பு.
3: கரை. கரை.
5: காவியம்.
2: காவியம் வந்து நெடில் எழுத்துனா.
3: ஆமா, நீங்க அவுட். நீங்க அவுட்.
5: கால் இருக்குமோ? எனக்கு இந்த நெடில் குடிதான் தெரியாதுங்க.
3: ஆ, ஓகே. நான் ரொம்ப நல்லா தான் விளையாண்டீங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடல்?
2: தட்டாங்களின்
3: கனவு நேத்தே பாதியதோ தெரிஞ்சுக்கலாம். அப்புறமா நேத்து ஆணி பறந்துக்கிறதுக்கப்புறம் ஒரு பூச்சி எடுத்து உற்சாகமா ஒரே குதியாட்டமா கவி இருக்கும்ல, அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சில நொடிகளுக்கு பின்னர் நாங்க நல்ல தண்ணீர்ல இருக்கிற இடத்துலலாம் முட்டை போடுவோம் அப்படின்ற மாதிரி அதுக்குள்ள தகவல்கள் எல்லாமே சொன்னிச்சான். எங்களோட முட்டை பொறிஞ்சு லார்வா வெளியே வரும். அதாவது இந்த லார்வா என்ன அப்படின்னா, இந்த லார்வாங்கிறது ஒரு புழுக்கள் மாதிரி வெளியே வருமா. இதை வந்து அறிவியல் பேர் தான் இந்த லார்வா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது தண்ணியில் இருக்கிற செடி கொடி, பச்சை செடி கொடி, அப்புறமா பச்சையை தான் சாப்பிடுமா. அதை விட முக்கியமானது லார்வாக்களுக்கு பிடிச்சது கொசுக்களோட லார்வா தானா. அதுவும் சிக்கன் குனியா, மலேரியா, டெங்கு காய்ச்சல் இந்த மாதிரியான கொசுக்களோட லார்வா தான் ரொம்ப பிடிக்குமா. அதனால் கொசுக்களோட இனப்பெருக்கத்தையும் கட்டுப்படுத்துமா. வளரும். சில சில முளைத்து வெளியில் வந்ததும் வயல்கள் இருக்கிற பூச்சிகளை பிடித்து தின்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் சொல்லிச்சு. இந்த கதை மூலமாக நம்ம வந்து கதை மட்டும் தெரிஞ்சுக்கிறது இல்லை, நிறைய அறிவியல் தகவலையும் தெரிஞ்சுக்கிட்டோம்.
2: ஆமாம். சரி, அடுத்ததான் வந்து நானுமே ஒரு கேம் பற்றி சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுக்கோம். ஸ்லெட்டிங் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பனி சார்ந்த விளையாட்டுகளில் ஒரு வகை தான் டோபோகனிங்ல, அதையுமே தெரிஞ்சுக்கோம். ஸ்லெட்டிங் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பனி சார்ந்த விளையாட்டுகளில் ஒரு வகை தான் டோபோகனிங். இந்த விளையாட்டு வந்து பனி பகுதிகளில் வந்து சறுக்கி விளையாடக்கூடிய ஒரு கேம் தான். அதில் வந்து முக்கியமான டோபோகன் அப்படின்னு சொல்லப்படுற சிறப்பு ஸ்லெட் கருவிகள் வந்து பயன்படுத்தப்படுது. இதோட அமைப்பு அப்படின்னு பார்த்தா, பிளாஸ்டிக் மரப்பலகைகளால் செய்யப்பட்ட அந்த தட்டையான ஸ்லெட்களால் இருக்கும். முன்பகுதி வந்து மேலே தூக்கி வந்து வளைஞ்சிருக்கும். காரணம் வந்து பனிப்பகுதிகளில் வந்து அந்த சறுக்கிறதுக்கான ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸை கொடுக்கறதுனால. சில சமயங்களில் வந்து கைகளை பயன்படுத்தி மட்டும் இல்லாமல் கயிறுகளை பயன்படுத்தியும் அதை வந்து கட்டுப்படுத்துகிறாங்க. அமர்ந்து வந்து உட்கார்ந்து சறுக்கி போகிற மாதிரியும் இல்லைனா படுத்துக்கிட்டு சறுக்கி போகிற மாதிரியுமே நிறைய சான்சஸ்லாம் இருக்குது. பனி வந்து மூடிய பகுதிகளில் வந்து விளையாடப்படுற ஒரு விளையாட்டு தான். பனி மூடிய பகுதிகளில் விளையாடப்படுற ஒரு நல்ல விளையாட்டு தான். அதனால் இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பாதுகாப்புமே அவசியம். ஏன்னா வேகமாக வந்து கீழே வரும்போது சறுக்கி அந்த வழுக்கிறதுக்கான சான்சஸ்மே இருக்குது. இதனால் அந்த கைப்பட்டைகள் அப்புறம் ஷூலாம் அவசியம். முதல்ல அந்த கனடாவோட பழங்குடி மக்களால் தான் இந்த பனி பெய்கிற காலங்களில் பொருட்களை வந்து ஏற்றிட்டு போகிற ஒரு போக்குவரத்தை வந்து யூஸ் பண்ணாங்க. அப்புறம் 19th நூற்றாண்டில் ஒரு பொழுதுபோக்கு விளையாட்டாகவுமே மாறியிருக்கு. அடிப்படை விளையாட்டாக இருந்தாலுமே இதுலேயுமே நிறைய வகைகள் போட்டிகளுமே நடத்தப்படுதான். சரி, அடுத்ததாக என்ன எழுத்து சொல்லலாம்?
3: அடுத்ததாக வந்து நம்ம கா கேட்டாச்சு, மா கேட்டாச்சு, ரொம்ப ஜால கேட்டுடலாம்.
2: என்னது?
3: ஜாவா?
2: சரி, ஓகே. ஜா.

0: நான் எடிலா
1: கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா போகாது, குரில சொல்லிடலாம்.
0: குரில நிறையா இருக்கா?
1: நிறையா இருக்கு, ஜன்னல்.
0: சரி ஓகே போதும். ஜா குரில் எழுத்து உங்களுக்குமே நிறைய இந்த எழுத்துல தெரியும்னா கால் பண்ணுங்க 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையுமே சொல்லலாம். அடுத்ததான் நம்ம சாதிக் தம்பி கேட்ட பாடலுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலேயே கிடைக்குது. திறப்பு விழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR Biryani upstairs, Bharati Nagar bus stop, Ramanathapuram. For appointment 915-00-80-065.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: பெண்களின் நலம், தாய்மையின் பாதுகாப்பு இனி உங்கள் அருகிலேயே. பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
3: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 முதல் 8 வரை ஆலோசனை வழங்குகிறார்.
2: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு, பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 95.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கு.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் பாலமுருகன், பாமன் சின்னப்பாலம். நான் இங்கே வந்து கடல் மீனவனாக தான் இன்னும் ஒரு 30 வருஷ காலமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு 42 வயசு ஆகுது. இந்த தொழில் தான் எனக்கு தெரியும். நானும் வட பகுதியில் வந்ததுக்கு அப்புறம் எப்போவுமே என் மச்சினன் சொல்லுவாப்பில், மச்சான் இந்த மாதிரி நான் காசு வாங்க போகிறேன், ஒரு வள்ளத்தில் போக போகிறேன் அப்படின்னு சொல்லையில் அப்போ நான் சொன்னேன், அடே எதையும் தெரிஞ்சு பார்த்து வாங்கடா கொள்றா அப்படின்னு சொல்லல. இந்த விஷயத்தில் வந்து என்கிட்ட சொல்லவே இல்லை. வாங்கி கட்டிட்டு வந்து 2 கடல் வந்து இவன் கடலுக்கு சென்றிருக்கான். வெள்ளிக்கிழமை 1ஆம் தேதி அவன் கடலுக்கு போன நாள்னு அந்த அன்றைக்கு அவனை கரைச்ச பண்ணி தான் ஏற்றிட்டு போயிருக்காங்க. 3ஆவது கடலில் இவன் இந்த மாதிரி தண்ணியில் வந்து உளுந்துடுறான் அப்படின்னு சொல்லி இவங்க தகவல் கொடுத்தாங்க. கொடுத்து 1 மாதமாகுது, எந்த இதுவுமே எங்களுக்கு வந்து எதுவுமே அவங்க தெரியப்படுத்தலை. இந்த மீனவனுக்கு இப்படி ஒரு நிலைமை நடக்கிறேங்கிறது, இதனால் நானும் என்னோட உழைப்பை விட்டு என்னோட இதை விட்டுட்டு என் வீடை விட்டுட்டு இங்கே வந்து அவனுக்காகண்டி ஏதாச்சும் பண்ணலாம் கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால், இதுதான் உண்மையான கதை. ஒரு பெற்ற தாய்க்கு தான் பெற்ற பிள்ளைய பற்றி தெரியும். அந்த தாயுடைய மனசு இன்னைக்கு என் பிள்ளை எங்கே இருக்குதோ, இவங்க சும்மா சும்மா சொல்கிறாங்க, 6 மாதம் கழித்து வருவான், 2 மாதம் கழித்து வருவான், இதையெல்லாம் நம்புறதுக்கு நான் வந்து அது இல்லை அவங்ககிட்ட சொல்லிட்டேன். என்னோட அவங்க மகளை கட்டின ஒரு மருமையும் தான் நான். இதை நம்பாதீங்கம்மா, உங்கள் பிள்ளை உங்களுக்கு இல்லை, இதை நான் ஓப்பனாக சொல்லிட்டேன் அவங்ககிட்ட. இங்கே ஏன் வந்து மறைக்கிறீங்க, அது எப்போ வந்தாலும் நம்ம சொல்லத்தான் போகிறோம். நான் ஓப்பனாக சொல்லிட்டேன், இதை மறைக்காதீங்க, சொல்லிடுங்க. அவங்க எப்போவும் துடிச்சிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு நேரம் கேட்குறதோட அதை மறந்துடுவாங்க, அப்போ அவங்க கிலோமீட்டருக்கு வந்துடுவாங்க அப்படின்னு நான் பேசிக்கிறேன். ஆனால் இவனுக்குள்ளே வந்து உயிர் போனது வந்து எங்களை நிறையா பேரை பாதிச்சிருக்கு. அந்த அம்மாவை பார்க்கறதுக்கு அந்த பையன் தான் இருந்தான். 10,000 ரூபா கொடுப்பான், 5,000 வாங்கி செலவழிப்பான், அந்த மாதிரி கிலோமீட்டருக்கு போயிடுச்சு. 6 மக்களை பெற்றுச்சு, எல்லாரும் தனித்தனியாக போயிட்டாங்க. அவன் மட்டும்தான் இந்த வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்தான். அவன் இந்த வீட்டில் அவன் தான் உட்காந்துருந்தான். அவனும் இல்லைங்கிற காரணத்தில் எதை கொஞ்சம் கொஞ்சம் சமாளித்து வச்சிருக்கான் அந்த தாயை. இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல. நன்றி, வணக்கம்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
3: நேயர்கள் கேட்டுட்டு இருப்பது நம்ம கடல் ஓசை FM 90.4. கடலோடு விளையாட நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா மற்றும்
4: ஜாபீர்.
3: சரி, அடுத்ததான் நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
5: வணக்கம் கார்த்திகா, எப்படி இருக்கீங்க?
3: நாங்க நல்லா இருக்கோம்க்கா. உங்க பேர் அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிருங்கக்கா.
5: நான் வசந்தி ரங்கநாதன் அரூர்ல இருந்து பேசுறேன். ஜாபீர் எப்படி இருக்க? அப்படி
4: நல்லா இருக்கோம்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன்ப்பா.
3: உங்களோட வேலையெல்லாம் இன்னைக்கு முடிஞ்சிருச்சாக்கா?
5: அது முடியுமா? நாமளா கொஞ்சம் நேர்த்தி வச்சுட்டு பேச வேண்டியதுதான், என்ன பண்றது.
3: இன்னைக்கு வந்து உங்களுக்கான எழுத்து சா, குறில் எழுத்துக்கா.
5: என்னது?
3: ஜா.
5: ஜாவா?
3: ஆமாக்கா, சா.
5: நான் ஆரம்பிக்கணுமா, யார் ஆரம்பிக்கிறது?
3: ரெண்டு பேர்ல யாருனாலுமே ஆரம்பிக்கலாம்க்கா. நீங்க ஆரம்பிக்கிறீங்களா, நான் ஆரம்பிக்கவாக்கா?
5: கேளுங்க.
3: சங்கு. சங்கு.
5: என்ன?
3: சங்கு.
5: ஜாதன்னு சொன்னீங்க நீங்க.
3: என்ன
5: சொல்றது, டக்குன்னு வரமாட்டேங்குது. சட்டம் சொல்லியாச்சு. சங்குப்பூ.
3: சங்குப்பூ. சகோதரி.
5: டக்குன்னு வரமாட்டேங்குதுப்பா.
3: சரி ஓகேக்கா. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்க்கா?
5: எனக்கா போக்கிரி படத்துல இருந்து விஜய் நடிச்சது வசந்த முல்லைன்னு ஒரு பாட்டு வரும் இல்ல.
3: ஓகேக்கா, கண்டிப்பா கொடுத்துடலாம்க்கா.
5: அது கொடுத்துருங்க.
3: இன்னைக்கு டைம் ஒதுக்கி எங்களோட நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றிக்கா.
5: நன்றிப்பா, ரொம்ப நன்றிப்பா.
3: நம்ம வசந்தி அக்காவுமே சாலை வந்துட்டு ஜாவா சாவான்னு கலப்பி ஒரு வழியா நாங்க வந்து சாவே சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். சரி, அடுத்ததான் வந்துட்டு ஜாபிர் தம்பியுமே.
4: ஆணியின் உலகில் சிறார் நாவல் உதயசங்கர் அவங்களால இயக்கப்பட்டுச்சுக்கான். அப்புறமா நம்ம நிறைய சொல்லியிருந்தேன், அதாவது நாங்கள் சின்ன சின்ன லார்வாலாம் பிடிச்சிட்டு இருப்போம். சரி சரி, எங்களோட இனப்பெருக்கத்தை யார் கட்டுப்படுத்துவான்னு கேட்கவாரே இல்லையே அப்படின்னும் சொன்னா. அப்புறமா தண்ணியில தவளை வெயில வெளியில,
3: சரி அதுக்கு அதை வந்து நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேச இன்னொரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
6: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர். நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கோம்னா, நீங்க எப்படின்னா இருக்கீங்க?
6: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு உங்களுடைய பொழுதுகள் எல்லாம்?
3: ரொம்ப ஜாலியா தானா போகுது, எப்பயும் போல வெயில் தான்னா.
6: வெயில் தானா? வேலூர்ல மழை வர மாதிரி இருக்கு, ஆனா இன்னும் மழை வரல. பாப்போம், மழை வந்தா நல்லாதான் இருக்கும்.
3: ஆமாண்ணா. சரி ஓகேண்ணா, இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கேம் விளையாடுறோம். என்ன கேட்டீங்களாண்ணா?
6: சொல்லுப்பா, என்ன கேம்னு?
3: நாங்க வந்து ஒரு எழுத்து சொல்லுவோம்னா, அந்த எழுத்துல தொடங்குற வார்த்தைகள் நீங்களும் நானும் மாறி மாறி சொல்லணும்னா.
6: அந்த வரிசையில சொன்னா போதுமா?
3: இல்லண்ணா, இப்ப பான் சொன்னேன்னு வைங்களேன், பா எழுத்துல வந்து மாறி மாறி நீங்க ஒரு வார்த்தை சொல்லணும். அப்படி சொல்லக்கூடாதுண்ணா, பா எழுத்து மட்டும் தானா?
6: ஆமாண்ணா.
3: இப்ப வந்து உங்களுக்கு பா குறில் எழுத்துனா.
6: பட்டம்.
3: பகல்.
6: பதவி.
3: பணம்.
6: பல்.
3: பழம்.
6: பட்டு.
3: பட்டு. பசு.
6: ஓகே. பகட்டு.
3: அண்ணா ரேடியோ பக்கத்துல இருந்தீங்கனா கொஞ்சம் தள்ளி வந்துருங்கண்ணா.
6: பகட்டு.
3: பறவை.
6: என்னப்பா?
3: பறவை.
6: பல்லாக்கு.
3: பகுதி.
6: பள்ளி.
3: பதக்கம்.
6: பள்ளி.
3: என்னதுனா?
6: பள்ளி.
3: பருப்பு.
6: ஓகே. பச்சிளம் குழந்தை.
3: சரி ஓகேண்ணா, இது வந்து ரொம்ப போய்கிட்டே இருக்குதுன்னா இதுல வந்து நீங்களும் வின்னர் நானும் வின்னர்னா.
6: அதுதான், நிறைய சொற்கள் சொன்னேன் பத்தியா, எவ்வளவு சூப்பரா சொன்னேன்
3: பாரு. ஆமாண்ணா, ரொம்பவே சூப்பரா சொல்லிட்டீங்கண்ணா. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னா?
6: இன்னைக்கு எனக்கு வந்து சத்தம் போடாது, இது திரைப்படத்தின் பெயர். இதுல இருந்து பேசுகிறேன் பேசுகிறேன் உன் இதயம் பேசுகிறேன். சாங்கோட மியூசிக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த பாடல் ஒளிபரப்புறீங்களா?
3: கண்டிப்பா கொடுத்துடலாம்னா. நன்றிண்ணா, எங்களோட நிகழ்ச்சியில கலந்து
6: உங்களுக்கும் சூப்பரா அமையட்டும்.
3: நன்றிண்ணா.
6: பாய்பா.
3: நம்ம சந்திரசேகர் அண்ணாவையுமே தோக்க முடியாம நாங்க ரெண்டு பேருமே வின்னர்னு சொல்லிட்டோம். அடுத்ததான் நம்ம ஜாபிர் தம்பியுமே வாசிச்சுக்கிட்டு இருந்தாங்களே ஒரு புக்கு.
4: ஓகேக்கா, எங்க எண்ணத்தை வந்து யார் ஆட்சி செய்யறது அப்படின்னா, தண்ணியில இருக்கிற தவறை வெளியில இருக்கிற பறவைகள் எங்களை பிடிச்சு தின்னுவாங்க அப்படின்னு சோகமா குரல்ல முடிச்சு நிலவெளி தட்டா நீண்ட பேர் முடிச்சுக்கிட்டுச்சான். பின்னர் உற்சாகமா, ஆனால் உயிர்களில் சமநிலையை காப்பதற்குன்னு நாங்களும் வேண்டும், எங்களோட கனவு இல்லாமல் நாங்கள் இந்த பூமியில் எப்பவுமே இருக்கணும் என்று சொல்லிவிட்டு விருன்று ஒரு சுற்று சுற்றி வந்துச்சாங்க. ஆணிக்கு ஆச்சரியமா இருந்துச்சான். தட்டானின் மீது அவளுக்கு அளவு கடந்த அன்பு தோன்றியது. அருகில் சென்று அதன் சிறகுகளை தடவி விட்டாள். வானம் முழுவதும் கருத்து இருண்டு வந்துவிட்டது. இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்றத நம்ம நாளைக்கான பகுதிகளில் தெரிஞ்சுக்கலாம்.
3: இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம ஜாபிர் தம்பி, அதாவது நாளைக்கு 6 மணியில் நம்ம தெரிஞ்சுக்குவோம். அடுத்ததான் நானுமே வந்து ஒரு தகவல் சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுக்குவோம். குழந்தை வந்து கருவில் இருக்கும்போதே அதுக்கான அடிப்படை உரிமை வந்து கிடைக்கணும். அதுக்கு வந்து எதிராக எந்த செயல்கள்லையுமே நம்ம ஈடுபடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக வந்து ஒரு சிலர் இப்போ இருக்கக்கூடிய அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி குழந்தை வந்து என்ன பாலினம் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த முயற்சிகளையுமே எடுக்கிறாங்க. முன்னாடிலாம் வந்து பெரியவங்க ஒரு சில அறிகுறிகளை வச்சு கணக்கு பண்ணுவாங்க, ஆனால் இப்போது வெளிநாடுகளுக்கு போய் மருத்துவமனைகளுக்கு போய் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு வந்து ஆர்வத்தோடு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அப்போ வந்து ஏன் இந்தியால இந்த மாற்றம் வரலன்னு கேட்டா, இன்னுமே ஒரு சிலர் வந்து கருக்கலைப்பு, தனக்கு வந்து இந்த பாலினம் உள்ள குழந்தைதான் வேணும்னு அந்த தவறான எண்ணங்களாலேயும் கூட தான் PCPNTD அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய சட்டமைப்பு, அது வந்து கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகளோட பாலினத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு சட்டவிரோதமான ஒரு செயலா இருக்கு. இது ஏன் வெளிநாட்டுகள்ல நடக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்டாங்கன்னா, கண்டிப்பா அங்க வந்து குறைவு தான். அது மட்டும் இல்லாம அவங்களோட சட்ட முறைகள் வந்து மாற்றங்கள் இருக்கும். சில சமயங்கள்ல வந்து மருத்துவ காரணங்களுக்காக வந்து உடல்நல பிரச்சனைகளுக்காக ஸ்கேன் செய்யலாம், ஆனா அப்பயுமே வந்து பாலினம் வந்து சொல்லப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இது சட்டப்படி தடையாகவுமே பார்க்கப்படுது. சரி, அடுத்ததான் வந்துட்டு இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு எழுத்து சொல்லி அந்த எழுத்துல வந்து வார்த்தைகள் மாறி மாறி சொல்ற விளையாட்டு தான் விளையாண்டுகிட்டு இருக்கோம். நீங்களுமே கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்க 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையும் சொல்லலாம். அடுத்ததான் நம்ம வசந்தி அக்கா கேட்ட பாடலுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: கேட்டுட்ருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாட நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, அப்புறம்
3: அகில்.
2: நம்ம அகில் தம்பியுமே கடற்கண்ணி அப்படின்ற ஒரு புக்கை வந்து ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை எழுதினவங்க பேருமே சொல்லிடுங்க
3: கா. அதை எழுதினவங்க பேர் தமிழ் செல்வன்.
2: சரி ஓகே, இப்போ வந்து நீங்கள் ரீட் பண்ண ஆரம்பிங்க.
3: ஓகேக்கா. அப்போது கப்பல் தளத்தில் மக்கள் அங்குமிங்கும் தப்பிக்க வழி தேடி கொண்டு இருந்தனர். முன்பாக அந்த இளவரசன் கடலுக்குள் விழுவதை பார்த்தான். முதலில் அவளுக்கு அதை கண்டு மகிழாக இருந்தது. ஏனெனில் அவன் அவளை நோக்கி வருவதாக அவள் நினைத்தாள். மனிதர்களால் நீருக்குள் உயிர் பிழைக்கத்திற்கு இதுக்கடுத்து நம்ம அடுத்த பதில் தெரிஞ்சிடலாம்.
2: சரி ஓகே, இந்த கடற்கண்ணியில் வந்து இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, என்ன நம்ம ஆக்கில் தம்பி வாசிக்கிறாங்க அப்படின்றத நம்ம அடுத்த பகுதியில் தெரிஞ்சுக்குவோம். அடுத்ததான் நானுமே வந்து ஒரு தகவல் சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுக்குவோம். பெற்றோர்களை பொறுத்த வரைக்குமே அவங்களோட குழந்தைகள் பற்றின சரியான புரிதல் எப்படி அவசியமோ, அதே மாதிரி குழந்தையோட நண்பர்கள் பற்றியுமே ஒரு சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். குறிப்பாக வந்து அவங்க எப்படி பேசுகிறாங்க, ஒழுக்கமான முறையில் நடந்துக்கிறாங்களா அப்படின்னு வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். இது மூலமாக தவறான பழக்கங்கள் குழந்தைங்களுக்கு வந்து வர்றதா ஆரம்ப காலத்திலேயே நம்மளால தடுக்க முடியும். ஒரு சில பெற்றோர்கள் வந்து அவங்க குழந்தையோட நண்பர்கிட்ட சரியாக பேசுறது கூட வச்சுக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூப்பிட்டதுமே உடனே குழந்தைங்களை விளையாட அனுப்பிடுவாங்க. ஆனால் கண்டிப்பாக அவங்களோட நண்பர்கள் கிட்டையுமே பேசு வழக்கம் வந்து வச்சுக்கணும். சில நேரங்களில் வந்து குழந்தைங்க அவங்களோட பேரண்ட்ஸ் மேலே வச்சுருக்கிற பாசத்தில் தொடங்கி எதிர்கால முடிவுகள் என்ன அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் ஷேர் பண்ணுவாங்க. அதனால் அவங்கக்கிட்ட தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். செய்ய போகிற விஷயங்கள் மட்டும் இல்லாமல் இதுவரை ஏதாவது தவறுகள் செஞ்சிருந்தாலுமே அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த ஃப்ரெண்ட்ஸ் அந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருந்தால் தெரியும். உபசரிக்கிறதுனால மட்டும் அவங்க வந்தோடனே வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறதுனால மட்டுமே நம்ம வந்து அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்டால், கண்டிப்பாக அதுக்கு வந்து குறைஞ்சது கொஞ்ச நாட்களாக தான் அவங்களோட வந்து நம்ம பழகி இருக்கணும். இதனால் குழந்தைங்களோட ஃப்ரெண்ட்ஸ்டையுமே நல்லா பேசுகிற பழக்கத்தை வந்து பேரண்ட்ஸுமே உருவாக்கிக்கணும். சரி, அடுத்ததான் வந்து பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: நேயர்கள் கேட்டுட்டு இருப்பது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, அப்புறம்
1: ஜாபீர்.
0: நம்ம ஜாபீர் தம்பியுமே வந்து ஒரு புக் ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களே?
1: ஆமாக்கா, அது வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொன்னக்கா, நாளைக்கான பகுதியில் தெரிஞ்சுக்கலானே.
0: நாப்பா, சரி ஓகே. அடுத்ததான் வந்து இன்னைக்கான வானிலை தகவலையுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்துட்டோம்ல, அதனால் இன்னைக்கான வானிலை தகவலையுமே தெரிஞ்சுக்குவோம். இன்றைக்கி வந்து காற்றோட வேகம் 24 கிலோமீட்டரில் இருந்து 39 கிலோமீட்டர் வரை தென்மேற்கு அப்புறம் தெற்கு திசையில் வீசும். இன்றைக்கி வந்து மழைக்கான வாய்ப்புமே இல்லை. இது வந்து மண்டபம்லேருந்து ராமேஸ்வரம் வரை யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த தகவல் அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கான நிகழ்ச்சியில் உங்கள்கிட்டருந்து விடைபடுறது நான் கார்த்திகா, அப்புறம்
1: ஜாபீர்
0: மற்றும்
2: அகில்.
0: இணைஞ்சிருக்கீங்க இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினம் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு 24 கிலோமீட்டர் வேகம் முதல் 39 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு மற்றும் தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை FM சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டி சொல்கிறோம்.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழக நிகழ்ச்சியில அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நான், உங்கள் இனிதா. இன்னைக்கான பயணமா நம்ம ராமேஸ்வரத்துல பெரும்பாலான மீனவ பெண்கள் ஈடுபடுற பழமையான தொழில் அப்படின்னு சொன்னா அந்த சிப்பி மற்றும் சங்கு வச்சு கைவினை பொருட்கள் செய்யறது தான். குறிப்பா கடல் பாசி எடுக்கிற பெண்கள் தான் கடல்ல சோவிகளையும் சிப்பிகளையும் சங்குகளையும் எடுக்கிறாங்க. யாரு அப்படின்றத நான் சொல்றேன். நம்ம சின்னப்பாளம் பகுதியில இருக்கிற மக்கள், அதாவது பாத்தீங்கன்னா குறிப்பா பெண்கள், 20க்கும் மேல இருக்கிற பெண்கள் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, நம்ம வடகாடு மாங்காடு சம்ப பகுதிகளில் கடலுக்குள்ள மூழ்கி சிப்பி சோவி சங்கு இதெல்லாமே எடுக்கிறாங்க. காலையில 8 மணிக்கு வர்றவங்க மதியம் 2 மணி வரைக்கும் கடல்ல வேலை பாக்குறாங்க. பாறைகளை ஒட்டிக்கிட்டு இருக்கிற அந்த சோவிகளை கைகளால எடுப்பாங்க. இப்படி எடுக்கிற அந்த சோவிகளை சேமிச்சு வச்சுப்பாங்க. இவங்க பாறைகள்ல சோவி எடுக்கிறப்போ பாறைகள் வந்து கைகளை குத்தி கிழிச்சிடும். இப்படிலாம் வேலை செஞ்சும் அந்த பெண்களுக்கு போதிய வருமானம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த சேமிச்ச சோவிகளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 10 நாள் சேகரிச்சு வச்சிருப்பாங்க. ஒரு படி சோவி 22 ரூபாய்க்கு கொடுக்கறாங்க. இந்த சோவியில கிடைக்கிற அம்புலியாங்காசு அப்படின்னு சொல்லக்கூடிய நாகனம், அதாவது நகம் அப்படின்னு சொல்லுவாங்க, இதோட விலை பாத்தீங்கன்னா ₹75, அதாவது ஒரு படி வந்து ₹75 அப்படின்னு சொல்றாங்க. அம்புலியாங்காச வந்து எடுத்து வியாபாரத்துக்கு கொடுக்கறாங்க. குறிப்பா இந்த நத்தக்கறி எல்லாம் செய்வாங்க இல்லையா, அந்த சோவிக்குள்ள இருக்கிற அந்த அம்புலியாங்காசு தான். வயதான 65 வயசு உடைய முனீஸ்வரி, அவங்க சின்னப்பாளத்துல இருக்கிறவங்க, இவங்களோட 10 வயசுலயே இருந்து சிப்பி எடுக்கிறதுக்கு கடலுக்கு போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள்ட்ட நான் பேசினப்ப அவங்க கணவனை இழந்த பின்னாடி இந்த தொழில் அவங்களுக்கு வந்து முழு நேர தொழிலா மாறிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. நண்டு பிடிக்கிறது, சிப்பி எடுக்கிறது, அப்புறம் சங்கு எடுக்கிறது, இந்த சிப்பி சங்குகளை எடுத்து கைவினை பொருட்களும் செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சின்னப்பாளம் பகுதியிலுமே இவங்க வந்து சிப்பி எடுக்கிறாங்க. குறிப்பா வடகாடுக்கு போயும் சிப்பி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சின்னப்பாளம் பகுதியில காலையில 6 மணிக்கு பாத்தீங்கன்னா கடல் நீர் வந்து வடு கொடுக்கும். அந்த நிலையில கடல்ல இறங்கி சிப்பி எடுக்கிறாங்க. என்ன சிப்பி எடுக்கிறாங்க அப்படின்னா, பூச்சிக்கூடு, அதாவது நிலைகள்ல போடக்கூடிய அந்த மாலைகள்ல கோர்ப்பாங்க இல்லையா, அந்த பூச்சிக்கூடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிப்பியை தான் எடுக்கிறாங்க. 3 மணி நேரம் சிப்பி அரிக்கிறாங்க. அதுவும் அவங்க கையில அந்த அரைச்சான் வச்சுக்கிட்டு கரெக்டா அந்த சிப்பி இருக்கிற இடத்த பார்த்து அவங்க அந்த மணலை அள்ளி அரிப்பாங்க. அரிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் பூச்சிக்கூடு கிடைக்கும். அதை என்ன செய்வாங்க, சேகரிச்சு கடைகளுக்கு கொடுக்கறாங்க. இப்படித்தான் அவங்களுடைய தினசரி வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு. சின்னப்பாளம் பகுதியில சதுப்பு நிலமா இருக்கிறதுனால கடல் இதுல வடு கொடுக்கற நேரம் அப்பதான் வந்து பெண்கள் எல்லாருமே வருமானம் ஈட்டுறாங்க. முனீஸ்வரி அக்கா மட்டும் இல்லங்க, 200க்கும் மேல அதிகமான பெண்கள் இந்த சிப்பி எடுக்கிற தொழில் செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா இந்த பகுதியில புதமன் குழிகளும் இருக்குது. மண்ணுல புதஞ்சிருக்கிற ஆக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை சிப்பி, அதாவது கால்களை பதம் பாத்துரும் அப்படின்னு சொல்றாங்க. இது வெட்டுச்சு அப்படின்னா கால்கள்ல தையல் போடுற நிலைமைக்கு கூட வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவோ ஆழத்துல வெட்டுமா, கால்கள் வைக்கிறப்ப பார்த்து வைக்கணும் அப்படின்னு சின்னப்பாள மக்கள் சொல்றாங்க. ஆபத்து நிறைஞ்ச இந்த பகுதிகள்லயும் சிப்பிகளை சேகரிக்க வேண்டி இருக்கு அப்படின்னு தன்னோட சவால்களா அந்த பகுதியில இருக்கிற பெண்களுமே நிறைய விஷயங்களுமே நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. கடல்ல இருந்து நிறைய வகை சோவிகள் எடுக்கிறாங்க. என்ன சோவி அப்படின்னா, பாலுரி, மட்டி சிப்பி, ஐவிரல் சங்கு, அப்புறம் தாய சோவி, வாழப்பூ சங்கு, சிவப்பு பால் சோவி, மீன் சிப்பி, பூச்சிக்கூடு, பாலாட சங்கு, தாய சோவி, அம்பளியாங்காசு, கட் சோவி, சாய சிப்பி, வெள்ளக்கோபஞ்சி, புறாமுட்டை, திருகாணி சிப்பி, முள்ளி சங்கு, லேசான தகடு சிப்பி, காக்கா மூக்கு, இத்தனை வகையான சோவிகள் கடல்ல இருந்து எடுக்கிறாங்க பெண்கள். எவ்வளவு வகையான சோவிகள் இருக்குது. ஆனா இதுக்கும் மேல நிறைய வகையான சிப்பிகளும் சங்குகளும் கடல்ல இருக்குது. அந்த சங்குகளை வச்சு பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழில் செய்யறாங்க அப்படின்றது ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயம்தான் மக்களே. அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலேயே கிடைக்குது. திருப்பூழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150800065.
2: பெண்களின் நலம், தாய்மையின் பாதுகாப்பு இனி உங்கள் அருகிலேயே. பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
3: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 முதல் 8 வரை ஆலோசனை வழங்குகிறார்.
2: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு, பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 95.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: வந்தன வந்தன வந்த சனம் எல்லாம் இந்திரன் வந்ததும்

0: ஓசையம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் ஜோஸ்பின், வயசு 65. பிறந்த ஊர் மூக்கையூர். ஒரு 13 வயசு எனக்கு. அதுக்குள்ள எங்களுக்கு ரொம்ப சோதனைகள்லாம் ரொம்ப நடந்துச்சு. இதுக்கிடையில ஜாலியா நாங்க சுத்துறோம்னா சாயலூரி சினிமா தியேட்டர்ல போய் படம் பாக்குறது, என்ன புதுக்குடி எங்கெங்க இந்த வில்லடி பட்டாதுன்னு ஓடுதாப்பலாம் வில்லடி பட்டுதான். வில்லடிப்பாட்டுன்னு சொல்றது அது ஒரு இது, இந்த இப்படி இந்த போடுறாங்கல்ல மாரியம்மாவுக்கு முத்து பரப்புறாங்கல்ல, அவங்களாம் ஒருத்தன் திருநாக்கரணும் போது நாங்கள் சின்ன பிள்ளைகளாக ஜாலியாக ஓடுறது. அப்புறம் கம்மா முத்துலகம்மான்னு சொல்றது ஒரு கம்மா, அதான் முக்கியம். அதில் பொம்பளை பிள்ளைய ஆம்பளை பிள்ளைய நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக இருப்போம். இந்த இப்படி உள்ள சந்தேக காலங்கள்ல நல்லா விளையாடுறது. மூக்கையூரில் பக்கத்தில் ஆறு, அந்த ஆறில் இருந்து நல்லா இறால் பிடிக்கிறது, மீன் பிடிக்கிறது, நாங்கள் பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளையெல்லாம் சேர்ந்து ஒத்தப்பன அங்கே காடு கரையில் இப்படி விளையாட போகிறது. இங்கிட்டு புதுக்கிணறுன்னு சொல்லி ஒரு தனி கிணறு நரிப்பையூர் பக்கத்தில், அங்கே கத்தாக்கா பழம் இது இந்த தர்பூசணி சொல்கிறீல்ல அதாங்க நல்லா கிடக்கும். போய் போகிற பறிக்கிறது, கல்லறையெல்லாம் விளையாடுவோம். நைட்லாம் கல்லறையில் படுத்து வருவோம். நம்ம மூக்கையூர்லாம் வந்து பயப்பட மாட்டோம். எல்லாம் இப்படி ஒரு ஜாலியாக நாங்கள் நல்லா வாழ்ந்துக்கிட்டு வந்தோம். அப்படி ஒரு நல்லா ஜாலியாக தான் அம்மாச்சிக்கு ஒரு சிரிப்பு மகிழ்ச்சியாக தான் நான் வாழ்ந்தேன். திடீர்னு எங்கள் அப்பாவுக்கு கேன்சர், எங்கள் அப்பா இருந்துட்டாங்க, தம்பி மாதிரி இருந்துட்டானுங்க. அதோட மன நிம்மதி இல்லாமல் நாங்கள் இருந்துக்கணும். எங்கள் அம்மா சின்ன வயசில் விளையாகவும் நாங்கள் மூணு சின்ன சின்ன பிள்ளைங்க. அதோட எங்கள் பெரியப்பா மாதிரி வந்து கூட்டிகிட்டு இங்கே பாமன் வந்துட்டாங்க. வந்ததோடு இதுவரையிலும் அம்மா எனக்கு எவ்வளவோ ஜாலியாக இருந்த இடம் இன்றைக்கி அந்த ஞாபகம் வரும். அந்த அப்பா வாழ்ந்த இடம், நான் வாழ்ந்த இடம் பேருக்கு தான் அம்மாச்சி இங்கே வந்தேன். இங்கே வந்துடுறது எனக்கு அங்கே போனாலும் நிம்மதி இருக்காது. ஊரை விட்டு வரும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக தான் இருந்துச்சு. நிம்மதியாலேருந்து இங்கே வந்துட்டு இப்போ ஒரு கல்யாணம் பண்ணி தாத்தா தான் போவாங்க. இப்போ ஒரு ரெண்டு நேரம் போயிருக்கேன் அம்மாச்சி மூக்குறக்கு. இவ்வளோ பேசி என்னுடைய வாழ்க்கை வரலாறு கேட்டதுக்கு நன்றி. என்னையா இந்த அளவுக்கு என் வேதனை துன்பத்தில் அவங்கள்ட்ட நான் சொல்கிறேன். என்ன
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4
4: சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. கேட்டுட்டு இருக்கீங்க இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. நண்பர்களே, 3 வருஷத்துக்கு ஒரு முறை விஞ்ஞானிகள் ஒரு சிறப்பு பயணம் மேற்கொள்றாங்க. எங்க தெரியுமா? கடல்ல தான். தொலைதூரத்துல இருக்கிற பவளப்பாறை தீவுகளுக்கு போய் பவளப்பாறைகள் எந்த நிலையில இருக்குது, என்னென்ன மீன் இனங்கள் வாழுது, புதுசா என்ன மீன் உருவாயிருக்கு, என்ன மீன் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு, கடலோட ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படின்னு ஆய்வு செஞ்சுட்டே இருக்கிறாங்க. குறிப்பா பசிபிக் பெருங்கடலுக்கு நடுவுல இருக்கிற நம்ம தீவுகள்ல பவளப்பாறைகள் அதிகமா இருக்கிற இடங்கள் இருக்குது. கடல் நீர் பளிங்கு மாதிரி தெளிவா இருக்கும் நம்ம ராமேஸ்வரம் பகுதியில. இந்த பகுதிகளில் இருக்கிற பவளப்பாறைகளும் ஆரோக்கியமா இருக்குது. குறிப்பா இந்த பகுதியில ஏராளமான கடல்வாழ் உயிரினங்கள் செழித்து வாழுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த வாழ்க்கை வந்து தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு தான் கடல் ஆராய்ச்சியாளர்கள் அதுல ஈடுபட்டு இருக்காங்க. நம்மளுடைய ராமேஸ்வர தீவு ஒரு சொர்க்கமான இடம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கடல் ஆராய்ச்சிக்கு அது சொர்க்கம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வாழ்ற ஒரு மீனை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோங்க. கிளி மீன், அதாவது பேரட் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர் மீனவர்கள் வந்து கிளிஞ்சான் மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிளிஞ்சான் மீன் வந்து சாதாரணமா வளரக்கூடிய மீன் இல்ல, அது கடல்ல இருக்கிற பவளப்பாறைகளுக்கு உதவி செய்யற மீன் அப்படின்னு சொல்றாங்க விஞ்ஞானிகள். முன்னாடியெல்லாம் நம்ம கடல் பகுதியில அதிகமா கிளிமீன் பார்த்துருப்போம். குறிப்பா இந்த கிளிமீன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஊதா கலர்கள்லையும் பச்சை கலர்கள்லையும் கலந்த மாதிரி ஒரு கலவை, அதாவது பார்த்தீங்கன்னா பஞ்சவர்ண கிளிகளுக்கு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு உடல் அமைப்பு வந்து இந்த மீனுக்கு இருக்கும். செதில்கள் வந்து பார்க்க அழகாகவும் இருக்கும், பெரிய பெரிய செதில்களாகவும் இருக்கும். இதனுடைய வாய் வந்து பார்த்தீங்கன்னா கிளியோட மூக்கு அந்த மாதிரியே இருக்கும். கிளியோட நாக்கு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நாக்குகளையும் அமைப்புகளையும் கொண்டிருந்திருக்கும். இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா பாறைகளை வாழக்கூடிய சின்ன சின்ன பாசிகள் நுண்ணுயிரிகளை சாப்பிடுது. இந்த மாதிரி தோற்றம் இருக்கிறதுனால தான் இதை கிளி மீன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனவர்கள். அதிகபட்ச நீளம் 1 மீட்டர் வரையும் வளரக்கூடிய இந்த கிளி மீன் பாத்தீங்கன்னா 46 கிலோ எடை வரைக்கும் இருக்குமா. என்னடா 46 கிலோ வரைக்கும் எடை இருக்கிற மீன் கிளி மீனா? நம்ம 1-2 கிலோ 3 கிலோ இந்த மாதிரி சைஸ்ல தானே பாத்திருக்கோம் அப்படின்னு நினைப்போம். ஆனா கிளை 46 கிலோ வரைக்கும் இந்த கிளி மீன் வளரும் அப்படின்னு சொல்றாங்க விஞ்ஞானிகள். பவளப்பாறைகள்ல இருக்கிற வெப்பமண்டல கடற்பகுதியில வாழ்ற இந்த கிளி மீனுக்கு கிளிகள்கிட்ட இருக்கிற அந்த அழகு மாதிரியே இதோட அழகு ரொம்ப வலிமை வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. இதோட அழகுகளால பவளப்பாறைகள்ல மேயுது அப்படின்னு சொல்றாங்க. பவளப்பாறைகள் ஆரோக்கியமா இருக்க உதவுறதால கடலோட தோட்டக்காரன் அப்படின்னுமே இந்த கிளி மீனை சொல்றாங்க. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த 46 கிலோ எடை இருக்கிற கிளி மீன் சொன்ன இல்லையா, அந்த மீனுக்கு பாம்ஹெட் பேரட் ஃபிஷ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லக்கூடிய ஒரு பேருமே இருக்குது. இது என்ன சாப்பிடும் அப்படின்னா பாறைகள்ல மேல வளரக்கூடிய பாசிகள். பொதுவா கிளி மீன்கள் வந்து பாத்தீங்கன்னா பாறைகள்ல வளரக்கூடிய அந்த சின்ன சின்ன பாசிகளை கடிச்சு சாப்பிடக்கூடிய தன்மை கொண்டதுதான். குறிப்பா இந்த பேரட் ஃபிஷ், அதாவது பாம்ஹெட் பேரட் ஃபிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய 46 கிலோ எடை கொண்ட இந்த கிளி மீன் பாத்தீங்கன்னா வெள்ள மணலை உருவாக்குது அப்படின்னு சொல்றாங்க. பவளப்பாறைகள்ல சொரண்டி உண்றப்போ கொஞ்சம் பவள சுண்ணாம்பு உடம்புக்குள்ள போயிருது அப்படின்னு சொல்றாங்க. அதை ஜீரணிக்க முடியாம நுண்ணிய மணலா வெளியேற்றுது. பாத்தீங்கன்னா இந்த 100 கணக்கான வெள்ளை மணல்களை வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிளி மீன் நைட் நேரத்துல தூங்குறப்போ தன்னை சுத்தி வந்து கூடு மாதிரி அமைச்சுக்குருமா. இந்த கூட்டுக்குள்ளதான் அது வந்து என்ன செய்யும் அப்படின்னா நைட் நேரங்கள்ல தூங்குமா. ஏன் அப்படின்னா தன்னோட உடம்பு மேல ஏதாவது ஒட்டுண்ணிகள் வந்து ஒட்டாம இருக்கிறதுக்கும் தன்னை எதிரிகள் தாக்காம இருக்கிறதுக்கும் இந்த வலுவழுப்பு தன்மையான ஒரு திரவத்தை வந்து தன்னோட உடம்பு ஃபுல்லா வெளியிடும் அப்படின்னு சொல்றாங்க. எங்க அப்பா சின்ன வயசுல கிளிஞ்சான் மீன் பிடிச்சிட்டு வந்த உடனே என்ன செய்வாங்க அப்படின்னா தீ மூட்டி அந்த கிளிஞ்சான் மீனை சுட்டு கொடுப்பாங்க. அப்பவே சுட சுட சாப்பிடும் போது அவ்வளவு டேஸ்டா இருக்கும். இந்த கிளிஞ்சான் மீன்ல வறுவலும் பண்ணி தருவாங்க, அதுவுமே நல்லா இருக்கும். குறிப்பா இந்த கிளிஞ்சான் மீன் வந்து வெடுக்கு வாடை அடிக்கிறதுனால கீரைகள் உருவி போட்டுதான் இந்த வறுவலுமே செய்வாங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இப்ப இந்த கிளிஞ்சான் மீன்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா பார்க்க கூட முடியறதில்ல, அந்த அளவுக்கு இந்த கிளிஞ்சான் மீன்களோட வரத்து குறைஞ்சு போச்சு. ஏன் அப்படின்னா காலநிலை மாற்றத்தால பவளப்பாறைகள் அழியுது, இதெல்லாம் தான் காரணம். ஒரு மீன் கடலுக்குள்ள பாசி சாப்பிடுது அவ்வளோதான் நினைக்கிறோம், ஆனா அந்த மீன் பவளப்பாறையை சுத்தம் பண்ணி பாறைகள்ல 1000 கணக்கான கடல் உயிரினங்களுக்கு வீடா இருக்குது அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் தானே மக்களே. இந்த கிளிஞ்சான் மீன் ஒரு முழு கடல் உயிரினங்களுக்கான பாதுகாக்கப்படுற ஒரு இயற்கை தோட்டக்காரன் அப்படின்னு கூட சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும். டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமைய வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்க்கிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம்.

0: 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. 90 வருஷங்களுக்கு முன்னாடி ஓலைக்குடா சங்குமால் பகுதியில இருந்து தண்ணீர் ஊற்று வரைக்கும் சுண்ணாம்பு கடையிறவங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. என்னடா சுண்ணாம்பு கடையிறவங்களா, இதுவரைக்கும் நம்ம தீவுல இத பத்தி நம்ம கேள்விப்பட்டதே இல்ல அப்படின்னு தான் நினைப்போம். கண்டிப்பா மக்களே, ஆனா அந்த பகுதியில இருந்தவங்க ஒரு சில பேர் சுண்ணாம்பு கடையிறவங்களா வாழ்ந்துட்டு தான் இருந்திருந்திருக்காங்க. அத பத்தின விஷயங்களையும், அவங்க எப்படி சுண்ணாம்பு கடையிறாங்க, அந்த தொழில் எவ்வளவு வருஷம் இருந்துச்சு அப்படின்றத பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. சுண்ணாம்பு கடையிறவங்க அப்படின்ற மக்கள் நம்ம ஓலைக்குடா தண்ணீர் ஊற்று பகுதியில வாழ்ந்திருந்ததா சொல்றாங்க. இவங்க ஏன் அப்படி சொல்லப்பட்டாங்க அப்படின்றத பத்தி நம்ம விளக்கமா பார்க்கலாம். இந்த குளிசங்கு, ஐவிரல் சங்கு, மட்டி சிப்பி சங்குகளும் கடல்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு வகையான ஒரு சிப்பிகள் சங்குகள் இனத்தை சேர்ந்ததுதான். இந்த சங்குகளை சிப்பிகளை வச்சு சுண்ணாம்பு தயாரிக்கிறாங்க. எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம சொல்லலாம். இந்த சிப்பிகளை சேகரிச்சு அதை சூளையில வேக வைக்கிறது, அதை இடிச்சு பொடியாக்கி அந்த பொடிகளை தான் சுண்ணாம்பா ஆக்கியிருக்காங்க. இதனால இவங்களுக்கு இந்த ஓலைக்குடா பகுதிகளில் அது முக்கிய தொழிலாகவும் இருந்துச்சு. முன்னாடிலாம் கடற்கரையில கிடக்கிற சிப்பிகளை, அதுவும் சுண்ணாம்புகளுக்கான சிப்பிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மட்டு சிப்பி, அதை என்ன செய்வாங்க அப்படின்னா சேகரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் சேகரிச்சு அதை வேக வச்சு மாட்டுச்சாணத்துல தயாரிக்கிற எருக்கள் மேல கோபுர அமைப்புல அடுக்குவாங்க. இப்படி அடுக்கி வச்சு அந்த மாட்டுச்சாணத்துல மேல என்ன செய்வாங்க அப்படின்னா முட்டைப்பாசி இருக்கு இல்லையா, அதாவது மணிப்பாசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாசியை வச்சு என்ன செய்வாங்கன்னா காத்து போகாத மாதிரி ஃபுல்லா அடைச்சு விட்டுருவாங்க. நைட்டு ஃபுல்லா அப்படியே இருக்குமா. மறுநாள் காலையில அத ஒரு மண் பாத்திரத்துல எடுத்து அது வந்து பாத்தீங்கன்னா பொடியா சுண்ணாம்பா மாறிடும். அதுல ஒரு சில சுண்ணாம்புகள் என்ன செய்யும் அப்படின்னா கட்டி இருக்கும், அந்த கட்டியை உடைச்சு விட்டு தூளா எடுத்து அதை உதிரியா எடுத்து வச்சுப்பாங்க. அதுல சூடான தண்ணியை சேர்ப்பாங்க. கொதி நிலையில இருக்கும் போதே சுண்ணாம்பை குச்சி வச்சு கடைஞ்சு சுத்தமான சுண்ணாம்பை தயாரிப்பாங்க. இப்படித்தான் தயாரிச்ச சுண்ணாம்புகளை வீடுகளுக்கு, வெள்ளை அடிக்கிறதுக்கு, கட்டுமானத்துக்கெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அந்த பகுதியில வாழ்ற மக்கள். அது மட்டும் இல்லாம வெளியூர்களுக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த ஓலைக்குடா பகுதிகளில் உள்ள வீடுகள் எல்லாமே சுண்ணாம்புகளால பயன்படுத்தின வீடுகள் அப்படின்னு கூட அந்த பகுதியில உள்ள மக்கள் சொல்றாங்க. போக்குவரத்து இல்லாத அந்த காலங்கள்ல ராமேஸ்வரத்துக்கு சுண்ணாம்ப தலையில சுமந்துக்கிட்டு பெண்கள் வியாபாரம் செஞ்சிருக்காங்களாம். காலம் மாறினதால அழிவு நிலைக்கு சென்றுச்சு இந்த சுண்ணாம்பு சூளை. குறிப்பா கடல்ல கடக்கிற சிப்பிகளை எடுக்க வேண்டாம், பாறைகளை எடுக்க வேண்டாம் அப்படின்னு அரசு உத்தரவிட்டதுக்கு அப்புறம் இந்த சுண்ணாம்பு காலவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுண்ணாம்பு கம்பெனி, இதனால மக்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. சுண்ணாம்பு தான் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அலங்கார பொருட்கள் செய்யலாம்ல அப்படின்னு அந்த சிப்பிகளை வச்சு அலங்கார பொருட்களும் செஞ்சிட்டு இருக்காங்க. அதுலயும் பெண்கள் இப்ப மும்முரமா ஆர்வமாகவும் இருக்கிறாங்க. அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலின் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: சாயங்கால நேரத்துல கடல் ஓரமா நடந்து போனா உருண்டையா கல்லு மாதிரி கிடந்துச்சு. பக்கத்துல போய் பார்த்தா கனவா மை மாதிரி திரவம் வெளியே வந்துட்டே இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு பக்கத்துல இருக்கிற மீனவர்கள்ட்ட கேட்டேன். மக்களே, கொசல அப்படின்னு சொன்னாங்க. பெயரே வித்தியாசமான பெயரா இருக்கே அப்படின்னு தேட ஆரம்பிச்சேன். அத பத்தின சில தகவல்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிற போறேன். கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான், இனிதா. இத கடல் முயல் அப்படின்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். ஆனா மீனவர்கள் இத கொசல மீன் அப்படின்னு சொல்றாங்க. இது கடலுக்குள்ள ஓடுற மீன் கிடையாது, கடல்ல வாழ்ற ஒரு ரொம்பவே வித்தியாசமான உயிரினம். கடல் முயல், அதாவது காஸ்ட்ரோபோடா அப்படின்னு சொல்லக்கூடிய நத்தை வகையே சார்ந்தது. இதுக்கு ஓடு கிடையாது, ரொம்பவே சாஃப்டா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். இது தாவரங்களை மட்டுமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா கடற்பாசி தான் இதோட முக்கியமான உணவு. இதோட தலையில முன்பகுதியில ரெண்டு கொம்புகள் இருக்கும், முயலோட காதுகள் மாதிரியே இருக்கும். இதனாலதான் இதுக்கு கடல் முயல் அப்படின்னு பேர் வந்துச்சு.

இந்த கொசலை மண்ணுக்குள்ள மறைஞ்சிருக்கும். அதனால எதிரிகள் இத வந்து எளிதா கண்டுபிடிக்கவே முடியாது. இது எப்படி ஊர்ந்து போகும்னா, உடம்புல இயற்கையா இருக்கிற மடிப்புகளோட உதவியால தான் நகரும். இதுக்கு நீந்திர திறனும் இல்ல. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது நூல் மாதிரி இருக்கிற முட்டைகளை இடும். முட்டையிட்ட கொஞ்ச நேரத்திலேயே இந்த கொசலை இறந்துடும். எதிரிகள்ட்ட இருந்து தப்பிக்க இது இன்னொரு அருமையான பாதுகாப்பு முறையையும் பயன்படுத்தும். தான் வாழ்ற கடல் பாசிகள் நிறத்துக்கு ஏத்த மாதிரி உடம்பையும் நிறத்தையும் அடிக்கடி மாத்திக்கிட்டே இருக்கும். இதனால எளிதா அடையாளம் பார்க்க முடியாது. அதோட பாதுகாப்பு இதோட மட்டும் நின்னுடாது. கடல் முயலுக்கு இரண்டு வகையான சுரப்பிகள் இருக்குது. அதுல ஒண்ணு மை போன்ற ஊதா திரவத்தை சுரக்கும். எதிரி தாக்க வர்றப்ப இந்த திரவத்தை வெளியே கக்கிடும். அதாவது இந்த கனவாமீன் எப்படி மைய பீச்சிட்டு ஓடிருமோ அதே மாதிரிதான் இந்த சுரப்பி. ஓபலின் சுரப்பி அப்படின்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். இது பால் நிறத்துல கூட வெளியே வருமா. இந்த நிறத்துல ஒரு பொருள் சுரக்கும் போது ரொம்பவே பிடிக்காத ஒரு துர்நாற்றத்துல இருக்கும். இந்த துர்நாற்றம் வீசக்கூடிய இந்த சுரப்பிய எதிரிகள் இத வந்து சாப்பிடுறத தவிர்க்கணும் அப்படின்றதுக்காண்டி இந்த சுரப்பிய பீச்சி விடும். இந்த சுரப்பி ஒரு சில நேரங்கள்ல மீனவர்கள் கை கால்கள்ல பட்டுச்சு அப்படின்னா உடனே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அலர்ஜி போட ஆரம்பிச்சிடும். உடம்பெல்லாம் அரிப்பு, தடிப்பு தடிப்பான, வீங்கி வீங்கி அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். இதனால இந்த கொசலை கிட்ட இருந்து மட்டும் மீனவர்கள் பாதுகாப்பா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இதோட தோலும் ஒரு வறண்ட தன்மையா இருக்கிறதுனால மத்த விலங்குகள் இத உணவா எடுத்துக்காது. இந்த கொசலையில இருந்து வெளியே வர்ற மை போன்ற பொருட்கள்ல இருந்து மருந்துகள் தயாரிக்க முடியுமா அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சிகளையும் நடத்திட்டு இருக்காங்க. ஆனா இந்த கொசலை மீனை சீனால சாப்பிடுறாங்க. கடல் முயல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பிரபலமான உணவா இதுவும் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இந்த கொசலை மீன், அதாவது கடல் முயல் மீனை, கடலோட சுற்றுச்சூழலை பாதுகாப்பதிலும் கடல் முயலுக்கு முக்கியமான இடம் இருக்குது. இப்படிப்பட்ட எத்தனையோ ஆச்சரியத்துக்குரிய விஷயங்களை தனக்குள்ள வச்சிட்டு இருக்குது. இந்த கொசலை மீன் மட்டும் இல்ல, கடலுக்குள்ள இருக்கிற நிறைய வகை மீன்கள் வந்து பாத்தீங்கன்னா தனக்குள்ள ஆச்சரியத்துக்குரிய விஷயங்கள் நிறைய வச்சிட்டு இருக்கு. அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினம் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு 24 கிலோமீட்டர் வேகம் முதல் 39 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு மற்றும் தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: பேரு சமு, என் வயசு 70. சொந்த ஊரு தூத்துக்குடி. மண்டவா எங்க தாத்தா ஒருத்தர் இருந்தாரு, பெரிய வயசாரி. அவர் வயசாரி ஒரு 20 பெண்களை கைக்கில போட்டு மரைக்காருக்கு கல் உடைக்கிறதுக்கு ஒரு கங்காணியா ஆளுகளை கூப்பிட்டு அப்படிங்கையும் ஒரு 20 வல்லத்தையும் பிள்ளைகளையும் ஏற்றிட்டு வந்துட்டார் தாத்தா. வந்ததில் தான் நான் வந்தேன். இந்த பெண்கள் ஏற்றிட்டு வந்தாங்கல்ல, அவங்க கூலிக்கு போய் தூக்கிட்டு வந்து போடுவாங்க வெளியில பெறவட்டில். அதை நீ உங்களை மாதிரி வாலிய போய கல்லை அடுக்கி தாக்கு பண்ணுவாங்க. ஆனால் மரைக்கார் வந்து அந்த கல்லை விற்றுருவார். நல்ல விலைக்கு விற்றுருக்காரு. அந்த காலத்தில் நல்லா தான் எங்கள் தாத்தா வச்சுருந்தார். நான் அந்த ஆளாக பார்த்து நானாக பார்த்து பண்ணவும் அப்போ தாத்தா சொன்னார், எனக்கு மதிப்பு இல்லாமக்கிட்டியே, நீ ஒரு புள்ளை தானா, என் மகன் விட்டு புள்ளன்னு சொல்லாத, நீ எனக்கு மதிப்பு இல்லாமக்கிட்ட அப்படின்னு 2-3 அடி அடித்தார் தாத்தா. அப்போ அவர் சொல்லுவார், அடிக்காதே தாத்தா, ஏதோ நான் கடைசி வரையிலும் வச்சுக்கிறோம் தாத்தா அப்படின்றாரு. அதோடு விட்டுட்டாரு. அருணா கைத்தை அத்து எனக்கு கயத்தை தாலியை கட்டிட்டார். முறை என்ன செய்வார், அந்த காலத்தில் அப்படி தானே செய்கிறாங்களா செஞ்சாங்களா, கல் உடைச்சாக்கா நம்மளுக்கு பொறுக்கு உடம்புல அப்படின்னு சொல்லி நான் வியாபாரத்தை மீனை வாங்கிட்டு வந்து அந்த கல்லூரத்தை பூரா 30 வீடுல 30 வீட்டுக்கும் போடுவேன். அப்படிமா வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இங்கே இருந்து பரமக்குடி என்ன மானாமருதம் வரையிலையும் கொண்டு போவேன். எங்கள் வீட்டுக்காரவங்க உழைக்க போக மாட்டாங்க. ஏன் உழைப்பு தான் ஏன் சம்பாத்தியம்தான் என்னுடைய தேட்டு தான். மக்கள் பெற்றதும் நான் தான், மக்களை வளர்த்ததும் நான் தான், மக்களை இவ்வளவு தொலைக்கு கட்டி கொடுத்ததும் நான் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள் கடல் ஓசை FM 90.4.
4: சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. கேட்டுட்டு இருக்கீங்க இது கடல் ஓசை FM 90.4. கடல்ல மீனவர்களுக்கு ஏதாச்சும் விபத்து நடந்து அந்த விபத்துல பதிவு செய்தவங்களுக்கு, குறிப்பா மீனவர் உறுப்பினரா இருக்கிறவங்களுக்கு வழங்கப்படுற விபத்து உதவி திட்டம் பத்தின தகவல்களை இந்த பகுதியில தெரிஞ்சுக்கலாம். ஒரு மீனவர் கடலுக்கு போறப்ப விபத்துனால மரணம் வந்தா நம்மளது மத்திய அரசும் தமிழ்நாடு அரசும் 2 லட்சம் ரூபாய் கொடுக்கறாங்க. 2 கால்கள் இழப்பு, அதாவது பாத்தீங்கன்னா அந்த கடலுக்கு போறப்ப 2 கால்கள் இழந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு 2 லட்சம் கொடுக்கறாங்க. 1 கால் இழந்துட்டாலும் 2 லட்சம் கொடுக்கறாங்க. 2 கைகளுமே இழந்துட்டாங்க அப்படின்னா 2 லட்சம் கொடுக்கறாங்க. 1 கை இல்லைன்னா 1 கால் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு 2 லட்சம் கொடுக்கறாங்க. முக்கியமா அந்த விபத்துல கண் பார்வைகள் இழந்துட்டா அதுக்குமே 2 லட்சம் கொடுக்கறாங்க. குறிப்பா 1 கை மட்டும் 1 கால் மட்டும் தனித்தனியா இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கறாங்க. இங்க பெரிய காயங்கள் எதுவுமே இல்லாம ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அந்த காயங்கள் ஆறிடும் மறைஞ்சிடும், அது வரைக்கும் நமக்கு இந்த தேவை இருக்குது, மருத்துவ செலவுகள் இருக்குது அப்படின்றத வச்சு 50,000 கொடுக்கறாங்க. இந்த திட்டத்துல 18 வயசுல இருந்து 65 வயசு வரை உள்ள நாட்டுல இருக்கிற கடல் சார்ந்த மீனவர்களுக்கு இந்த திட்டம் கொண்டு போகணும், இந்த திட்டம் கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம மீன்வளத்துறையில பதிவு செஞ்சவங்களா இருக்கணும். குறிப்பா கருவாடு காய போடுறவங்க, மீன் வியாபாரம் செய்யறவங்க, அப்புறம் வளப்பின்றவங்க, சுத்தம் செய்யறவங்க, மீன் சுத்தம் செய்யறவங்க, வியாபாரிகள், அப்புறம் எக்ஸ்போர்ட் பண்றவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த விபத்து உதவி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா மீன்வளத்துறையில பதிவு செஞ்சிருக்கணும். உணவு பங்கீட்டு அட்டை இல்லைன்னா வயசு, எங்க வசிக்கிறோம், குடும்ப உறுப்பினர்களோட சான்று, எத்தனை பேர் இருக்காங்க குடும்பத்துல, அவங்க என்ன தொழில் செய்யறாங்க அப்படின்ற எல்லா விஷயங்களையும் மாநில அரசால் அங்கீகரிக்க வேற எந்த ஆவணமும் நம்மளுடைய பெயர்ல இருந்துச்சு அப்படின்னா அதுவும் அதோட புகைப்படங்கள்ல ஒண்ணும் நம்ம அந்த அரசாங்கத்திடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கொடுக்க வேண்டிய ஆவணங்கள் அப்படின்னு பார்க்கும் போது மீன்வளத்துறை கொடுக்கிற சான்றிதழ், நலவாரி அடையாள அட்டையோட நகல் இல்லைன்னா ஒரிஜினல், ரேஷன் கார்டு நகல் இல்லைன்னா ஒரிஜினல், காவல்துறை அதாவது எஃப்ஐஆரோட காப்பி வேணும், பிரேத பரிசோதனை சான்றிதழ். பிரேத பரிசோதனை சான்றிதழ்ல அவங்க எந்த மாதிரி நிலையில இருந்தாங்க அப்படின்றது போட்டிருப்பாங்க, அந்த சான்றிதழ் கண்டிப்பா இருக்கணும். குறிப்பா அந்த பிரேத பரிசோதனையில அந்த இறந்து போன நபர் வாக்குறுதி ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா அந்த இறுதி அறிக்கைய கண்டிப்பா இதோட பொருத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. சட்ட வாரிசு வச்சிருக்கணும், அந்த வாரிசு மூலம் யாரு பணம் வாங்குறாங்களோ அவங்க பாத்தீங்கன்னா சட்ட வாரிசுகளா இருக்கணும், 18 வயசுக்கு மேல இருக்கணும். நம்மளுடைய முதலமைச்சர் உதவி திட்டம் அதாவது நிதி திட்டங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுல நம்ம வந்து எந்த திட்டங்களையும் பெறல அப்படின்ற ஒரு உறுதி சான்றிதழ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் பணம் வாங்குறாங்களோ குறிப்பா அந்த வாரிசுதாரர் அவங்களுடைய வங்கி கணக்கு புத்தகத்தோட ஒரிஜினலும் நகலும் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. எங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா மீன்வளத்துறை உதவி இயக்குனர் அலுவலகத்துல, குறிப்பா இந்த அலுவலகத்துல விண்ணப்பங்கள் கண்டிப்பா இருக்கும். அந்த விண்ணப்பங்களை வாங்கி விண்ணப்பிக்கிறவங்க வாரிசுதாரரா இருக்கணும், அந்த வாரிசுதாரரோட விண்ணப்பங்கள் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா இந்த விண்ணப்பத்தை சரி பார்த்து அதுக்கப்புறம் உங்களோட வங்கி கணக்குல வரவுகள் வைக்கப்படும் அப்படின்னு தமிழ்நாடு மீன்வளத்துறை அரசு சொல்றாங்க. இந்த திட்டத்துல பயன் பெறாதவங்க கண்டிப்பா பயன் பெறுங்க. கடல் ஓசை எஃப்எம் 90.4 அடுத்ததான் அருமையான பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க.

0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலேயே கிடைக்குது. திருப்பூழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150800065.
2: பெண்களின் நலம், தாய்மையின் பாதுகாப்பு இனி உங்கள் அருகிலேயே. பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
3: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 முதல் 8 வரை ஆலோசனை வழங்குகிறார்.
2: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு, பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 975.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நம்ம அண்ணனு கெட்டது எதனால எதனால
1: அப்படி கேக்குற
0: பின்ன அண்ணன் ஏன்டா எட்டாம் நம்பர் கடையை தேடி வரணும்?
2: அதுவா?
1: ஆமா அண்ணே,
2: இங்க பக்கத்துல வாங்கடா.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நெய்தல் கைமணம் பகுதியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. இன்னைக்கான நெய்தல் கைமணம் பகுதியில நம்ம பார்க்க போற ஒரு உணவு அப்படின்னா நத்த உப்புக்கறி. பாரம்பரிய உணவு நத்த. இந்த நத்தக்கறி எப்படி செய்யலாம் அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த நத்தக்கறி தங்கச்சி மடம் பகுதியில ரொம்ப ஸ்பெஷல். அவங்க எப்படி இந்த நத்தக்கறியை செஞ்சு சாப்பிடுறாங்க, அத பத்தின செய்முறை விளக்கங்களை நாம இந்த பகுதியில தெரிஞ்சுக்கலாம். அம்பளியங்காஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நத்தக்கறியை தான் நாம இன்னைக்கு சமைக்க போறோம். செய்முறை விளக்கம் பார்க்கலாமா? நத்தக்கறியை என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல நத்தையை எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அத நல்லா 4-5 தண்ணியில அலசி எடுக்கணும். பாறைகள்ல ஒட்டிட்டு இருக்கிற இந்த நத்தைகள்ல நிறைய மணல்கள் அப்புறம் கல்லு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒட்டிட்டே இருக்கும். அந்த பொருட்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அலசும் போது வெளியில வந்துடும். அலசி எடுத்துக்கிட்டு இட்லி பாத்திரத்துல போட்டு நல்லா வேக வைக்கணும். கொஞ்சமா உப்பு போடுங்க, கூட மஞ்சள் தூளும் போடுங்க. போட்டு நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் இந்த நத்தக்கறியை இந்த கம்பு குச்சி வச்சு எடுக்கலாம். எடுத்து தனியா வச்சிருந்த நத்தக்கறியை மறுபடியும் என்ன செய்யணும் அப்படின்னா, நல்லா நல்ல தண்ணியில ஒரு 5-6 திருப்பு அலசணும். ஏன் அப்படின்னா, இந்த சங்குக்குள்ள இந்த மணல்கள் மறுபடியும் போய் ஒட்டிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால அலசுறப்பவே நல்லா சூப்பரா அலசிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து சாப்பிடும் போது இந்த கடல் மண்ணன்களோட டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும். சரி, அலசி தனியா எடுத்து வச்சுட்டு மறுபடியும் அலசியாச்சு, அது ஒரு பக்கமா இருக்கட்டும். இது கூட சின்ன வெங்காயம் பொடுசா நறுக்கிப்போம். ஒரு கைப்பிடி அளவு பட்டை மிளகா காரத்துக்கு தக்கன எடுத்து வச்சு கிள்ளி வச்சுக்கோங்க. அது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை பொடுசா நறுக்கிக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வடை சட்டிய வச்சு எண்ணெயை ஊத்தி அதுல இந்த பட்டை மிளகா, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து என்ன செய்றீங்க அப்படின்னா, நல்லா வேக போடுங்க. பொன்னிறமா வெந்ததுக்கு அப்புறம் இந்த நத்தக்கறியை எடுத்து உள்ள போட்டு அது கூட உப்பு சேர்த்து நல்லா வேக வைக்கணும். நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்திருப்போம், அதையும் பார்த்து பக்குவமா பண்ணணும். இந்த உப்பையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா வேக போடுங்க. வேகிறது தப்பே கிடையாது. நம்ம எவ்வளவு எவ்வளவு தூரத்துக்கு வேக போடுறோமோ அவ்வளவு தூரத்துக்கு கறி ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப நம்ம இந்த உப்பு கறி வேக போட்டு நல்லா தண்ணி அரைஞ்சு வெந்ததுக்கு அப்புறம் லேசா என்ன செய்யணும் அப்படின்னா, மிளகு தூளை தூவி விடணும். மிளகு தூளை தூவி விட்டுட்டு கொத்தமல்லி இருந்தா 2 பிச்சு போடுங்க. கறி ரொம்ப டேஸ்டா இருக்கும் மக்களே. நம்ம வீட்டுல கோழிய உப்பு கறி செஞ்சு சாப்பிடுவோம் இல்லையா, அதே மாதிரி சுவைக்கு வந்துடும். குறிப்பா இந்த நத்தக்கறி உடம்புக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சி தரும். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர இந்த நத்தக்கறி சாப்பிடலாம். இந்த குறுக்கு வலி, இடுப்பு வலி, அப்புறம் இந்த மாதவிடாய் பிரச்சனை, இது எல்லாமே சரியாகிற ஒரு விஷயம் இந்த நத்தக்கறியில இருக்கு. கண்டிப்பா நத்தக்கறி கிடைச்சா, கொஞ்சம் கிடைச்சா கூட அது என்ன செய்யறீங்க அப்படின்னா செஞ்சு சாப்பிடுங்க. இந்த பாரம்பரிய உணவை மறந்துடாதீங்க மக்களே. நம்ம நத்தக்கறி ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிடுவோம் கண்டிப்பா. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. கடல் ஓசை எஃப்எம் 90.4 அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க.
2: என்னாச்சு உனக்கு?
3: இங்க பாரு,

0: மாப்பிள்ள, வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சிட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள்ள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏ மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு
1: இருக்கு.
2: ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நாம உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனா நமக்கு மாத்திரைகள் கொடுப்பாங்க இல்லையா? அப்படி மாத்திரைகள் வாங்கும் போது சில மாத்திரைகள்ல கோடு இருக்கும், சில மாத்திரைகள்ல கோடு இருக்காது. சில மாத்திரைகள் கேப்சூல்ல இருக்கும், அதற்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? கோடு இருக்கிற மாத்திரைகள்னா நாம மாத்திரைய பிரிச்சு கூட சாப்பிட்டுக்கலாம், ஆனா கோடு இல்லாத மாத்திரைகளை நாம பிரிச்சு சாப்பிட முடியாது. கேப்சூல் மாத்திரைகள் ஜெலட்டின் இல்லனா பவுடர் மெடிசனா இருக்கும். இந்த வகையான மாத்திரைகள் உடனே நம்ம உடலுக்குள்ள போய் நோய் பரவுற வாய்ப்பை குறைக்கிறதுக்காக கொடுப்பாங்க.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலின் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4. ஒரு சின்ன கேள்வியோட இந்த பேச்ச ஆரம்பிப்போமா? கேள்வி என்ன அப்படின்றத சொல்றேன், கேட்டுட்டு இருக்கீங்க. இது கடல் ஓசை FM 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், சூரியன் இல்லைனா பூமியில வாழ்க்கையே கிடையாது அப்படின்னு. சூரியனோட வெப்பம் தான் நம்மள வாழ வைக்குது. ஆனா சூரியனோட வெப்பம் பூமிக்கு வந்த பின்னாடி என்ன ஆகுது? இந்த வெப்பம் எல்லாமே திரும்பி விண்வெளிக்கு போயிடுதா அப்படின்ற டவுட் எல்லாருக்குமே இருக்கும். இல்ல, இங்கதான் நம்ம கதைக்குள்ள வரப்போறோம். ஒரு முக்கியமான வாயு, அதாவது பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு

விளைவு அப்படின்றத போன பகுதியில பார்த்தோம். வெயில் நேரத்துல காரை வெளியே நிறுத்திட்டு ஜன்னல்கள் எல்லாம் மூடி வச்சிருந்துறீங்கன்னு நினைச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த காருக்குள்ள போனா அட வெளியிலேயே இருக்கிற வெப்பத்தை விட உள்ள இவ்வளவு சூடா இருக்கே அப்படின்னு தோணும். அதே மாதிரி ஒரு சரியான ஒப்பீடு, பூமியோட பசுமை குடில் வாயுக்கள் அதிகரிக்கும் போது வெப்பம் வெளியேறுவது குறையுது, பூமியோட சராசரி வெப்பநிலை அதிகரிக்குது. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், இந்த கார்பன் டை ஆக்சைடு முழுக்க முழுக்க கெட்ட வாயு கிடையாது. CO2 அதாவது இயற்கையாகவே வளிமண்டலத்துல இருக்கிறது, அது இல்லைனா பூமி மிகவும் குளிரா இன்றைய உயிரின வாழ்க்கைக்கு ஏற்ற நிலை இருக்காது. பிரச்சனை என்னன்னா, நம்மளோட செயல்பாடுகளால கூடுதலா CO2 வளிமண்டலத்துல சேர ஆரம்பிக்குது. நிலக்கரி, பெட்ரோல், டீசல், அப்புறம் இந்த மாதிரியான புதைப்படிவ எரிபொருள்களை எரிக்கிறது, காடுகளை அழிக்கிறது, தொழிற்சாலைகள்ல மின்சார உற்பத்தி, போக்குவரத்து, இதுகளை எல்லாமே என்ன செய்யுது அப்படின்னா வளிமண்டலத்துல CO2 அளவை அதிகரிக்குது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, CO2 அதிகரிக்க அதிகரிக்க பூமியில இருந்து வெளிவர வேண்டிய வெப்பத்துல ஒரு பகுதி அதிகமா தங்கிருது. இதனால பூமியின் சராசரி வெப்பநிலை உயருது. இதுதான் புவி வெப்பமயமாதல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நீண்ட கால வெப்பநிலை உயர்வு, அப்புறம் மழைப்பொழிவு, இந்த முறைகள்ல மாற்றம், கடல் மட்ட உயர்வு, பனிப்பாறைகள் உருகுதல், அப்புறம் கடல் வெப்பநிலை உயர்வு, இந்த மாதிரியான பல மாற்றங்களுக்கு முக்கிய காரணம் இந்த CO2 கூட இருக்கலாம். அதனால அடுத்த முறை வெயில் கொஞ்சம் அதிகமா இருக்குதுன்னு உணரும் போது வெறும் வெயில மட்டும் நினைக்காம நம்ம வளிமண்டலத்துக்குள்ள என்ன மாற்றம் நடக்குது அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிக்கலாம். ஏன்னா பூமி நமக்கு கொடுத்த வீடு, அந்த வீட்டோட வெப்பநிலைய சமநிலையில வைக்கிறது நம்ம எல்லாரோடையும் பொறுப்பு. அப்படி வச்சாதான் நம்ம உயிரோட வாழ முடியும். குறிப்பா இந்த கார்பன் டை ஆக்சைடு ஒரு கண்ணுக்கு தெரியாத வாயு, ஆனா அது உருவாக்குற தாக்கம் மட்டும் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு சிறியது இல்ல. இயற்கையை புரிந்து கொள்ளுவோம், காலநிலைய பாதுகாப்போம், பூமியை அடுத்த தலைமுறைக்கு அழகாக விட்டு செல்வோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4
5: கேட்டுட்டு இருக்கீங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில் உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. இன்னைக்கு நம்ம ராமேஸ்வரத்துல, குறிப்பா சின்னப்பாளம் கிராமத்தை சேர்ந்த மீனவ பெண்மணிகள் சங்கு சிப்பி சேகரிக்கிற தொழில் செய்யறத பத்தி, அவங்களோட வாழ்க்கை முறைகள், அவங்க உழைப்பு பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி நம்ம கடற்கரையில அதிகமா இருக்கிற கிளிஞ்சான் மீன் இப்ப ஏன் இல்ல அப்படின்றத ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தையும் தகவலையும் புரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம சுமார் 90 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஓலைக்குடா சங்குமாள் பகுதியில சுண்ணாம்பு காலவாய்கள்ல பணியாற்றிய மக்களோட வாழ்வாதாரத்தை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்களோட வரலாறுகளையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். குறிப்பா கடல்ல வாழ்ற அரிய வகை உயிரினம் கடல் முயல் பத்தியும் புரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி அரசு திட்டங்கள் கொடுக்கிற இந்த விபத்து உதவி திட்டம் பத்தியும், யார் யாருக்கெல்லாம் என்னென்ன திட்டங்கள் இருக்கு அதை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். புவி வெப்பமயமாதல்ல முக்கியமா இருக்கக்கூடிய இந்த கார்பன் டை ஆக்சைடு நம்மளோட பூமிக்கு என்ன மாதிரியான விளைவுகளை தருது, என்ன மாதிரியான நன்மை தீமைகளை தருது அப்படின்றத பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம், புரிஞ்சுக்கிட்டோம். அன்பான நேயர்களே, இன்னைக்கு கேட்ட விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். அடுத்த சமுத்திர பழகு நிகழ்ச்சியில உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் கடலையும் இயற்கையும் காதலிச்சுக்கிட்டே இருப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் இனிதா. பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினம் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு 24 கிலோமீட்டர் வேகம் முதல் 39 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு மற்றும் தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

பாயுதே அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. அன்பான உள்ளங்களுக்கு சுல்தானாவின் இதமான இரவு வணக்கம். அடுத்த ஒரு மணி நேரம் நேயர்கள் இணைஞ்சிருக்கிற நிகழ்ச்சி பேரு அலை பாயுதே. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. இன்னைக்கு நம்ம கேட்க இருக்கிற கதை பேரு வி. உஷா எழுதின மன்னன் நடந்த பாதை. கதைக்குள்ள நுழைஞ்சிடலாமா?

எப்பவும் போல வாசல் வரைக்கும் வந்து சாவியை கொடுத்து வழி அனுப்பினாரு கீதாவோட அப்பா. ஸ்கூட்டர்ல ஏறி உட்கார்ந்ததும், ஜாக்கிரதடா கண்ணா, எப்பவும் ரோட்ல கண்ணு வச்சு ஜாக்கிரதையா பத்திரமா வண்டி ஓட்டிட்டு போ. அப்பா, இதெல்லாம் நீங்க சொல்லித்தான் நான் புரிஞ்சுக்கணுமா? எனக்கு அதெல்லாம் தெரியும்ப்பா, நான் பாத்துக்கிறேன். 40 வயசு கிட்ட எனக்கு ஆக போகுது. 20 வருஷங்களுக்கு மேல நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். பெரிய பப்ளிக் செக்டர் பேங்க்ல ஆபீசரா வேற இருக்கேன். ஷீலாவே 6ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கா. இன்னும் என்னப்பா டீனேஜ் பொண்ணுக்கு சொல்ற மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் நல்லா வண்டி ஓட்டுறேன்ப்பா, பத்திரமா என்ன பாத்துக்கிறேன், போதுமா? என்னதான் நீ சொன்னாலும் எனக்கு நீ குழந்ததாமா. எப்பவும் உன் மேல அக்கறையும் பாசமும் எனக்கு துளி கூட குறையாம அப்படியே இருக்கும். சரிப்பா, நல்லா ரெஸ்ட் எடுங்க. மதியானம் கொஞ்சம் நல்லா நீங்க தூங்குறதுதான் நல்லது. அம்மா மாதிரி துரு துருன்னு நீங்க இருக்கணும்னு அவசியமே இல்லை. ராத்திரி பூரா கால் வலின்னு முணங்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னா எனக்கு வேலை பார்த்தாதான் பிடிக்கும், நான் இப்படித்தான் இருப்பேன்னு வேற சொல்றாங்க. அவ எப்பவுமே அப்படித்தாமா. சரி, நீ கிளம்பு, உனக்கு வேற லேட் ஆச்சு. அம்மாடி கீதா, மாப்பிள்ள ஃபோன் பண்ணாரா? அவர் ஃபோன் பண்ணாருன்னா மறக்காம சொல்லு. கோனார் கோயில கண்டிப்பா பார்த்துட்டு வர சொல்லு. 13வது நூற்றாண்டுல கட்டப்பட்ட கோயிலாம், யுனெஸ்கோ கண்காணிப்புல வேற இருக்கு. மாப்பிள்ளைக்கும் அப்படி சுத்தி பாக்குறதுலாம் ரொம்ப பிடிக்குமே. கண்டிப்பா சொல்றேன்ப்பா. சரி, எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீதா வண்டியை ஓட்டிட்டு கிளம்பிட்டாங்க. கதை எல்லாத்துக்கப்புறம் என்னாச்சுன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். அழகழகான பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலேயே கிடைக்குது. திருப்பூரா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150080065.
2: பெண்களின் நலம், தாய்மையின் பாதுகாப்பு. இனி உங்கள் அருகிலேயே பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
3: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 முதல் 8 வரை ஆலோசனை வழங்குகிறார்.
2: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு, பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 95.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, உயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
5: PM ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
6: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பாதிருக்கா பக்கத்துல இருக்க வடக்கமீர் கிராமத்தை வச்சுக்கிறோம். இப்போ 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23,000 வாங்கணும். ஒரு உதவியாகவே ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு. எங்களுக்கு அவங்களுமே நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ள வெளியே அறுவடை பண்ண முடியாம.
7: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
8: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
7: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1447 அழைக்கவும்.
4: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
9: பாட்டி, உங்க வயசு 60 16 இல்ல, மலையில டைல்ஸ் வலிக்கிற போகுது, உள்ள வாங்க.
10: அது அனுஜோட ஆன்டி ஸ்லிப்பரி டைல் ட்ரெயின்ல கூட வழுக்காம சேஃபா இருக்கும். அனுஜ் டைல்ஸ் மால்ல டிஃபரண்ட் பிளேஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி பல ஆன்டி ஸ்லிப்பரி டைல்ஸ் இருக்கு. 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் அண்ட் தென்காசி.
11: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பாயுதே அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மன்னன் நடந்த பாதை அப்படின்ற கதையை அலை பாயுதே நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கிறோம். இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. கீதாவோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான மனிதர் அவங்களோட அப்பா மட்டும்தான். அளவில்லாம அன்பை பொழியறது கீதாவோட அப்பாக்கு பிடிச்ச காரியம். அவங்க பொண்ணுகிட்டான்னு இல்ல, அவங்க குடும்பத்துல இருக்கிற எல்லார்கிட்டையும் ரொம்ப பாசமா அக்கறையா நேசத்தோட இருப்பார். அப்பாக்களுக்குன்னு இருக்கிற அழகான பண்புதான் பாசம். கீதாக்கு அவங்க அப்பா கிட்ட புராண கதைகளை கேக்குறதுன்னா ரொம்ப பிடிக்கும். இதிகாச கதைகள், சுயசிந்தனை கதைகள், பகுத்தறிவு கதைகள், அப்புறம் சாதனை கதைகள், உண்மை கதைகள்னு அழகழகான கதைகளை கீதா அவங்க அப்பா கிட்ட சின்ன பிள்ளையிலிருந்தே கேட்பாங்க. வாழ்க்கையோட எல்லா சுவாரஸ்யங்களையும் அழகா அந்த கதையோட ஊடாவே சொல்லுவார். கீதாவோட அப்பா வாழ்க்கையோட எல்லா சுவாரஸ்யங்களையும் அழகழகா அவர் சொல்லக்கூடிய கதைகளின் வழியாவே சூப்பரா சொல்வார். பறவையின் கழுத்து தவிர வேறு எதுவும் தெரியவில்லை அப்படின்னு அர்ஜுனன் சொன்னது, நான் உலகத்தின் குடிமகன் அப்படின்னு சேகுவாரா சொன்னது, மடமையை கொளுத்துவோம் அப்படின்னு பாரதி சொன்னது, கோபப்படுவதன் மூலம் உன்னையே நீ துன்புறுத்திக் கொள்கிறாய் அப்படின்னு புத்தர் சொன்னது, இப்படி கீதாக்கு அவங்க அப்பா மூலமா அறிமுகமானவங்க தான் உலகத்தோட தலை சிறந்த தலைவர்கள். பிசிக்ஸ், சயின்ஸ் இது ரெண்டுலயும் அதிபுத்திசாலியான கீதாவோட அப்பா மதுரையை தாண்டி இருக்கிற பூங்குளம்ன்ற கிராமத்துல பிறந்து அங்கேயே வளர்ந்து கல்பாக்கத்தோட மூத்த இன்ஜினியரா ஓய்வடைஞ்சவர். அவங்களோட இந்த சின்னஞ்சிறு தோட்ட வீட்டை செங்கல் செங்கலா அழகு ததும்ப ஒரு சிமிழ் போல கட்டினவர் தான் கீதாவோட அப்பா ரங்கராஜன். இன்னும் தன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸோட அவர் தொடர்புல இருக்கிறது ரொம்ப நல்ல காரியமாவே இருந்துச்சு. தினமும் நடைபயிற்சிக்கு பூங்காக்கு போறது தன்னோட மனைவிக்கு எல்லா வகையிலையும் உதவிகரமா இருக்கிறதுன்னு கீதாவோட அப்பா அக உலகோட பிரமிப்பான ஹீரோவா தான் இருந்தாரு. வண்டி ஓட்டிட்டு போகும்போது கீதாவோட மனசுக்குள்ள இத்தனை நினைவுகளும் என்ன ஓட்டங்களா நினைவலைகளா அவங்களோட மனசுக்குள்ள வந்தபடி இருந்துச்சு. கீதா அவங்களோட ஆபீஸ்க்கும் போயிட்டாங்க. கதையெல்லாம் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அலைபாயுதை நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம். என்னோட நேம் வந்து விக்னேஷ். நான் வந்து பாம்பன்ல திருக்கோடி பகுதியில் இருக்கேன். நம்ம ஊர் சார்ந்து ஒரு சிறப்பான சம்பவம் நடந்திருக்கு. 9th படிக்கும்போது நினைக்கிறேன், 9th டென்த்து படிக்கும் போது ட்ரெயினில் தான் நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம். 7th 9th 12th வரை நான் வந்து ஹாஸ்டல் தங்கி படித்தேன், அதாவது மதுரையில் தங்கி படிச்சிருந்தேன். அப்போ வந்து நாங்கள் வந்து ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணுறது அதிகம், அதனால் டேரெக்டாக கொண்டு போய் மதுரையில் இறக்கி விட்ருவாங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வர்றதுக்கு. இப்போ உள்ள ட்ரெயினுக்கு வந்து முதல்ல வந்து ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது, அது ரொம்ப ஸ்லோவாக போகும், நடந்து போகிற ஸ்பீடுக்கு தான் போகணும்னு வச்சிங்களேன். அப்போ கொஞ்சம் பார்க்க எல்லாமே ரசிக்கிற மாதிரி இருக்கும், பார்த்துட்டு ரசிக்கிட்டு பாலத்தை பார்த்துக்கிட்டு பகலில் வந்தால் மீனை பார்க்கலாம், நைட்டு போனால் அந்த குளிர்ந்த காற்று இருக்கும், கொஞ்சம் போகிறதுக்கு ட்ராவலுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ வர கொஞ்சம் ஸ்பீடாக வரனால அந்த இதெல்லாம் ரசிக்க முடியல. நம்ம ஊரில் அப்போலாம் கம்மி தான், ஒரு கிட்டத்தட்ட ஒரு அதிகபட்சம் 10 ட்ரெயின் தான் இருக்கும். ஆம்பல் நிற்கிறதுலாம் பேசஞ்சர் ட்ரெயின் மட்டும் நிற்கும், ஒரே ஒரு சென்னை ட்ரெயின் நிற்கும், அப்புறம் திருச்சி ட்ரெயின். நைட்டு 12 மணிக்கு ஒரு ட்ரெயின், காலையில 6 மணிக்கு ஒரு ட்ரெயின், மதியம் 12 மணிக்கு ட்ரெயின், சாயந்தரம் 6 மணிக்கு ட்ரெயின், மொத்தம் 4 ட்ரெயின் மதுரைக்கு. இப்போ அது இல்லை, இப்போ அதை எடுத்துட்டாங்க. போட்டு போய் இப்படி தான் நாங்கள் வந்து நைட்டு 12 மணிக்கு அப்போ ட்ரெயின் இருந்துச்சு நைட்டு. அப்போ நாங்கள் ட்ராவல் பண்ண போகும்போது ட்ரெயின் வர்றதுக்குலாம் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம். ஓகேவா, நாங்கள் ட்ரெயினை மிஸ் பண்ணோன்னே என்ன பண்ண தெரியாமல் ஆட்டோ பிடிச்சி நாங்கள் வந்து மண்டபம் போயிட்டோம். அப்போ வந்து ட்ரெயின் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகும் பாலத்தில் போகிற, அது எங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருந்துச்சு. அந்த டைம் நாங்கள் வந்து ஆட்டோ பிடிச்சி மண்டபத்தில் போய் இறங்கி அங்கேயே டிக்கெட் எடுத்து அதுக்குள்ளே இந்த ட்ரெயின் வந்துருச்சு, கரெக்டாக இருந்துச்சு, பிடிச்சி நாங்கள் மதுரைக்கு போயிட்டோம். அது கொஞ்சம் வசதியாக இருந்துச்சு எங்களுக்கு, அது வந்து எங்களால் மறக்கவே முடியாத சம்பவத்தை. இப்போ இருக்க ட்ரெயினில் அது கண்டிப்பாக பண்ண முடியாது, இப்போ வந்து ஸ்பீடாக கூட்டிட்டாங்க. அப்போ வந்து இந்த காற்று காரணமாக ஸ்லோவாக போவாங்க ட்ரெயின், இப்போ இந்த பிரச்சனை இல்லை, இப்போ ட்ரெயின் விட்டால் முடிஞ்சு. ரொம்ப நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
0: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேயர்கள் இணைஞ்சிருக்கிறது அலை பாயுதே நிகழ்ச்சி. அம்மாடி, இந்த செக்கு பாஸ் ஆயிடுச்சான்னு கொஞ்சம் பாரு அப்படின்னு கீதாவோட ஆபீஸ்ல யாரோ சொன்னாங்க. என்ன குரல் இது அப்படின்னு உடனே கீதாக்கு தோணுச்சு. வார்த்தைகளை எல்லாரும் தான் உச்சரிக்கிறோம், ஆனா தேன் கலந்தது போல இப்படி சொல்றதெல்லாம் சாத்தியமா? தேன் கலந்தது போல சொல்றதெல்லாம் சாத்தியமா? ஒரு கணம் கீதா கம்ப்யூட்டரை விட்டு நிமிந்து பார்த்தாங்க. முதல்ல திகைச்சு போயிட்டாங்க, கண்ணு முன்னாடி நிக்கிறவங்கள பார்த்ததும் திகைச்சு போயிட்டாங்க. 60 வயசு மதிக்கத்தக்க ஒரு அம்மா நின்றுட்டு இருந்தாங்க. பளிச்சுன்னு இருக்கிற முகம், அகலமான கண்கள், அப்புறம் பொருத்தி வச்ச மாதிரி மலர்ந்த புன்னக. அந்த அம்மாவோட புன்னக அவங்க முகத்துக்கு கூட கொஞ்சம் அழகு சேர்த்துச்சு, பொலிவாவும் காட்டுச்சு. அந்த முகத்தை அவங்க எங்கேயோ பார்த்தது போலயும் இருந்துச்சு. மேடம், என் பேர் பொற்கொடி, பொற்காலம்ன்ற ஒரு சீனியர் ஹோம நடத்திட்டு இருக்கேன். இங்கதான் கரண்ட் அக்கௌண்டே இருக்கு, அரசு மானியத்துக்கான செக் ஒன்று டெபாசிட் பண்ணிருக்கேன், அது பாஸ் ஆயிருச்சான்னு பார்க்க முடியுமா மேடம்? என்ன பேர் சொன்னீங்கம்மா? என் பேரை கேக்குறீங்க? ஆமா, பொற்கொடி மேடம். கீதாவோட மனசுக்குள்ள நேரடியா மின்னலைகள் பாஞ்சபடி இருந்துச்சு, விரல்கள் நடுங்குச்சு, நெஞ்சோட படபடப்பு சடார்னு அவங்களுக்கு கூடிருச்சு. ஒரு நிமிஷம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவோட பாஸ்புக்கை திறந்து அக்கௌண்ட் நம்பரை தேடினாங்க கீதா. செக் பண்ணதுக்கு அப்புறமா, செக் பாஸ் ஆயிருச்சுமா, பணம் எடுக்கணுமா, உங்கள்கிட்ட செக் இருக்கா? அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க ரங்கராஜன் பொண்ணா அப்படின்னு அந்த வயசான அம்மா கேட்டாங்க. அந்த அம்மா அப்படி கேட்கும்போது கீதாக்கு படப்படான்னு இருந்துச்சு. வழிஞ்சோடுற வேர்வையை தொடச்சபடி கர்ச்சிஃபால அவங்க முகத்தை நல்லா தொடச்சிட்டு, ஆமாம்மா, எங்கள் அப்பா பேர் ரங்கராஜன் தான், எனக்கும் உங்களோட பேரை கேட்டதும் படப்படான்னு ஆயிடுச்சு, எங்கள் அப்பா சொன்னதான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேம்மா. எப்படிம்மா என்னை கண்டுபிடிச்சிங்க? அபார புத்திசாலி தான் நீங்கள், முதல்ல உட்காருங்க அப்படின்னு கீதா சகஜமா பேசினதுக்கு அப்புறம்தான் அந்த வயசான அம்மாவும் இயல்பான நிலைக்கே மாறினாங்க. சேர்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு கீதா ஜூஸும் கொடுத்தாங்க. நம்ப முடியாத திகைப்புணர்வு கீதாக்கு மட்டும் இல்லை, அந்த அம்மாவுக்கும் இருந்துச்சு. கதை எல்லாத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? நாமளும் தெரிஞ்சுக்கலாம். அழகழகான பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க அலைப்பாயுதே நிகழ்ச்சிக்காக. நான் சுல்தானா.

0: 11ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலிக்கு இந்தியாவின் முன்னாள் நிதி மற்றும் உள்துறை அமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்களின் வாழ்த்து.
1: கடல் ஓசை 90.4 எஃப்எம் வானொலிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீனவ நண்பர்களுக்கு உற்ற தோழனாக இருந்து பயனுள்ள நிகழ்ச்சிகளை, செய்திகளை, அறிவிப்புகளை ஒலிபரப்பக்கூடிய கடலோசை எஃப்எம் வானொலி 11வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிறது. இந்த 11 ஆண்டுகள் என்பது 21 ஆண்டுகள், 31 ஆண்டுகள், 41 ஆண்டுகளாக வளர வேண்டும் என்று என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில அலை பாயுதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். அம்மாடி, உன் முகம் அப்படியே ரங்கராஜன் மாதிரியே இருக்குமா? அச்சசலா கார்பன் காப்பி மாதிரி அதே கம்பீரத்தோட அதே நம்பிக்கையோட இருக்க. உண்மைதாம்மா, எல்லாரும் சொல்வாங்க நான் அப்பாவோட ஜெராக்ஸ்னு. அம்மா கூட செல்லமா கவுச்சுப்பாங்க. அன்னைக்கு கூட சொன்னாங்க, ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸ காமிச்சுதான் உன் அம்மான்னு நான் எல்லார்கிட்டையும் ப்ரூஃப் பண்ண போறேன் போல. அச்சசலா நீ உங்க அப்பா மாதிரியே இருக்க அப்படின்னு சொன்னாங்க. பொற்கொடி அம்மா நல்லா சிரிச்சாங்க. அவங்க முகத்தை பார்க்கும்போது இப்ப இன்னும் பொலிவாவும் ரொம்ப பிரகாசமாவும் இருந்துச்சு. வெண்மையும் கருமையுமான அந்த மென் முடிக்கற்றை நெத்தியில விழுந்து எழுந்துச்சு. உன்னை பார்த்ததே மனசுக்கு அவ்வளோ நிம்மதியா இருக்குமா. உன் பேர் என்னம்மா? கீதாமா, செல்வ கீதா. எவ்வளோ அழகான பேர். நல்லா இருமா? நல்லா இரு. எல்லாம் அப்பாவோட சாய்ஸ் தாம்மா. அம்மாவும் ஓகேன்ட்டாங்க, அதான் இந்த பேர் எனக்கு வச்சாங்க. நீங்க பொற்காலம் இல்லத்தோட ஓனர்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கும் சந்தோஷமா இருக்குமா. வந்த வேலையும் முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன். இருங்க இருங்க, நான் உங்களை ஆட்டோல ஏத்தி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீதா அந்த அம்மாவை கூப்பிட்டுட்டு அந்த பேங்கோட வாசலுக்கும் போயிட்டாங்க. ஆட்டோவையும் நிப்பாட்டியாச்சு. ஆட்டோல அந்த அம்மாவை ஏத்தினபடி, உடம்ப நல்லா பாத்துக்கோங்கம்மா, உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா கிட்ட எதுவும் சொல்லணுமா? உடம்ப நல்லா பார்த்துக்க சொல்லுமா, அவ்வளோதான். உங்க அப்பாவோட நல்ல மனசுக்கு அவர் நல்லா இருப்பாரு. சரிடா கண்ணா, நான் கிளம்பட்டுமா? சரிம்மா, நீங்களும் உங்களோட நல்ல மனசுக்கு நல்லா இருப்பீங்க. எவ்வளோ பெரிய தொண்டு பண்றீங்க, கவனமா இருங்க அப்படின்னு அந்த அம்மா கிட்ட கீதா சொல்லும்போது ஆட்டோவும் ஸ்டார்ட் ஆயிருச்சு. கை இசைக்க அந்த அம்மா முன்னாடி போக கீதாவும் கை காமிச்சிட்டு அவங்க பேங்க்குள்ள வந்துட்டாங்க. வேலை முடிச்சு வீட்டுக்கு போன கையோட கீதா அவங்க அப்பா கிட்ட போய் அப்படியே அவர் மடியில சாஞ்சபடி உட்கார்ந்துட்டாங்க. கீதாவோட முகத்துல கலவையான உணர்வுகள் வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிச்சு. பிரதானமான வலி, அப்புறம் இனம் புரியாத மகிழ்ச்சி, இது எல்லாம் ஒன்னு சேர்ந்தது போல இருந்துச்சு. அந்த உணர்வுகள் பிரதிபலிச்ச எண்ணத்தை கீதாவால சொல்லக்கூட முடியுமான்னு தெரியல. அப்பா கிட்ட அவங்க என்ன கேட்டிருப்பாங்க, கதையில அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க அலை பாயுதே நிகழ்ச்சிக்காக. நான் சுல்தானா.

0: பெண்களின் நலம், தாய்மையின் பாதுகாப்பு. இனி உங்கள் அருகிலேயே பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
1: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணி முதல் 8 மணி வரை ஆலோசனை வழங்குகிறார்.
0: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF க்கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய

0: ஜெயின்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

அலைபாயுதே அலைபாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 அன்பான உள்ளங்கள் அலைபாயுதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. கதை கேட்கறதுக்கு முன்னாடி நேயர்கள் கிட்ட ஒண்ணு பகிர்ந்துக்கிறேன். ஒரு மனுஷனுக்கு தலைமுடி ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அழகெல்லாம் தாண்டி அது நம்மளோட மூளைய வெயிலோட தாக்கத்துல இருந்தும் சூட்டோட தாக்கத்துல இருந்தும் பாதுகாக்குது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நிறைய பேருக்கு தலைமுடி பிரச்சனை இருக்கு. தலைமுடி பிரச்சனையோட சேர்த்து சரும பிரச்சனைகளும் இருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் ஒரு சரியான தீர்வு எங்க கிடைக்கும்னு நம்ம தேடினா ஒண்ணு விலை அதிகமா இருக்கு. அப்படி இல்லைன்னா சரியான சாய்ஸ் நமக்கு இப்ப வரைக்கும் கிடைச்ச மாதிரி இல்லை. இந்த எல்லா குழப்பத்துக்குமான தீர்வா தான் ராம்நாட்ல போனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேரை கொண்டு வந்திருக்காங்க. விலையும் கம்மி, தரமும் நிறைவா இருக்கும். இங்க என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கறாங்க தெரியுமா? ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், PRP, GFC, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ராஃபேஷியல் மாதிரியான அட்வான்ஸ்டு ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட் எல்லாமே ஒரே இடத்துல குறைஞ்ச விலையில பண்ணித்தராங்க. தாராளமா நம்ம அங்க போலாம். காசு ரொம்ப செலவாகுமேனு கவலைப்படவே தேவையில்லை. கம்மியான பட்ஜெட்ல நல்லா பண்ணி கொடுப்பாங்க. நம்மளோட முடி அப்புறம் சருமம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கான தீர்வு இங்க தரமா கிடைக்கும். கடை எங்க இருக்குன்னு சொல்ல மறந்துட்டேன் பாத்தீங்களா? நம்ம ராம்நாடு பாரதி நகர் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அங்க RR பிரியாணி கடை இருக்கு. அந்த கடையோட செகண்ட் ஃபுளோர்ல தான் போனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் கடை இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காச்சும் சருமம் அப்புறம் தலைமுடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா போனிட்டா அண்ட் ஸ்கின் கேர் கடைக்கு போக சொல்லுங்க. சரி, நம்ம கதைக்குள்ள நுழைஞ்சிடலாமா?

கீதா, வந்ததுல இருந்து ஒரு மாதிரி இதே யோசிச்சபடி இருக்க. இன்னைக்கு அவங்கள பார்த்தேன்பா, எதிர்பார்க்கலப்பா அவங்கள இன்னைக்கு பார்ப்பேன்னு. யாருமா? யாராலையும் முதல் காதலை மறக்க முடியாதுப்பா. அதுவும் சின்ன வயசு நட்பு, அது வளர்ந்து சிநேகமாச்சு, அப்புறம் தோழமை, கடைசி கட்டமா காதலாவும் மாறுச்சு. கல்கல்லா வச்சு கட்டப்பட்ட கோட்டை, அதுவும் மாசுமறி இல்லாம இளம் நெஞ்சங்கள் கட்டின அந்த அன்பு கோட்டை, கண்ணுக்கு முன்னாடி ஏதேதோ கட்டமைப்பால அப்படியே சுக்கு நூறா நொறுங்கி போனதை பார்த்து எப்படிப்பா நீங்க தாங்கிக்கிட்டீங்க? இந்த விஷயத்த பத்தி உங்ககிட்ட பேசணுமான்னு கூட எனக்கு தெரியல. ஐம் சாரிப்பா. இதுல என்னடா இருக்கு? நீ யாரு? என்னோட பொண்ணு தானே. மனசு விட்டு பேசு, வெளிப்படையா பேசு. அப்பா, இன்னைக்கு பொற்கொடி அம்மாவை பார்த்தேன். அவளை பாத்தியா? வாணிஸ்ரீ நாவலுக்கு ரொம்ப பிடிக்கும். மன்னன் நடந்த பாதையில் என் கால்கள் செல்வதேன் அப்படின்ற பாட்டை அடிக்கடி பாடுவா. நல்ல குரல் அவளுக்கு. சரி, அதை விடுமா. அம்மாக்கு கொலஸ்ட்ரால் மாத்திரை சொன்னேன், வாங்கிட்டு வந்தியா? ஆ, வாங்கிட்டு வந்திருக்கேன்ப்பா. நான் அம்மா கிட்டே கொடுத்துட்றேன். சரி, நான் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீதா அவங்களோட ரூமுக்கும் போயிட்டாங்க. அடுத்து வந்த தினங்கள்ல கீதாவோட விழிகள் பொற்கொடி அம்மாவை எதிர்பார்த்தபடியே இருந்துச்சு. வாரத்துக்கு ஒரு முறை அந்த அம்மா கண்டிப்பா பேங்குக்கு வரவும் ஆரம்பிச்சாங்க. கூடவே அந்த அம்மாவோட உதவி பொண்ணான கனகாவும் வருவாங்க. பெரும்பாலும் அவங்களோட அந்த ஹோம்க்கு வாங்குற காய்கறி, மளிகை, போர்வை, மருந்துகள்னு கணக்கெல்லாம் சேர்த்து வரவு செலவெல்லாம் ஒரு நோட்டுலயும் எழுதி வச்சுப்பாங்க. பாஸ்புக் என்ட்ரி போடுறதுக்காக வருவாங்க, கீதாவை பார்த்து பேசுறதுக்காகவும் வருவாங்க. கவனமா அவங்களோட சந்தேகங்கள் ஒவ்வொன்னத்தையும் கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. அன்னைக்கு அப்படித்தான், லீவ் நாளா இருக்கும் போது கீதா பொற்கொடி அம்மா நடத்திக்கிட்டு வர முதியோர் இல்லத்துக்கும் போனாங்க. அங்க 20 முதியவர்கள் இருந்தாங்க. அந்த இடம் ரொம்ப சுத்தமா இருந்துச்சு. சுத்தமான படுக்கை, நல்ல காத்து, வெளிச்சம், காரம் மசாலா இல்லாத சுவையான உணவுன்னு பிரம்மாதம்.

இருந்த சாப்பாடெல்லாம் பார்க்கும் போது கீதாக்கு ரொம்ப மன நிம்மதியா இருந்துச்சு. பொற்கால முதியோர் இல்லத்தை பார்த்து கீதா பிரமிச்சு போயிட்டாங்க. என்ன கீதா அப்படி பாக்குற, ரொம்ப நல்லா வச்சிருக்கீங்கம்மா அந்த இடத்த. நீங்கயே உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கலாமா? என்னவோ தெரியலம்மா, எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திக்க எனக்கு விருப்பமே இல்லாம போச்சு. பொதுப்பணித்துறையில இருந்து 50வது வயசுல விருப்ப ஓய்வும் வாங்கிக்கிட்டேன். வந்த பணத்தை வச்சு இந்த வீட்டை வாங்கி முதியோர் இல்லத்தை ஆரம்பிச்சேன். அமைதியும் அர்த்தமுமா என் வாழ்க்கை இப்ப ஓடிட்டு இருக்கு. உண்மையிலேயே நீங்க கிரேட்மா, உங்களை மாதிரி வாழ்றதெல்லாம் சாதாரணமே கிடையாது. நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்க்கை அமையலன்னா அதுல நம்ம நிம்மதியா இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. நான் அப்படி ஒரு சூழலை அனுபவிக்காதனாலே என்னவோ உங்களோட மனநிலையை என்னால புரிஞ்சுக்க முடியல. ஆனா ஒரு பொதுவாதையா யோசிக்கும் போது உங்களோட மன வலி எப்படி இருந்திருக்கும்னு என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்காம மனசுல பாரத்தை ஏத்திக்கிட்டு ஒரு புது வாழ்க்கைக்குள்ள பயணப்படுறதுக்கு ஒரு பொண்ணு முயற்சி பண்ற வழி இருக்கே அது கொடுமையிலையும் கொடுமமா. கீதா இப்ப அது ஒண்ணும் பிரச்சனையே இல்லை. இப்பவும் உங்க அப்பா நல்லா இருக்கணும்ன்ற எண்ணம் மட்டும்தான் என் மனசுல இருக்கு. கால சூழல்னாலையும் ஒரு சில பிரச்சனைகள்னாலையும் எங்களோட வாழ்க்கையில நாங்க ஒண்ணு சேர முடியல. ஆனா அதனால என்ன, இப்ப நான் நல்லா தானே இருக்கேன். நடந்ததை நினைச்சு வருத்தப்பட்டா நிகழ்காலம் கேள்விக்குறியாயிரும். உங்க அப்பாவை எனக்கு இப்பவும் பிடிக்கும். வயசானாலும் என்ன, அந்த மனுஷனுக்கு இருக்கிற நல்ல குணம் இப்பவும் மாறாம அப்படியே இருக்கு. அடிக்கடி நீங்க வா, நானும் வீட்டுக்கு வரேன், பேசக்கொள்ள இருப்போம். எதுக்கு தேவையில்லாம மனசை போட்டு வளட்டிக்கிட்டு. நான் இங்க நல்லா தான் இருக்கேன், நீ எதை பத்தியும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அங்க இருக்கிற முதியோர்கள் எல்லாரையும் கவனிக்க போயிட்டாங்க. அப்பதான் பக்கத்துல இருந்த ரேடியோல மன்னன் நடந்த பாதையில் என் கால்கள் செல்வதேன் அப்படின்ற பானிஸ்ட்ரியோட பாட்டு கேட்டுச்சு. பொற்கொடி அம்மாவோட பெருமிதமான குணத்தை பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டு மனசளவுல தன்னை தைரியப்படுத்திக்கிட்டு கீதா அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. நேயர்களுக்கு இன்னைக்கு நம்ம கேட்ட கதை பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில அன்பான உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன், தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேயர்கள் கூட இந்த ஒரு மணி நேரம் கதை சொல்லிட்டு இருந்தது சுல்தானா.

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேப்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவைய மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709449399. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க என்றும், சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 10:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினம் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு 24 கிலோமீட்டர் வேகம் முதல் 39 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு மற்றும் தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா கொரியர் வந்திருக்கு.
1: ஆ தேங்க்ஸ் பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வர பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.

0: அஜித்தி மாமா மச்சான், எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறது கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th 11th 12th மார்க் ஷீட்டு, இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: ஒரு கோலக்கிளி சோடிதன்ன தேடுது தேடுது மானே.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினம் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு 24 கிலோமீட்டர் வேகம் முதல் 39 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு மற்றும் தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: ஒரு கடிதம் எழுதினேன், அதில் என் உயிரை அனுப்பினேன். அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன். காதலி, என்னை காதலி, ப்ளீஸ்.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும். டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா Facebook ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கவுண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆவும் ஃபாலோவர்ஸ் ஆவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும் தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணி கரண்ட் போகுது, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே
2: எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்போ நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையசன் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினம் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு 24 கிலோமீட்டர் வேகம் முதல் 39 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு மற்றும் தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கடல் ஓசையம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் சோசப்பு, மார்க்கெட்டில் மீன் வியாபாரம் பார்க்குறேன். இந்த வயசு 62. 35 வருஷத்துக்கு முன்னாடி நான் கோட்டப்பட்டத்தில் உள்ளூர் போட்டில் கடலுக்கு போயிருந்தேன். 3 பேர் தான் கடலுக்கு போவோம். 3 பேர் கடலுக்கு போனாக்கி அங்கேருந்து ஒரு போட்டில் ரிப்பேர் ஆயிடுச்சு, கியர் வேலையாயிடுச்சு. அதோட எந்த இப்போ டெக்னாலஜி இதெல்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் கடல் ரிப்பேராக போன உடனே ஒரு 6 நாளாக சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, எதுவும் கிடையாது, குடிக்கிறது தண்ணி இல்லையா, அந்தளவுக்கு இருந்தான். 2 பேரும் மயங்கிட்டாங்க. ஒருத்தர் மயங்கிட்டார், ஒருத்தர் அவர் கண்டிஷன் தப்பி போயிட்டார், இன்னொருத்தர் கொஞ்சம் பேசி நாங்கள் 2 பேர் இருக்கோம். நான் அணியத்தில் உட்காந்து ஏதாவது ஹெல்ப்பு கேட்கறதுக்காக வேண்டி அங்கேருந்து காற்று வீசிக்கிட்டு அந்த துண்டெடுத்த தோளில் போட்டுக்கிட்டு ஏதாவது கருப்பு தெரியுமா கருப்பு தெரியுமான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தேன். திரும்பி மறுவா ஒரு 3 நாள் கழித்து நண்டு வலை விடுறதுக்காக வேண்டி ஒரு வண்ணம் ஓடிடுச்சு. வண்ணம் ஓடிட்டு எங்கள் வளாஞ்சி பக்கத்துலேயே கொடியை நட்டிக்கிட்டு கொடியை தூக்கி போட்டு வலை விட்டாங்க. வலை விட்ட உடனே அவர் சொன்னார், எங்களால் இழுத்துட்டு போக முடியாது, நாங்கள் வந்து ஒருத்தரை மட்டும் ஏற்றிட்டு போகிறோம். என்ன ஒருத்தரை மட்டும் ஏற்றிட்டு போகிறோம், நீங்கள் வந்து இந்த கொடி பிடிக்கும் போது நீங்கள் எங்களோட வாங்க, வந்து எங்களோட கடலுக்கு போங்க. கடல் அந்த போட்டில் வந்தீங்கன்னா அந்த கொடியை பார்த்து நீங்கள் அடையாளம் கண்டுபிடிச்சி போட்டை இழுத்துட்டு வந்துடலாம். அப்படி 2 பேரை போட்டுட்டு நான் மட்டும் என்னை இறக்கி விட்டு நான் கொஞ்சம் தெளிவாக இருந்தேன். அவர் கொஞ்சம் மயங்கிட்டார், இன்னொருத்தர் மயங்கிட்டார். தெளிவாக இருந்தோடனே என்னை மட்டும் கூட்டிகிட்டு சேதாவட்டணத்துக்கு வந்துட்டேன். அப்படி உடனே எங்கள் ஓனரை போய் பார்த்தேன், அந்த போட்டு ஓனரை. அவர், ஏன்ப்பா அவர் 2 பேரையும் விட்டுட்டு நீ மனசு எப்படி வந்த, 2-3 பேர் வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப பேசினேன். அதோடு என்ன பண்ணியிருந்தார், நீங்கள் ரெடி பண்ணுங்க, ஏதாவது சாப்பாடு அவர் அவங்கள வாங்கிட்டு போகணும், காலையில் 5 மணிக்கு தான் போவாங்க போட்டு வல்லம் வலை பிடிக்க, எப்படியும் 8-10 மணி அது அங்கே வலை பிடிக்கிற இடத்துக்கு. நான் அந்த ஓனரும் இன்னொருத்தர் வந்து அந்த போட்டில் வந்தோம். வந்து திரும்பி அந்த கொடியை பார்த்து போட்டை கட்டி இழுத்துட்டு வந்தோம். 6 நாளாக கடலில் நடந்த அனுபவம் எனக்கு சரியான அனுபவம், பயங்கரமான அனுபவம். அது அவர் ஓனர் எங்களை ரொம்ப பேசினார், ஏன் நீங்கள் போட்டு போனால் போயிட்டு போகுது. ருக்மான்னு சொல்கிற அவர் ஓனர் கோட்டப்பட்டினத்தில் அவர் ரொம்ப ஃபேமஸ். அப்போ ஒரு 7-8 போட்டு போட்டிருந்தார், கஞ்சியை கரைத்து அவங்களுக்கு வாயில் ஊற்றி திரும்பி இழுத்துட்டு வந்தேன். அது என்னால் மறக்க முடியாத நிகழ்ச்சி. 6 நாள் கடந்தது.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

இருக்காம நமில அசுவமா முத்தனே கொஞ்சம் தேங்காய் உடைச்சு துருவிட்டு வாங்களேன். காய்கறியை நறுக்கி கழுவக்கூடாது.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4 நல்லா மென்னு சாப்பிடணும், அப்பதான் சாப்பாடு உடம்புல சேரும்னு நம்ம முன்னோர்கள் சொல்றது வழக்கம். சாப்பிடுறதுக்கு உதவுறது வாய் தான். அந்த வாய் நம்ம உடம்புல தலைப்பகுதியில இல்லாம வயிற்று பகுதியில இருந்தா யோசித்து பார்த்தாலே காமெடியா இருக்குல்ல. ஆனா ஒரு உயிரினத்துக்கு வாய் அதோட வயிற்று பகுதியில தான் அமைஞ்சிருக்கு. அது என்ன உயிரினம்னா நம்மளாம் விரும்பி சாப்பிடுற நண்டுக்கு தான். நண்டு சாப்பிடுறது மூலமா நண்டுல இருக்கிற புரோட்டீன் உடல் வளர்ச்சிக்கும் எலும்புக்கும் உறுதி அளிக்குது. முக்கியமா குழந்தைகளோட முடி, நகம், சருமம் அப்புறம் சளி பிரச்சனைக்குமே அருமருந்தா இருக்குது.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். சமாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அத வேற நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
2: 2.
3: மொபைலா மொபைலா? இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
2: 2.
3: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
2: ஹலோ, இப்ப எதுக்கு 2 பதில் வர மாதிரி கேள்வி கேக்குறீங்க?
5: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 to 2 வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: என் வாழ்க்கையில வந்தது மூணே மூணு லெட்டர். ஸ்டில் ஐ ரிமெம்பர் மை ஃபர்ஸ்ட் லெட்டர்.
2: பிரபா, நீ என்ன தேடி இருப்பேன்னு எனக்கு தெரியும். நானும் அம்மாவும் இங்க மகாராஷ்டிரால தூரத்து மாமா வீட்டுல இருக்கிறோம். நீ வர்றதுக்கோ லெட்டர் எழுதுறதுக்கோ ஏத்த சமயம் வரப்போ நான் சொல்றேன்.
3: நேரத்துக்கு சாப்பிட, வாரத்துக்கு மூணு நாளாவது குழி, அந்த சாக்ஸை துவைச்சு போடு.

0: குழந்தை. ஊர் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன், எங்க இறங்கணும்?
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 1:00.
2: வானிலை தகவல். நேற்றைய தினம் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு 24 கிலோமீட்டர் வேகம் முதல் 39 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு மற்றும் தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: இன்று கிருஷ்ணா மற்றும் வெற்றி கொடிக்கட்டு திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் பாண்டியம்மாள். நான் ஒரு மீனவ கிராமத்தை சேர்ந்தது, சின்னப்பாள கிராமம். எங்கள் அப்பா எங்கள் தாத்தா எல்லாமே மீன்பிடி தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க தான். என் கணவரும் கடலுக்கு தான் போய்கிட்டு இருக்காரு. 6 வருஷத்துக்கு முன்ன வந்து என்னையை பற்றி சொல்லணும்னா, எனக்கு சின்னப்பாலுமே முழுசாக தெரியாது. எத்தனை வீடு இருக்குது, வீடு எங்கே இருக்குது, யார் பேர், எந்த விவரமே தெரியாது. நான் வீட்டை விட்டு வெளியவே போக மாட்டேன். வீட்டுக்குள்ளேயே என் குழந்தைய நானும் அப்படி ஒரு வட்டத்துக்குள்ளேயே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து என்னைய ஒரு பாமூன் ஊராட்சி மன்றத்தில் வந்து ஒரு வார்டு உறுப்பினராக ஊர்லேருந்து சுயேட்சையாகவே எடுத்து வச்சாங்க. அந்த நேரம் நிறைய அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், மக்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தேன். என் மக்களுக்கு என்ன தேவையோ அதை நான் வாங்கி கொடுக்கணும்னு கண்டிப்பாக நினச்சேன். நிறைய பிஎம்ஏ வீடுகள் வாங்கி கொடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு 10 பேருக்கு வந்து 60 வருஷமாக அவங்க புறம்போக்கடத்தில் தான் வீடு கட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த 10 பேருக்கு வந்து நான் பட்டா வாங்கி கொடுத்துருக்கேன். அப்புறம் 24 லட்சம் ரூபாய்க்கு கடல் தண்ணி உள்ளே வராத அளவுக்கு ஒரு தடுப்பு சுவர் ஒன்று அமைச்சு கொடுத்துருக்கேன். இப்படி நிறைய வேலைகள் வந்து செஞ்சுருக்கேன். என்னால் முடிஞ்சது, எந்த ஆஃபீஸில் போய் எப்படி பேசணும், எப்படி போய் நம்ம மீனவர்களுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி கொடுக்கறது, நம்ம கிராமத்துக்கு என்னென்ன தேவைகளோ அதை போய் கலெக்டர் சந்திக்கிறது, மின்சாரத்தை பற்றி கேம்பில் போய் மின்வாரியத்தில் அவங்ககிட்ட பிரச்சனைகளை எடுத்துக்கூறு, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த 5 வருஷம் முடிஞ்ச பின்னாடியும் நான் வந்து வீட்டில் சும்மா இருக்கலை. எனக்கு வந்து முழு ஒத்துழைப்பு என் கிராமமும் கொடுக்குறாங்க. கிராமத் தலைவர் வந்து நான் என்ன சொல்லி கூப்பிட்டாலும் என் கூடவே வருவாங்க. அதேமாரி கிராமத்தில் என்ன நடந்தாலும் என்னை எங்கேயுமே என்னையும் கூட்டிகிட்டு போவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா எல்லாத்துக்குமே மனு எழுதி கொண்டுக்கிட்டு போவோம். அப்புறம் அதேமாதிரி இந்த பாசி எடுக்கிறத பற்றி வெளிநாட்டில் இருந்து வருவாங்க. ஆனால் அவங்களுக்கு எப்படி தான் என்னுடைய ஃபோன் நம்பர் கிடைக்குன்னு தெரியல. என்னை தேடி நிறைய பேர் வருவாங்க அவங்களுக்கு, ஆனால் எனக்கு பாசி எடுக்க தெரியாது. அப்போ பாசி எடுக்கிற பெண்களை கூட்டிகிட்டு போய் அவங்கள ஷூட் பண்ணுவாங்க. பண்ணி அவர்கிட்ட பேட்டி கேட்பாங்க, எப்படி எடுக்கிறீ, இந்த தொழிலை பற்றி என்ன, இந்த தொழில் போகிறதுனால உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் வருது, இதுக்கு மாற்று தொழில் ஏதாவது வேணுமா, எங்களால் ஏதாவது உதவி தேவைப்படுதா, இப்படியெல்லாம் கேட்பாங்க. இந்த மாதிரி வேலைகளும் நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் வந்து இவ்வளோ விஷயம் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சவர்களுக்கு எஃப்எம் முழுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

நரசிம்மராவ் ரொம்ப நல்லா ஹிந்தி பேசுறாரு. நம்ம ஒரு எம்எல்ஏ பப்ளிக்கா ஏசுறாரு. பிடி உஷா பட்டா ஓடி கோல்ட் மெடல் வாங்கிட்டா. ஓவர் ஸ்பீட்ல புள்ள பெத்து அம்மாவாக மாறிட்டா. நம்ம நாட்டு மேட்டர் மச்சா ரொம்ப ரொம்ப போர். இங்க பி இந்தியன் பை ஃபாரின் கிவ் மீ சம் மோர் சான்ஸ் தரா. அந்த புள்ள சைடு கட்டாது.

0: ஒன்னாச்சு.
1: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
2: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
1: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது.
2: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
1: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
2: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் ஏன் வெளியே விட போறேன்?
1: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட அம்புளுக்க சொல்லல. இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும்ல டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
2: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
1: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
3: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: விவரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஒசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
3: இன்று கிருஷ்ணா மற்றும் வெற்றி கொடிக்கட்டு திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
2: இன்று கிருஷ்ணா மற்றும் வெற்றி கொடிக்கட்டு திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: ஆமாத்தா. இல்ல இல்ல, பாட்டு சூப்பர்னே.
1: வாத்தியார பார்த்ததில்ல, அக்கணைய படிச்சதில்ல.

0: ஆசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 2:00.
2: வானிலை தகவல். நேற்றைய தினம் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு 24 கிலோமீட்டர் வேகம் முதல் 39 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு மற்றும் தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் சித்திரவழி, சின்ன பாலத்திலிருந்து பேசுகிறேன். வயசு 50. கடலுக்கு ரெண்டு பேரும் மீனுக்கு தான் போவோம். ரெண்டு நாள் மூணு நாளைக்கு கிடந்துட்டு வருவோம். ரெண்டு பேரும் வந்து இந்த மீனை கொடுத்துட்டு மர போகிறது. சின்ன போட்டுதான், நம்மளுக்கு பெருசு இல்லை. சின்ன போட்டனால இந்த தீவுக்குள்ளே போவோம். இப்படி தீவுக்கு போய் கடலில் போய் மீன் பிடிக்க போவோம், வருவோம். காற்று வந்துச்சுன்னா வர முடியாமல் நாங்கள் சங்காடி கிடந்தோம். ஒரு நேரத்தில் ரொம்ப கடல் காற்றும் பொங்கிக்கிட்டு அந்த நைட்டு பூரா இல்லை, வலையை பிடிச்சிட்டு ஓடிடும்டுவாக்க மீன் பட்டுருச்சு. மீனை கழிச்சிட்டு ஓடும்டுவாக்க காற்று மழையும் வந்துருச்சு. அங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்தோம், குந்தாலமுனைக்கு வந்தோம். வந்தோம் வர முடியலை, செத்துற முடியாது. இந்த நெசமாக கரை சேர முடியாது. சொல்லிட்டேன், பாயடிச்சு ஒடியாரம் போதே சொல்லிட்டேன், பாயை இழக்கிருங்க, பாயடிச்சு கொண்டா நான் தண்ணியில் பாய்ஞ்சு ஓடனிலாக்கு நான் பாய்ஞ்சிடுவேன் அப்படின்னு. அதோட பாயினா கிழிஞ்சிருச்சு. தாளை பார்த்து தன்னால் மர திருப்பியே தீவுக்க போயிட்டோம். அப்புறம் காற்றுக்குள்ள அந்த ஐயாவையும் ஆத்தாவையும் நேர்ந்து ஓ எப்படியோ தப்பி தவடி வந்துட்டோம். வந்து தான் இங்கே இருந்து கேட்கும்போது நீங்கள் வருவே வருவீன்னு இருந்தால் நாங்கள் வந்துட்டோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்படின்னா தப்பிச்சு குப்பிச்சு வந்து பிள்ளைகளை வளர்த்தோம், வாழ்மையாக்கணும் அப்படி. இன்னொரு தரப்பு வரும்போது நைட்டில் வரும்போது காற்று இல்லாமல் கிடந்துச்சு. நைட்டோட நைட்டு ஓடியாந்தோம். காற்று இல்லாமல் கிடந்தது எப்படி தான் கிடம்புச்சுன்னு தெரியலை. ஓயிடுச்சு பாலத்துக்கு இழுத்துக்கிட்டு, நங்காரம் போட்டாலும் பிடிக்க முடியலை. மலைக்குள்ளே குத்த வச்சுட்டு இருக்கிறேன், தாங்க ஒன்றுமே செய்ய முடியலை. நம்ம பாலத்து முனைக்கு போயிட்டு அங்கேருந்து நைட்டோட நைட்டாக இறங்கி இழுத்துட்டு வந்தோம். அப்புறம் கம்பை வச்சு போட்டு பார்த்தோம், நான் அது பொட்டலாக இருக்கோம், அதுலேருந்து இழுத்துட்டு வந்தேன் நைட்டில். அப்படின்னா போய் பொழைச்சி தப்பிச்சு வந்திருக்கோம். எத்தனை புயல்லையே போய் போய் தப்பிச்சு வந்துட்டோம். இனிமேல் பொழைக்கிறது இனிமேல் கண்காணமாக தான் இருக்கிறோம். இனிமேல் வயசும் போயிருச்சு, நம்ம பொழப்பும் இருந்துச்சு. நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா? நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி கேள்விப்பட்டதுண்டு. காரணம், உப்பு நம்ம சாப்பாட்டுல அதிகமா இருந்தாலும் சரி கம்மியா இருந்தாலும் சரி நம்மளால அந்த சாப்பாட்டை சாப்பிட முடியாது. ஒருவேளை நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல நிறைய உப்பு சேர்த்துட்டோம்னா அதை எப்படி சரி பண்றது தெரிஞ்சுக்கலாமா? ஒரு முழு உருளைக்கிழங்க தோலை உரிச்சு நம்ம சமைக்கிற சாப்பாட்டுல சேர்த்து நல்லா உருளைக்கிழங்கு வெந்ததும் எடுத்துட்டா சரியாயிரும். காரணம், உருளைக்கிழங்கு சமைக்கிற உணவுல இருக்கிற உப்பு உறிஞ்சி கரெக்டான அளவுக்கு கொண்டு வந்துடும். முக்கியமா நீங்க எவ்வளவு உப்பு சேர்த்திருக்கீங்களோ அதுக்கு தக்கன உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயேதான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சுண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினம் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு 24 கிலோமீட்டர் வேகம் முதல் 39 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு மற்றும் தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: ஆகட்டெண்டா தம்பி ராஜா, நட ராஜா மெதுவா தள்ளையா, பதமா செல்லையா. ஆகட்டெண்டா தம்பி ராஜா.

0: ஓசையம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து லட்சுமி, சின்னப்பள கிராமம். நான் வந்து சின்ன வயசுலேயே ஒரு 10 வயசுலனா கடலுக்கு நான் போயிட்டேன். ஃபஸ்ட்டில் 10 வயசில் வந்து நாங்கள் வந்து எங்கள் அப்பா அம்மா எல்லாரோடவும் மாசக்கணக்கில் தீவில் போய் தங்கியிருப்போம். அப்போ பிசினஸில் வந்து அந்த தீவு இருந்துச்சு. அந்த அப்போ வந்து நான் எங்களுக்கு நல்ல சுதந்திரமாக தொழில் பண்ணேன். அங்கே இருந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நிறையா பேர், ஒரு 11 பேர் அங்கேருந்து நாங்கள் கிளம்பி வந்தோம். வரையில் வந்து சாயந்தரம் 3 மணிக்கு வந்தது. சாயந்தரம் 3 மணிக்கு வரையில் நல்லா நார்மலாக இருந்துச்சு. கடல் வந்து எப்போது மாதிரிக்கே நல்லா கிடந்துச்சு. வர வர வந்து கடல் சீற்றம் ஊடால வரையிலேயே மன்னாளிக்கு பள்ளித்தீவுன்னு சொல்லுவோம் அப்போ, இப்போ வந்து பூமர்ச்சன் தீவு. அது ரெண்டு தீவுக்கும் ஊடால வரையிலேயே அந்த கடல் சீற்றம் வந்து அதிகமாயிருச்சு. அதிகமாக ஆக ரெண்டு கடலும் வந்து இந்த ஒரு வள்ளத்தில் தண்ணி எடுத்து வச்சோம்னா 3 வத்தையுமே ஒன்னா ஒன்னா வரையிலே உள்ளக்க ஓடிடுச்சு. தாழ்ந்த உடனே என்ன பண்ணா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பாமரத்தை பிடிச்சிக்கிட்டு தவிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கஷ்டம்னு சூழ்நிலையில் அந்த ஆழ்கடலில் நாங்கள் என்ன பண்ணுவோம், தத்தளிச்சு வரையிலையே ஒரு வள்ளம் வந்து ஒரு வத்தம் மட்டும் அப்படியே தவந்து அப்படி தவந்து போயிடுச்சு. ஏன்னு சொன்னால் எங்கள் அப்பா சொன்னாங்க, அந்த ஆங்கரை மட்டும் வெட்டி விட்டுட்டு ஆங்கர் கைத்து இந்த வத்தையில் நின்று பிடிப்பான்னு சொல்ல, எங்கள் முன்னாடி இருந்த அந்த கோயில் பூசாரி என்ன பண்ணாங்க, ஆங்கர் வெட்டி விடுறதுக்கு பதிலாக வத்தையில் இருந்தால் ஆங்கர் கைத்தை வெட்டி விட்டுட்டாங்க. வத்தை நகன்றுச்சு. அதோட நான் எங்கள் அக்கா, எங்கள் அக்கா பையன் 1.5 வயசு பையன், அவனைனா அதில் வச்சுக்கிட்டு அதில் நாங்கள் தப்பி போனதே வந்து மறுபிறவி தான். அதனா வந்து எனக்கு வந்து சொல்ல முடியாது. சொன்னான்னு சொன்னால் எனக்கு கண்ணிலருந்து தண்ணி தான் வறுமை ஒழிச்சு வேற ஒன்றும் இல்லை. ஏன்னு சொன்னால் அந்த நேரத்தில் அதில் வந்து பாதிக்கப்பட்டது வந்து 6 பேர் இறந்துட்டாங்க. 5 பேர் இறந்துட்டாங்க. 6 பேர் வந்துட்டோம். அதில் வந்து அந்த 5 பேருமே நம்ம கடற்கரையிலேயே வந்து முந்தல் மனைன்னு இருக்குல்ல, அந்த முந்தல் மனையிலேயே வந்து பாமலையே ஒதுங்கிடுச்சு. என்னோட வயசு வந்து இப்போ வந்து 56 வயசு. அப்போ 10 வயசுனால் 46 வருஷம் ஆச்சு. எங்களோட கஷ்ட சூழ்நிலையினால அந்த தீவுக்கு போகிறது, பாசி எடுக்கிறது, இந்த மாதிரிக்க ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் அப்போ வறுமையில் வாடினோம். என்னோட கஷ்ட நஷ்டத்தை வந்து பகிர்ந்துக்கிட்ட உங்களுக்கு சின்னப்பாள கிராமத்தின் சார்பாக நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோபத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எப்பா என்ன வெயில், 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டிலாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம், இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நமக்கு அடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீர்த்துச்சே, மறக்குமா நெஞ்சம், அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வரும் காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம் தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

தூங்க. அட பியூசி பிஎஸ்சி எம்எஸ்சி எஸ்எஸ்எல்சி ஏபி

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. கடவுள் ஏன் கல்லா

இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்ல இழந்தான், கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காது குத்து, புப்படி தனியாட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டணும், வாழ்த்து சொல்லி பிடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசோஎஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வாக்கை துணை கொண்டு செல்வாக்கை பெறுகின்றவன் நான் ஒரு மேடை பாடகன். Will anybody else join with me? A lady voice, better choice.
1: Shall I?
0: You, please come.

மீண்டும் குறும்பாய் தான் மதித்து தமிழ் பெயரை காத்த கூட்டம் இது. பரம்பரை ரத்தம் உடம்பிலதோ அது முறுக்கேறி கிடப்பது நரம்பிலதா? பரம்பரை ரத்தம் உடம்பிலதோ அது முறுக்கேறி கிடப்பது நரம்பிலதா? கொடுப்ப

அழகத்தால் வாளை நறுக்கும்படா நான் செத்து பொழைச்ச வண்டா எமனை பாட்டு சிரிப்ப வண்டா நான் செத்து பொழைச்ச வண்டா செத்து பொழைச்ச வண்டா செத்து

0: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி.
1: வானிலை தகவல். நேற்றைய தினம் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு 24 கிலோமீட்டர் வேகம் முதல் 39 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு மற்றும் தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் ஜோஸ்பின், வயசு 65. பிறந்த ஊர் மூக்கையூர். 13 வயசு எனக்கு. அதுக்குள்ள எங்களுக்கு ரொம்ப சோதனைகள்லாம் ரொம்ப நடந்துச்சு. இதுக்கடையில் ஜாலியாக நாங்கள் சுற்றுறோம்னா சாயலூரி சினிமா தேட்டரில் போய் படம் பார்க்கறது, என்ன புதுக்குடி எங்கெங்கே இந்த வில்லடி பட்டாதுன்னு ஓடுதாப்பெலாம் வில்லடி பட்டுத்தான். வில்லடிப்பாட்டுன்னு சொல்றது அது ஒரு இது, இந்த இப்படி இந்த போடுறாங்கல்ல மாரியம்மாவிலுக்கு முத்து பரப்புறாங்கல்ல, அவங்களாம் ஒருத்தர் திருநாக்கடும் போது நாங்கள் சின்ன பிள்ளைலாம் ஜாலியாக ஓடுறது. அப்புறம் கம்மா முத்துலகம்மான்னு சொல்றது ஒரு கம்மா, அதான் முக்கியம். அதில் பொம்பளை பிள்ளைய ஆம்பளை பிள்ளைய நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக இருப்போம். இந்த இப்படி உள்ள சந்தேக காலங்களில் நல்லா விளையாடுறது. மூக்கையூரில் பக்கத்தில் ஆறு, அந்த ஆறில் இருந்து நல்ல இறால் பிடிக்கிறது, மீன் பிடிக்கிறது, நாங்கள் பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளையெல்லாம் சேர்ந்து ஒத்தப்பனை அங்கே காடு கரையில் இப்படி விளையாட போகிறது. இங்கிட்டு புதுக்கிணறுன்னு சொல்லி ஒரு தனி கிணறு நரிப்பையூர் பக்கத்தில், அங்கேயே கத்தாக்கா பழம் இது இந்த தர்பூசணி சொல்கிறீங்கள அதாங்க நல்லா கிடக்கும். போய் போகிற பறிக்கிறது, கல்றையெல்லாம் விளையாடுவோம். நைட்லாம் கல்றையில் படுத்துன்னு சொல்லுவோம். நம்ம மூக்கையூர்லாம் வந்து பயப்பட மாட்டோம். எல்லாம் இப்படி ஒரு ஜாலியாக நாங்கள் நல்லா வாழ்ந்துக்கிட்டு வந்தோம். அப்படி ஒரு நல்லா ஜாலியாக தான் அம்மாச்சிக்கு ஒரு சிரிப்பு மகிழ்ச்சியாக தான் நான் வாழ்ந்தேன். திடீர்னு எங்கள் அப்பாவுக்கு கேன்சர் வந்து எங்கள் அப்பா இறந்துட்டாங்க, தம்பி மாதிரி இறந்துட்டானுங்க. அதோட மன நிம்மதி இல்லாமல் நாங்கள் இருந்துக்கணும். எங்கள் அம்மா சின்ன வயசில் விதவையாகவும், நாங்கள் மூணு சின்ன சின்ன பிள்ளை தான். அதோட எங்கள் பெரியப்பா மாதிரி வந்து கூட்டிகிட்டு இங்கே பாமன் வந்துட்டாங்க. வந்ததோடு இதுவரையிலும் அம்மா எனக்கு எவ்வளவோ ஜாலியாக இருந்த இடம், இன்றைக்கி அந்த ஞாபகம் வரும். அந்த அப்பா வாழ்ந்த இடம், நான் வாழ்ந்த இடம் பேர்த்து தான் அம்மாச்சி இங்கே வந்தேன். இங்கே வந்தேன்னு எனக்கு அங்கே போனாலும் நிம்மதி இருக்காது. ஊரை விட்டு வரும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக தான் இருந்துச்சு. நிம்மதியாலேருந்து இங்கே வந்துட்டு இப்போ ஒரு கல்யாணம் செஞ்சாலும் தாத்தா தான் போவாங்க. இப்போ ஒரு ரெண்டு நேரம் போயிருக்கேன் அம்மாச்சி மூக்குறக்கு. இவ்வளோ பேசி என்னுடைய வாழ்க்கை வரலாறு கேட்டதுக்கு நன்றி என்னையா. இந்த அளவுக்கு என் வேதனை துன்பத்தில் அவங்கள்ட்ட நான் சொல்கிறேன். என்ன
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க? இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பார்க்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தையே நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: பேர் சமூகம், என் வயசு 70. சொந்த ஊர் தூத்துக்குடி. மண்டவா எங்க தாத்தா ஒருத்தர் இருந்தாரு, பெரிய வைஸ்தாரி. அவர் வைஸ்தாரி ஒரு 20 பெண்களை கைக்கில போட்டு மரக்காருக்கு கல் உடைக்கிறதுக்கு ஒரு கங்காணியா ஆளுகளை கூப்பிட்டு அப்படிங்கையும் ஒரு 20 வல்லத்தையும் பிள்ளைகளையும் ஏற்றிக்கிட்டு வந்துட்டார் தாத்தா. வந்ததில் தான் நான் வந்தேன். இந்த பெண்கள் ஏற்றிக்கிட்டு வந்தாங்கல்ல, அவங்க கூலிக்கு போய் தூக்கிட்டு வந்து போடுவாங்க வெளியில் பரவட்டில். அதை நீ உங்களை மாதிரி வாலிய பயோலிய கல்லை அடுக்கி தாக்கு பண்ணுவாங்க. ஆனால் மரக்கார் வந்து அந்த கல்லை விற்றுருவார். நல்ல விலைக்கு விற்றுருக்காரு அந்த காலத்தில். நல்லா தான் எங்கள் தாத்தா வச்சுருந்தார். நான் அந்த ஆளாக பார்த்து நானாக பார்த்து லவ் பண்ணிட்டோம். பண்ணவும் அப்போ தாத்தா சொன்னார், எனக்கு மதிப்புள்ளாமாக்கிட்டியே, நீ ஒரு புள்ள தானா, என் மகன் விட்டு புள்ளன்னு சொல்லாத, நீ எனக்கு மதிப்புள்ளாமாக்கிட்டேன் அப்படின்னு 2-3 அடி அடித்தார் தாத்தா. அப்போ அவர் சொல்லுவார், அடிக்காதே தாத்தா, ஏதோ நான் கடைசி வரையிலும் வச்சுக்கிறோம் தாத்தா அப்படின்றார். அதோடு விட்டுட்டார். அருணா கை தாத்து எனக்கு கயத்தை தாலியை கட்டிட்டார். முறை என்ன செய்வார், அந்த காலத்தில் அப்படி தானே செய்கிறாங்களா செஞ்சாங்களா, கல் உடைச்சாக்கா நம்மளுக்கு பொறுக்கும் உடம்புல அப்படின்னு சொல்லி நான் வியாபாரத்தை மீனை வாங்கிட்டு வந்து அந்த கல்லுவத்தை பூரா 30 வீடில் 30 வீட்டுக்கும் போடுவேன். அப்படிமா வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இங்கே இருந்து பரமக்குடி என்ன மானாமருதம் வரையிலையும் கொண்டு போவேன். எங்கள் வீட்டுக்காரவங்க உழைக்க போக மாட்டாங்க. ஏன் உழைப்பு தான், ஏன் சம்பாத்தியம்தான் என்னுடைய தேட்டு தான். மக்கள் பெற்றதும் நான் தான், மக்களை வளர்த்ததும் நான் தான், மக்களை இவ்வளவு தொலைக்கு கட்டி கொடுத்ததும் நான் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இந்திரன் கெட்டது பொன்னாலை

0: அப்படி கேக்குறே.
1: பின் அண்ணன் ஏன்டா 8 நம்பர் கடையை தேடி வரணும்? அதுவா?
0: ஆமா அண்ணே,
1: இங்க பக்கத்துல வாங்கடா.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: என்னாச்சு உனக்கு? இங்க பாரு,

0: மாப்பிள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வரேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டையை போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு
1: இருக்கு.
2: முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4. நாம உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனா நமக்கு மாத்திரைகள் கொடுப்பாங்க இல்லையா? அப்படி மாத்திரைகள் வாங்கும் போது சில மாத்திரைகள்ல கோடு இருக்கும், சில மாத்திரைகள்ல கோடு இருக்காது, சில மாத்திரைகள் கேப்சூல்ல இருக்கும். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? கோடு இருக்கிற மாத்திரைகள்னா நாம மாத்திரைய பிரிச்சு கூட சாப்பிட்டுக்கலாம், ஆனா கோடு இல்லாத மாத்திரைகளை நாம பிரிச்சு சாப்பிட முடியாது. கேப்சூல் மாத்திரைகள் ஜெலட்டின் இல்லனா பவுடர் மெடிசனா இருக்கும். இந்த வகையான மாத்திரைகள் உடனே நம்ம உடலுக்குள்ள போய் நோய் பரவுற வாய்ப்பை குறைக்கிறதுக்காக கொடுப்பாங்க.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.